நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 18ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, சித்திரை மாதம் 25ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இனி ஆபோகி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை ஆபோகி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறள் அமுதம் மெய்யுணர்தல் 36 அதிகாரம் முதல் குறட்பா.

உண்மையில் பொருளற்றவைகளை பொருளாக கருதி உணர்கின்ற மயக்கத்தினாலேயே சிறப்பற்ற பலவகை பிறப்புகளும் உண்டாகின்றன.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாதிரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க, இதில் முயற்சி திருவினையாக்கும். வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். 6:15 பக்திமணம் வீசும் ஆனந்தராகும். 6:35 கேள்வி நேரம், தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் காந்தி அஞ்சலி, சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், நோய் குறியியல் மருத்துவர் லலிதா சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்களுடன் மருத்துவ நேரம் ஆகியவை இடம்பெறும். 8:00 இதயராகும். 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும். இன்று ஒரு தகவல்.

9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் செஞ்சிலுவை சங்கத்தின் செயல்பாடுகள். திருச்சி செஞ்சிலுவை சங்க செயலாளர் எம் ஜவஹர் ஹாசன் அவர்களுடன் நேரலை. 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். மேட்டுக்குடி சந்திரமுகி திரைப்பட பாடல்கள் வலம் வரும். 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் சிவகுமார் முத்தையா அவர்களுடன் நேர்முகம். பகல் 12:10 மங்கையர் உலகத்தில் கோடையை கொண்டாடுவோம். 1 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் மதுரகீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை கொன்னைப்பட்டி கே ராஜேஸ்வரி அவர்கள். 2:30 கனிந்த வாழ்வு ஓய்வு பெற்ற ஓட்டுநர் பயிற்சியாளர் ஆர் ராஜமோகன் அவர்களின் அனுபவங்கள் இடம்பெறும். மணிக்கு இசைத்தூரல். 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். 5 மணிக்கு பொன்மாலை.

0: 6:15 உணவே மருந்து. வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 தடை அதை உடை. தொழில் முனைவோர் ஜே ஸ்ரீதேவி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கரும்பு சாகுபடியில் மகசூல் அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள். வானொலி வேளாண் பள்ளி 12 பாடம். கரும்பு சாகுபடிக்கு ஏற்ற பண்ணை கருவிகள் பாடம் நடத்துகிறார் குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி பண்ணை இயந்திரவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பி காமராஜ் அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை. 9:15 இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி நேயர்கள் சோனல் தாஸ், ரத்ன பௌர்ணா, லக்ஷ்மி நாராயணி ஆகியோர் பங்கேற்பில். 9:00 அரங்கிசையில் சுவாமிமலை மணிமாறன் அவர்கள் நாதஸ்வரம், திருச்சேரை டி கே ரெங்கநாத பட்டாச்சியார் அவர்கள் தவில். 12:10 சங்கீத சாரலில் விசாகா ஹரி அவர்களின் பாட்டு, டி வி ராமானுஜ சார்லு அவர்கள் வயலின், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம், மலைக்கோட்டை ஆர் எம் தீனதயாளன் அவர்கள் மோர்சிங். 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திமடல். 10:00 அரங்கிசையில் மைதிலி கண்ணன் அவர்களின் பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்
1: நேரம் காலை 6:00 தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். 7 அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12 நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது பாரதிப்பன்.

0: to strengthen their partnership and work on a roadmap with clear timelines. During the visit, Mr. Misri also met Khaldun Al Mubarak, Managing Director and Chief Executive Officer, Mubadala Investment Company, to discuss investment cooperation. Saudi Arabia suspended U.S. military access to its bases and airspace, forcing President Donald Trump to abruptly abandon his plan to escort ships through the Strait of Hormuz, the two U.S. officials have confirmed. The move marks a significant setback for Washington's Gulf strategy, with a key regional ally effectively blocking the operation known as Project Freedom before it could gain traction. Mr. Trump has shifted focus to diplomacy, describing recent talks with Iran as very good and saying a permanent deal is very possible. Iran is now reviewing a 14-point U.S. proposal to end the war, with Tehran's Foreign Minister Abbas Araghchi calling for dialogue and diplomacy. The proposed framework would pause hostilities and open a 30-day window of final negotiations, even though core issues, including Iran's nuclear program, would be left for later talks. In IPL cricket, Lucknow Super Giants defeated Royal Challengers Bengaluru by 9 runs using DLS method in a rain-hit match at Ikana Stadium in Lucknow last night. Chasing 213 runs for victory, Royal Challengers Bengaluru made 203 for 6 in 19 overs. Earlier put into bat, Lucknow Super Giants scored 209 for 3 in 19 overs. Multiple rain interruptions reduced the match to a 19-over side affair, setting Bengaluru a DLS target of 213. Today, Delhi Capitals will take on Kolkata Knight Riders at Arun Jaitley Stadium in Delhi at 7:30 p.m. That's the end of this news bulletin.
1: நேரம் 6:10. ஆகாஷ்வாணி. இனித்தானும் நல்லவை கேட்க முயற்சி திருவினையாக்கும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
2: கேலண்டர் தாளை கிழிக்கிறோம். ஒரு நாள் கடந்த காலமாகி நம்முடைய பாதத்திற்கு கீழே விழுகிறது. காலத்தின் சுருக்கமான வரலாறு எனும் நூலை அறிஞர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதியுள்ளார். நாள் என்பது நம்முடைய வாழ்நாளை அறுக்கிற வாள் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். இந்த சிந்தனை புதுமையான சிந்தனை இல்லையா? முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் என்று வள்ளுவர் முயற்சியின் மேன்மையை மிக அழகாக சொல்கிறார். வாழ்க்கையை பாரமாக நினைக்கத் தொடங்கும் போது நம்முடைய நாட்கள் யாவும் பாரமாகி விடுகின்றன. அடுத்து என்ன நடக்கும் என தெரியாமல் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்வே சுவாரஸ்யமானதுதான். அந்த வாழ்வை இனிக்க வாழ வேண்டுமென்று வள்ளுவம் பேசுகிறது. இழந்ததையும் என்றோ நடந்ததையும் எண்ணி எண்ணி வருந்துவதால் என்ன பயன் என்று வள்ளுவர் நம்மிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம் பார்வையில் நாம் தெளிவாக இருக்கும் போது யாருக்காக நாம் அஞ்ச வேண்டும்? நமக்கான பாதையை நாம் உருவாக்கிக் கொள்ள முயலும் போது தடங்கல்களையும் தடைக்கற்களையும் உடைத்து கடந்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம். வள்ளுவர் சொல்கிறார், தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று சொல்கிறார். 1000 காக்கைகளை விரட்ட ஒரு கல் போதும், 1000 பிரச்சனைகளை விரட்ட ஒரே ஒரு மன உறுதி போதும் என்று வள்ளுவம் நமக்கு கற்றுத்தருகிறது. மலையை துளைக்கும் சிற்றுளி போல் கவலையை துளைக்கும் சிற்றுளி நம்பிக்கை. அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்று வள்ளுவர் சொல்கிறார். உலகப் புகழ் பெற்ற மாவீரனான மகா அலெக்சாண்டர் எப்போதும் நல்ல நூல்களை தன்னுடைய துணையாக கொண்டவர். ஒரு நாளும் தன்னுடைய தன்னம்பிக்கையை கேள்வி கேட்டதே இல்லை. கிரேக்க இதிகாசங்களாக இருக்கக்கூடிய ஹோமரினுடைய இலியட் ஒடிசியை ஆழமாக கற்றுத் தேர்ந்தவர் மகா அலெக்சாண்டர். அவருடைய வெற்றி சிந்தனைகளுக்கு காரணமாக அமைந்தது நூல்கள்தான். அந்த நூல்களை எப்போதும் அவர் கையிலே வைத்திருந்தார். வள்ளுவர் அதைத்தான் சொல்லுகிறார், எப்போதும் கற்றுக்கொண்டே இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் எந்த துன்பமும் இருப்பதே இல்லை என்று. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நாளும் உன் முன்னால் எந்த பிரச்சனையையும் நீ சந்திக்காமல் சென்றுவிட்டதென்று சொன்னால் நீ தவறான பாதையில் பயணிக்கிறாய் என்று சொன்னார் விவேகானந்தர். எல்லோரும் உலகத்தை மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறார்களே தவிர யாரும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுவதே இல்லை என்று சொன்னார் டால்ஸ்டாய். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்

0: என்று வள்ளுவர் அதனால்தான் சொன்னார், தோல்வி கண்டு அஞ்ச வேண்டாம் என்கிற எண்ணத்தை இந்த வள்ளுவம் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது. முயலும் போதுதான் முட்கள் காலை முத்தமிடும், தளராத மனமிருந்தால் வளராத மனிதர் இல்லை என்பதை வள்ளுவம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. மனதிடம் சொல் மனோதிடமே வெல்லும் என்று வள்ளுவர் நமக்குள்ளே பாடத்தை தந்து கொண்டே இருக்கின்றார். அதிர்வின்றி நடப்போம், பணிவாக பேசுவோம், அளவோடு உண்போம், சிக்கனமாக செலவழிப்போம், ஆழமாக சுவாசிப்போம், நிம்மதியாக தூங்குவோம், நேர்த்தியாக உடுத்துவோம், உண்மையாக இருப்போம், சரியாக திட்டமிடுவோம், நேர்மையாக பொருள் ஈட்டுவோம், செலவழிக்கும் முன் சேமிப்போம். இதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது ஊழையும் உப்பக்கம் காண்பர் உறைவின்றி தாழாது உயற்றுபவர் என்கிற அந்த குரல் தான் நினைவுக்கு வருகிறது. மனம் தளராமல் இடைவிடாது முயற்சி செய்பவர் விதியையும் புறமுதுகு காட்டி ஓட விடுவார் என்று சொல்கிறார் வள்ளுவர்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

எப்பவுமே வெற்றிகரமான வாழ்க்கையை விட மனநிறைவான வாழ்க்கையே சிறந்தது. ஏன்னா வெற்றிங்கிறது மற்றவங்களால் நிர்ணயிக்கப்படுது, ஆனால் மனநிறைவுங்கிறது நம்மளால் முடிவு செய்யப்படுது. இந்த நாளை ஒரு மனநிறைவான நாளாக கடவுள் நமக்கு கொடுக்கணுங்கிற நேர்மறையான எண்ணத்தோட இந்த நாளை உற்சாகமாக்க வருது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்த ராகம். முதலில் எம்.ஆர். விஜயா பாடியிருக்கும் பாடல்

நேரம் 6:24. நாம் இணைந்திருக்கிறோம் பக்திமணம் கமழும் ஆனந்த ராகத்தோடு. வரும் பாடலை பாடுகிறார் சுஜாதா.

திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ நம்பெருமாள் சிம்ம வாகனத்தில் புறப்பாடு. காலை 9 மணிக்கு ஆஸ்தான மண்டபம் சேருதல். மாலை 6:30க்கு யாழி வாகனத்தில் புறப்பாடு. கும்பகோணம் அருள்மிகு சாரங்கபாணி சுவாமி திருக்கோவில் சித்திரை பெருவிழாவில் இன்று சுவாமி ஸ்ரீ பட்டாபிராமர் சன்னதிக்கு எழுந்தருளல். தஞ்சாவூர் திருவிடைமருதூர் நரசிங்கன்பேட்டை அருள்மிகு மகாமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று கொடியேற்றுதல்.

மெலட்டூர் பாகவத மேளா நாட்டிய நாடக சங்கம் நடத்தும் நிகழ்ச்சியில் இன்று மாலை 6 மணிக்கு ஸ்ரீ ஆஞ்சநேய ஆராதனை. ஆனந்த ராகத்தில் நிறைவாக வரும் பாடலை பாடுகிறார் பெங்களூர் ஏ.ஆர். ரமணி அம்மாள்.

0: நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 25 வெள்ளிக்கிழமை. இப்போது கேட்கலாம் கேள்வி நேரம். வாழையில் உண்டாகும் பல்வேறு பூச்சி நோய் தாக்குதலை எவ்வாறெல்லாம் கட்டுப்படுத்துவது, இது குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதில் தருகிறார் தாயனூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் ஏ. மோகனசுந்தரம் அவர்கள்.
2: கரூர் ஆண்டிப்பாளையம் நல்லுச்சாமி அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு தார்லயும் ஒவ்வொரு சீப்ல 1-2 காய் வந்து சிறுத்து போகுது. இன்னொரு கேள்வி என்ன கூட கேட்டிருக்காங்கன்னா, பனானா சக்தி வாங்கிட்டு போயிருக்காராம், அதுல வந்து கன்றுகளுக்கு மட்டும்தான் அடிக்கணுமா, இல்ல தார் போடுற மாதிரி இருக்க மரங்களுக்கும் அதை அடிக்கணுமா, எந்த கால இடைவெளியில அடிக்கணும் அப்படின்ற கேள்விக்கு பதில் கேட்டோம்.
3: ஃபுல்லாவே சிறுத்து போனா நம்ம அதுக்குரிய ஏதாவது பண்ணலாம். ஒரு ஒரு சீப்ல பிளான்டோட ஜெனடிக் கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாம். அது ஒண்ணு. பனானா சக்திங்கிறது வந்து ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர், நுண்ணூட்ட கலவை தான் அது. ஜிங்க், போரான், அயன், மேக்னீசியம், நுண்ணூட்ட கலவை தான். கடைசி நேரத்துல போய் நம்ம டானிக் கொடுத்தா அதை விட முன்னாடி இலைவெளி கொடுத்தா நல்லபடியா கேட்கும். 3 மாசம், 4 மாசம், 5 மாசம். இப்ப பனானா சக்தி வந்து நம்மள்ட்ட பவுடர் ஃபார்ம்ல இருக்கு, லிக்யூட் ஃபார்ம்ல இருக்கு. ஒரு ஏக்கருக்கு வந்து பவுடர் ஃபார்ம்ல வாங்குனாங்கன்னா அது வந்து 1 கிலோ, லிக்யூட் ஃபார்ம்ல வாங்கினா 2 லிட்டர். ஒரு ஏக்கருக்கு 100 லிட்டர் தண்ணியில கலந்து அவங்க தெளிச்சுக்கலாம்.
2: ஒண்டிமுத்து கோதாவூர்ல இருந்து, வாழையில் இயற்கை முறையில தீர்வு, செலவில்லா வழிமுறைகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத கேக்குறாங்க.
3: இப்ப ஆரம்ப நிலையில வந்து இயற்கை முறையில பண்ணணும்னா நம்ம வாழை தோட்டத்தை வந்து சுத்தமா வச்சிருந்தீங்கனாலே பூச்சி ப்ராப்ளமே வராது. அது ஒரு முதல் பாயிண்ட். அப்புறம் வந்து இப்ப நடவு செய்யறப்ப வெவ்வேறியா பேசியானா அப்படிங்கறது வந்து நம்மள்ட்ட பனானா வீவில்கள் இருக்கிற பேர்ல இருக்கு. அது வந்து பூச்சியை கொள்ளக்கூடிய ஒரு பூஞ்சாந்த இயற்கை முறையில நீங்க அதை வந்து நடவு செய்யறப்ப அது பண்ணிடலாம். அந்த நடவுலயே வந்து நம்ம வேப்பம் புண்ணாக்கு, இந்த நீம் பேஸ்ட் அது பண்ணலாம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல வந்து இந்த வெட்டு புழு வரும். அந்த வெட்டு புழுக்குமே இந்த வெவ்வேறியா பேசியானா இல்லைன்னா மெட்டாரேசியம் மனிசோபிளி, இந்த ரெண்டு அது வந்து பூச்சியை கொள்ளக்கூடிய பூஞ்சாந்த, இதை வந்து நீங்க இது பண்ணி கட்டுப்படுத்தலாம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல வந்து இந்த தண்டு தொலைப்பான் வரும். அந்த தண்டு தொலைப்பானுக்கு இதே பெவேரியா பேசியனாவை ஸ்ப்ரேவும் பண்ணலாம். ஸ்ப்ரே வந்து 6 மாசம், 7 மாசம், 8 மாசம் ஸ்ப்ரே பண்றப்ப அந்த வண்டுகள் பறந்து வந்து உட்காந்து முட்டையிடுறப்ப அந்த வண்டுகள் உடம்புல போயிடும். இந்த மாதிரி பண்ணிடலாம். லேட்டர் ஸ்டேஜ்ல வந்து இப்ப மாவு பூச்சி, வாழைப்பூ பேன் வரப்ப காவேரி புங்கா நீம் சோப்பு நம்மள்ட்ட இருக்கு. அப்புறம் வந்து காவேரி மீன் எண்ணெய் சோப்பு தூள் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணோம்னா நம்ம இயற்கை முறையிலையும் விவசாயம் பண்ணலாம்.
2: புலவன் காடு மாரியப்பன் தஞ்சாவூர் அவங்க கேட்டிருக்கிறாங்க, முடி கொத்து நோய், இலைப்புள்ளி நோய் தென்படுகிறது, இதனை எப்படி கட்டுப்படுத்துவது? இன்னொரு கேள்வி, வாழை நடவு முறையில்

0: நீண்ட காலமாக 6 அடிக்கு ஒரு குழி எடுத்து நடவு செய்து வருகிறோம். இப்பொழுது அடர் நடவு என்ற முறையில் குழிக்கு 3 கன்றுகள் வீதம் நடவு செய்யலாம் என சொல்லப்படுகிறது. விவசாயிகளுக்கு இதுல எது சிறந்தது அப்படின்றத சார் சொல்லணும்னு கேட்டிருக்காங்க.
1: ஆக்சுவலாக முடிக்கொத்து நோய் அது ஒரு சாரவஞ்சு பூச்சினால பரவுறதாங்க. அது வந்து இப்போ அஸ்வினி பூச்சின்னு ஒரு பூச்சி இருக்கு, இது வந்து அது பரப்பக்கூடிய காரணி. ஆனால் பரவாமல் நம்ம தடுக்கலாம். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிக்கொத்து நோய் வந்த பிளான்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கட் பண்ண இடத்துலயே கூட நீங்கள் வந்து களைக்கொல்லி அப்ளை பண்ணிட்டு, ஏன்னா அந்த வைரஸ் வந்து அதே இடத்துல தான் இருக்கும், அந்த கட்டையிலையோ இல்லை சின்ன பக்கக்கண்ணிலையோ அந்த வைரஸ் அதில் வந்து களைக்கொல்லி ஊற்றி கொண்டுறணும். கொண்டு இம்மிடியேட்டாக அந்த அஸ்வினி பூச்சி வந்து உங்கள் தோட்டத்தில் வந்து தென்படும். அந்த அஸ்வினி பூச்சிக்கு வந்து இமிடாக்ளோபிரிட் அப்படிங்கிற ஒரு மருந்தை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி அப்படிங்கிற கலந்து தெளிச்சிங்க அப்படின்னா அஸ்வினி பூச்சியை வந்து நீங்க கட்டுப்படுத்திடலாம். அஸ்வினி பூச்சியை கட்டுப்படுத்துறதுனால அந்த முடிக்கொத்து நோய் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல பரவுறதை கட்டுப்படுத்திடலாம். நோய் இப்பிலே பேர் இருக்கு, முடிக்கொத்து நோய். பாக்குறதுக்கு வந்து அந்த இலைகள்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி சின்ன சின்னதாக சிரித்து முடி வந்து கொத்தா இருக்கிற மாதிரி இருக்கும், சரியான வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், சின்னதாக இருக்கும், அதுல வந்து கொஞ்சம் மஞ்சள் நிற இதெல்லாம் இருக்கும். இப்போ அந்த மாதிரி முடிக்கொத்து நோய் வந்த மரத்துல இருந்து எந்த பக்கக்கன்று எடுத்து நடவு செய்யக்கூடாது. இலைப்புள்ளி நோய்ங்கிறது வந்து ரொம்ப காமனான பிரச்சனை, காற்று மூலம் பரவக்கூடியது. இலைப்புள்ளி நோய் ஒரு 5 மாசத்துல வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்க கண்டு கிராமம் விட்டுட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்போர்ஸ் வந்து ஒரு இடத்துல நடந்து பரவும். இப்போ நார்மலா அப்படி வர மாதிரி இருந்துச்சுன்னா வந்த புதுசுலயே அந்த இலைப்புள்ளி தாக்கப்பட்ட இலைகளை வந்து கட் பண்ணிட்டு நிலத்திலே போடக்கூடாது, ஏன்னா காற்றுல பரவக்கூடியது. சின்ன ஒரு மழை பட்டு அதில் ஒரு டிராப் பண்ணிட்டா அதோடைய வெடிச்சு ஸ்போர்ட்ஸ் அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிடும், வெடிச்சு அடுத்து போகும், அப்புறப்படுத்தி எரிச்சிடணும். ஒரு 25 நாள் இடைவெளியில தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் என்னென்ன மருந்து தெளிக்கலாங்கிற ஒரு ஷெடியூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கார்பன்டைசிங்கிற மருந்து, அடுத்து வந்து மேன்கோசோ பிளஸ் கார்பன்டைசிங்கிற அந்த கலந்து பண்றது, அடுத்து வந்து நேட்டிவ் அப்படிங்கிறது, இது மாதிரி வந்து ஒரு ஷெடியூல் இருக்கு. அந்த ஷெடியூலை வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்பர் இருக்கு 99 31 830 749. தொடர்பு கொடுத்துருவோம், அதை வந்து நீங்கள் அவங்க பயன்படுத்தி அவங்க பண்ணிக்கலாம். அடர் நடவு முறை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வருமானம் வந்து ரெகுலராக கிடைக்கும். அது மாதிரி இந்த உரச்செலவுகளும் கொஞ்சம் குறையும், உற்பத்தி அதிகமாகும். ஒரு சிலர்கிட்ட வந்து நிலமே கம்மியாக இருக்குது, அவங்க வந்து ரொம்ப இடைவெளி விட்டு நட்டாங்கன்னா அவங்களோட இது ஆகும். அதனால வந்து இந்த 3 கண்கள் தேர்வு செய்து முக்கோண வடிவில் நடுறப்பே வந்து முக்கோண வடிவில் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் இடத்துல வந்து அடர் நடவு முறை நல்ல ஒரு பெனிஃபிட் ஆனதை இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம்.
2: கேள்வி நேரம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இம்மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை வெப்பாலை வீசக்கூடும் எனவும் பருவமழை குறையக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. எனவே இதனை எதிர்கொள்ளும் வகையில் விவசாயிகள் நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை வயல்வெளிகளில் பணிகள் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். நிலத்தடி நீர் குறையும் அபாயம் உள்ளதால் தற்போதுள்ள நீரினை தேவைக்கு அதிகமாக செலவிடாமல் முறையாக பயன்படுத்தலாம். பாசன நீர் வீணாவதை தடுக்கும் வகையில் பயிர்களுக்கு நுண்ணீர் பாசனம் முறை மூலம் காலை அல்லது மாலை நேரங்களில் நீர்ப்பாசனம் செய்யலாம். பயிர்களிலிருந்து அதிகப்படியான நீர் ஆவியாகி வெளியேறுவதை தடுக்கும் வகையில் கையோலின் 3% அல்லது 2% டை அமோனியம் பாஸ்பேட்டுடன் 1% பொட்டாசியம் குளோரைடை காலை அல்லது மாலை நேரங்களில் தெளிக்கலாம். தோட்டக்கலை பயிர்களை புதிதாக நடவு மேற்கொள்ளும் விவசாயிகள் வெப்பத்தினை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்து நடவு செய்யலாம். மேலும் நிலப்போர்வை மற்றும் நுண்ணீர் பாசன முறைகளை பின்பற்றலாம். பல்லாண்டு பயிர்களான தென்னை, மா, கொய்யா, எலுமிச்சை போன்ற பயிர்களுக்கு முறையாக நுண்ணீர் பாசனம் அமைத்து அங்கக நிலப்போர்வை மரங்களுக்கு அமைத்திடலாம். அவ்வப்போது பயிர்களில் ஏற்படும் மாற்றத்தினையும் கவனிக்க வேண்டும். 5 முதல் 6 மாதங்கள் வளரும் காய்கறி பயிர்களின் பரப்பை குறைத்து 2 முதல் 3 மாதங்களில் முடியும் காய்கறிகளை அதிகளவு பயிரிடுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். கால்நடை வளர்ப்போரே, தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை கால்நடைகளை திறந்த வெளியிலோ அல்லது வயல்களிலோ கட்டக்கூடாது. குளிர்ச்சியான சூழலை உருவாக்கவும் வெப்பத்தை குறைக்கவும் கொட்டகையினுள் ஃபேன் அல்லது ஃபாகர் அதாவது பனிமூட்டம் தெளிப்பான் வசதிகளை ஏற்படுத்தலாம். மேலும் கால்நடைகளுக்கு எப்பொழுதும் சுத்தமான குடிநீர் கிடைப்பதையும் உறுதி செய்ய வேண்டும். இதற்காக ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர்களையும் பயன்படுத்தலாம். கொட்டகை பராமரிப்பில் காற்று வரும் திசையில் ஈரமான சாக்குப்பைகளை தொங்கவிடலாம். தொழுவத்தின் மேற்கூரையின் வெப்பத்தை குறைக்க சாக்குகள், தென்னையோலை அல்லது வைக்கோல் கொண்டும் பொருத்தலாம். தீவன முறையில் அடர்த்தீவனம் மற்றும் புண்ணாக்கு வகைகளை அதிகாலையிலும் மாலையிலும் கொடுக்கலாம். பகல் நேரத்தில் பசுந்தீவனம்.

0: இரவு நேரத்தில் வைக்கோலும் கொடுக்கலாம். கால்நடைகளுக்கு போதிய சத்துக்களும் செரிமானமும் கிடைக்க தினசரி தீவனத்தில் 50 கிராம் தாதுப்பு கலவை, 50 கிராம் உப்பு, 25 கிராம் சமையல் சோடா மற்றும் வைட்டமின் ஏடிஇ அடங்கிய கலவைகளை சேர்த்து கொடுக்கலாம். குடிநீரில் 0.1% வீரியம் உள்ள சமையல் சோடா கரைசலை கலந்து கொடுத்தால் செரிமானமும் சீராகும். மேலும் நேரடியான சூரிய ஒளி படுவதால் கால்நடைகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படலாம். உடல் தளர்ச்சி, தடுமாற்றம், மூச்சிறைப்பு, நாக்கை வெளியே தள்ளுதல், நுரை ததும்பிய எச்சி வடிதல், அதிக இதய துடிப்பு, மூச்சு திணறல், நடுக்கம் மற்றும் வலிப்பு போன்றவை இதன் அறிகுறிகளாக தென்படும். இதனால் உடலில் நீர்ச்சத்து குறைந்து இறப்பும் ஏற்படலாம். இத்தகைய அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக கால்நடை மருத்துவரை அணுகுமாறு பெரம்பலூர் கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் தெரிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் கரும்பு சாகுபடியில் மகசூல் அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள் வானொலி வேளாண் பள்ளி. இதில் கரும்பு சாகுபடிக்கேற்ற பண்ணை கருவிகள் குறித்து பாடம் நடத்த இருக்கிறார் குமலூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பண்ணை இயந்திரவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பி. காமராஜ் அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இனி தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சியமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், தாவேக தலைவர் திரு விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதை தாம் எந்த வகையிலும் தடுக்கவில்லை என்று கூறியுள்ளார். பெரும்பான்மை இல்லாத கட்சியை எப்படி ஆட்சியமைக்க அழைக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். பெரும்பான்மைக்கு தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கையுடன் உரிமை கூறினால் தாம் உடனடியாக ஆட்சியமைக்க அழைப்பு விடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் விளக்கமளித்தார். பெரும்பான்மை இல்லாதது திரு விஜய்க்கு மட்டும் பிரச்சினை அல்ல எனவும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அது பிரச்சினையை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதுமான உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாமல் சிறுபான்மை அரசு அமைப்பது குதிரை பலத்திற்கு வழிவகுக்கும் எனவும் அதை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். பெரும்பான்மை பலத்துடன் எந்த கட்சி ஆட்சியமைக்க உரிமை கோரினாலும் அதை ஏற்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக திமுக ஆகிய கட்சிகள் இணைந்து 118 உறுப்பினர்களின் பட்டியலை வழங்கினால் அதையும் ஏற்க தயாராக இருப்பதாக அவர் கூறினார். போதுமான எண்ணிக்கை மட்டுமே ஆட்சியமைக்க முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். யாரும் ஆட்சியமைக்க முடியாமல் இதே நிலை அடுத்த சில நாட்களுக்கு நீடித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் மற்றொரு தேர்தலுக்கு தமிழகம் உடனடியாக தயாராக இல்லை என்றும் மாநிலத்தில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே திமுகவின் முதன்மையான நோக்கம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இத்தகைய சூழலில் முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கட்சித் தலைவருக்கு வழங்கப்படுவதாக இக்கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு டி கே எஸ் இளங்கோவன், அஇஅதிமுகவிற்கு ஆதரவளிப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று கூறினார். கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் எடுக்கும் முடிவுக்கு கட்சி முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அஇஅதிமுக உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று

ஆலோசனை மேற்கொண்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி யூனியன் பிரதேச அஇஅதிமுக செயலாளர் திரு அன்பழகன், தமிழக அரசியல் சூழல் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உரிய முடிவை மேற்கொள்வார் என்றும், எதிர்பாராத திருப்பங்கள் நிகழ வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனிடையே தாவேக்காவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளன. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. காலை 9:30 மணிக்கு தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. tnresults.nic.in, dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதள முகவரிகளில் தேர்வு முடிவுகள்

0: நிறைவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் சுவாமி திருக்கோவில் தெப்ப வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். கமலாலய திருக்குளத்தில் தெப்பத் திருவிழா இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளதாகவும் இதற்கென விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சைவ சமயத்தின் தலைமை பீடமாக வணங்கப்படும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா 3 தினங்கள் நடைபெற உள்ளது. இதற்காக கோவிலின் எதிரில் உள்ள கமலாலயம் தெப்பக்குளத்தில் பிரம்மாண்டமான 50 அடி நீளம், 50 அடி அகலம் என 2500 சதுர அடி பரப்பளவில் தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 432 பேரல்களில் காற்று நிரப்பி 2 அடுக்குகளாக கட்டப்பட்டு அதன் மீது தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 18 அடி உயரத்தில் உள்ள இந்த தெப்பத்தில் மின்விளக்கு அலங்காரமும் செய்யப்பட்டுள்ளது. 500 பேர்கள் அமரும் வகையில் தெப்பம் கட்டப்பட்டுள்ளது. 7 மணிக்கு துவங்கி 3 தினங்கள் தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அம்மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வாட்டிகனில் போப்பாண்டவரை சந்தித்து பேச்சு நடத்தினார். இத்தாலியில் நடைபெறும் சர்வதேச கலை கண்காட்சியில் இந்திய அரங்கத்தை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் திறந்து வைத்தார். திருவனந்தபுரத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டம் நேற்று நிறைவடைந்தது. 7 அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேம்படுத்தப்பட்ட பயணிகள் முன்பதிவு நடைமுறைகளை ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுதில்லியில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் கழக்கோட்டாவில் நடைபெற்ற அகில இந்திய சைனிக் பள்ளி முதல்வர்கள் மாநாட்டில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சயித் பங்கேற்றார். சென்னையில் 21 புறநகர் ரயில் நிலையங்களில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி மாற்று மையங்கள் மற்றும் சார்ஜிங் மையங்கள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் தெரிவித்துள்ளது. இந்திய தர நிர்ணய அமைப்பின் அதிகாரிகள் குழுவினர் சென்னை சவுக்கார்பேட்டை பகுதியில் மேற்கொண்ட சோதனையில் 3 கடைகளில் தரமற்ற பொம்மைகள் கண்டறியப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டன. 108 திருத்தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தில் 7ஆம் நாள் தேர் உற்சவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 9 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மழை குறுக்கிட்டதால் போட்டி 19 ஓவராக குறைக்கப்பட்டது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 19 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. டக்வர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி இலக்கு 213 நிர்ணயிக்கப்பட்டது. இதையடுத்து பின்னர் விளையாடிய பெங்களூரு அணி 19 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி ஒடிஷா அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
3: நேரம் 6:55. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி

0: மலர்கிறது நாள் மலர்.
1: சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் நிறுவனரும் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவருமான ஹென்றி டுனாண்டின் பிறந்த தினம் இன்று. இதுவே சர்வதேச செஞ்சிலுவை சங்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது. வார்த்தை சித்தர் வலம்புரி ஜானின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2005. படிப்புதான் இவருக்கு உயிர் மூச்சு. எப்படித்தான் இத்தனை புத்தகங்களை படிக்கிறாரோ என்று வியக்க வைத்தவர். இவரது நாடாளுமன்ற உரைகள் பிரபலமானவை. காகிதக் கனவுகள், மகரந்தங்கள், பூக்கள் பறிப்பதற்கல்ல என வலம்புரி ஜானின் படைப்புகளின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். சின்மயா மிஷன் அமைப்பு தொடங்கி உலகம் முழுவதும் ஆன்மீக கருத்துக்களை பரப்பிய சுவாமி சின்மயானந்தா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1916. விடுதலை இயக்கத்தில் ஈடுபட்டு சிறை சென்ற இவர் ஊடகத்துறையிலும் பணியாற்றியவர். சுவாமி சிவானந்தரை சந்தித்தது இவரது வாழ்வில் திருப்புமுனையானது. புகழ்பெற்ற இயற்கை ஆர்வலர் டேவிட் அட்டன்பரோ பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1926. சுமார் 40 லட்சம் வகையான உயிரினங்கள் இந்த பூமியில் உள்ளன. மனிதர்களைப் போல இந்த பூமியில் வாழ்வதற்கான அனைத்து உரிமைகளும் அவற்றுக்குண்டு என்ற எண்ணத்தை வளர்த்தெடுப்பதே தன் தலையாய பணி என்கிறார். இயற்கை சார்ந்த இவரது ஆவணப்படங்கள் உலக அளவில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியவை. 99 வயதாகும் டேவிட் அட்டன்பரோவை பிரிட்டன் மக்கள் இயற்கையின் புதையல் என்று கொண்டாடுகிறார்கள். 1992 பார்சிலோனா ஒலிம்பிக் போட்டியில் நம் நாட்டின் தேசிய கொடியை ஏந்திச் சென்ற ஷைனி வில்சன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1965 தடகள வீராங்கனையான இவர் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 800 மீட்டர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கமும் 400 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கமும் வென்று முத்திரை பதித்தார் அர்ஜுனா விருது பெற்ற ஷைனி வில்சன். இந்திய ஹாக்கி அணியின் பெருஞ்சுவர் என அழைக்கப்படும் ஒலிம்பியன் பி ஆர் ஸ்ரீஜீஷ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1988 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியின் 3வது இடத்துக்கான ஆட்டத்தில் ஜெர்மனி அணிக்கு எதிராக அரணாக நின்று இந்திய வெற்றிக்கு முக்கிய பங்காற்றினார் பி ஆர் ஸ்ரீஜீஷ். இதனால் ஒலிம்பிக்கில் 41 ஆண்டுகளுக்கு பின் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி முதல் முறையாக பதக்கம் வென்றது. புகழ்பெற்ற இதய அறுவை சிகிச்சை நிபுணர் தேவி பிரசாத் ஷெட்டி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1953. இதுவரை 100,000-க்கும் மேற்பட்ட இதய அறுவை சிகிச்சைகளை செய்துள்ளார். தேசிய சுகாதார கொள்கைகளை உருவாக்குவதிலும் சுகாதார வசதிகளை சமுதாயத்தின் நலிந்த பிரிவினர் பெறுவதற்கான தீர்வுகளை வழங்கியவர். வாழ்க்கை மீதான உங்கள் பார்வையை மாற்றிக்கொள்ளுங்கள். நம் வாழ்வில் எல்லாம் முழுமையாகவும் அப்பழுக்கற்றதாயும் அமைய வேண்டும் என எதிர்பார்க்காதீர்கள் என்கிறார் பத்மபூஷன் விருது, கர்நாடக ரத்னா உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ள இதய அறுவை சிகிச்சை நிபுணர் தேவி பிரசாத் ஷெட்டி.

0: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: இந்த நிகழ்வுகள் எல்லாம் காசிமுக்கு மிகுந்த வியப்பையும் ஆனந்தத்தையும் அளித்தது. எந்தவித இடையூறும் ஏற்படாமல் பிரிட்டோரியா சென்றடைவதற்கு கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன். ஏனெனில் முதல் வகுப்பில் பயணம் செய்ய கார்டு உங்களை அனுமதிக்க மாட்டார், அல்லது கூட பயணம் செய்யும் பயணிகள் ஆட்சேபனை தெரிவிப்பார்கள். இதையெல்லாம் மீறி உங்கள் பயணம் வெற்றிகரமாக அமைந்துவிட்டால் அது கடவுளின் கருணையே என்றார் அவர். ரயில் வந்ததும் முதல் வகுப்பில் சென்று அமர்ந்தேன். ரயில் ஜெர்மிஸ்டன் என்ற இடத்தை அடைந்தபொழுது டிக்கெட் பரிசோதகர் வந்தார். என்னை முதல் வகுப்பில் பார்த்த அவருக்கு ஆத்திரம். என்னிடம் பேசக்கூட இல்லை. சைகையின் மூலம் மூன்றாம் வகுப்பிற்கு செல்லும்படி பணித்தார். நான் முதல் வகுப்பிற்கான டிக்கெட்டை வைத்திருக்கிறேன் என்றபடியே டிக்கெட்டை காட்டினேன். இருந்தாலும் நீங்கள் மூன்றாம் வகுப்பு பெட்டிக்கு போய்த்தான் ஆக வேண்டும் என்றார் பிடிவாதமாக. இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த ஆங்கிலேய பயணி ஒருவர், அவருக்கு இடையூறு செய்ய வேண்டாம், என்னோடு அவர் பயணம் செய்வதில் எனக்கு எந்தவித வருத்தமும் இல்லை என்றார். என்னிடம் நீங்கள் இதிலேயே சௌகரியமாக பயணம் செய்யுங்கள் என்றும் கூறினார். நீங்கள் ஒரு கூலியோடு பயணம் செய்வது பற்றி எனக்கு ஆட்சேபமில்லை என்று கூறிவிட்டு போய்விட்டார் டிக்கெட் பரிசோதகர். அன்று இரவு 8 மணியளவில் பிரிட்டோரியா சென்றடைந்தேன். அங்கு இந்தியரோடு தங்க மாட்டேன் என்று அப்துல்லாவிடம் கூறிவிட்டேன். எனவேதான் என்னை வரவேற்று அழைத்துச் செல்ல ஸ்டேஷனுக்கு யாரும் வரவில்லை. இதை நான் எதிர்பார்த்தேன். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்ற காரணத்தால் என்னை வரவேற்க ஒருவரையும் அனுப்ப இயலவில்லை என்று வழக்கறிஞர் பின்னாளில் தெரிவித்தார். நான் சென்று அறை கேட்டால் ஹோட்டலில் தங்குவதற்கு எனக்கு அறை கிடைக்குமா என்பது குறித்து எனக்கு சந்தேகமும் இருந்தது. செய்வது அறியாது விழித்துக் கொண்டிருந்தேன். மற்ற பயணிகள் எல்லோரும் செல்லும் வரையில் காத்திருந்தேன். டிக்கெட் வசூல் செய்பவரிடம் நான் தங்கும்படி ஏதாவது இடம் கிடைக்குமா என்று கேட்கலாம் என எண்ணினேன். கிடைக்காத பட்சத்தில் ஸ்டேஷனிலேயே தங்கிவிடுவது என்றும் தீர்மானித்துக் கொண்டேன். என் எண்ணத்தை அவரிடம் கேட்கவும் தயக்கம்தான். இங்கும் நான் அவமானப்பட நேரிட்டால்? டிக்கெட் வசூலிப்பவர் ஓய்வாக இருக்கும் சமயம் அவரிடம் சென்றேன். டிக்கெட்டை கொடுத்துவிட்டு தங்குமிடம் குறித்து ஏதாவது உதவ முடியுமா என்று கேட்டேன். அவரால் எனக்கு உதவ முடியாததை குறித்து வருத்தத்தோடு தெரிவித்தார். அவரை பொறுத்தவரையில் நல்ல விதமாகவே எனக்கு பதிலளித்தார். அவருக்கு அருகில் இருந்த நீக்ரோ நபர் எனக்கு உதவ முன்வந்தார். நீங்கள் பேசியதை கவனித்தேன். இந்த ஊருக்கு நீங்கள் புதியவர் என்று அறிந்து கொண்டேன். எனக்கு தெரிந்த ஹோட்டல் ஒன்று இருக்கிறது. அதன் உரிமையாளரான அமெரிக்கர் எனக்கு மிகவும் வேண்டியவர்தான். நான் உங்களை அறிமுகப்படுத்தினால் உங்களுக்கு இடம் அளிப்பார் என்று நம்புகிறேன் என்றார். வேறு யோசனை எதுவும் என்னிடம் இல்லாததால் அவரோடு செல்ல சம்மதித்தேன். அவர் குறிப்பிட்ட அந்த ஹோட்டலுக்கு சென்றோம். அதன் உரிமையாளர் ஜான்ஸ்டனிடம் என்னை பற்றி தனித்து பேசினார். அவரும் எனக்கு தங்குவதற்கு இடம் தர சம்மதம் தெரிவித்தார். ஆனால் ஒரு கட்டுப்பாட்டையும் கூறினார். எனக்கு இன வேறுபாடெல்லாம் கிடையாது என்பது நிச்சயம். இங்கு வருபவர்கள் அனைவருமே ஐரோப்பியர்கள்தான். உணவு அறையில் உங்களை அவர்கள் அனுமதிப்பதை ஆட்சேபிக்கலாம், கோபித்துக் கொண்டும் போய்விடலாம். எனவே இரவு உணவை உங்கள் அறையிலேயே சாப்பிடும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றார். இங்குள்ள சூழ்நிலைகளை இப்போது நான் அறிந்து கொண்டேன். உங்களுக்கு என்னால் எந்தவித இடையூறும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். இரவு மட்டும் தங்குவதற்கு இடம் அளித்தமைக்கு என் நன்றி. நாளை வேறு ஏதாவது ஏற்பாடு செய்து கொள்கிறேன். இரவு உணவையும் என் அறையிலேயே நான் சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று அவரிடம் தெரிவித்துவிட்டேன்.

0: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்.
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

தஞ்சாவூர் மாவட்டத்தில் அரசு ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகளில் நடப்பு கல்வி ஆண்டிற்கான மாணவ மாணவியர்கள் சேர்க்கைக்கு அருகிலுள்ள அரசு பள்ளிகளை அணுகலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

0: செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் புனரமைக்கப்பட்ட சோம்நாத் ஆலயத்தின் 75 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் வரும் 11ஆம் தேதி சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் பங்கேற்க இருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சோம்நாத் ஆலயம் கலாச்சாரம் மற்றும் நாகரீகம் சார்ந்த செய்தியை நமக்கு வழங்குவதாக அவர் கூறியுள்ளார். பல தாக்குதல்கள் மற்றும் பேரிடர்களுக்கு பின்னரும் இந்த ஆலயம் வலிமையுடன் மீண்டும் எழுந்து நிற்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் முயற்சிகளால் இந்த ஆலயம் 1947ஆம் ஆண்டு மீண்டும் புனரமைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சோம்நாத், அயோத்தி, உஜ்ஜைன், காசி என நாட்டின் பல்வேறு ஆன்மீக தலங்களை பாரம்பரியம் மாறாமல் நவீன முறையில் இந்த அரசு புதுப்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரியத்துடன் இணைந்த வளர்ச்சியை முக்கிய கொள்கையாக கொண்டு கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆன்மீக தலங்களுக்கான சுற்றுலாவை அதிகரிப்பதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படுவதுடன் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயம் பக்தியுடன் உத்வேகத்தை வழங்கி நாகரீக சிறப்புகளை பாதுகாத்து வருவதாக திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தேவையான கையிருப்பை விட இது 3 மடங்கு அதிகம் என்று குறிப்பிட்டுள்ளார். கோதுமை மற்றும் அரிசி கையிருப்பு அதிக அளவில் இருப்பதாகவும் தடையற்ற பொது விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உணவு தானியங்கள் உற்பத்தி அதிகரித்திருப்பதுடன் சிறந்த கொள்முதல் நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் நாட்டின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன் மற்றும் அவர்களது சிறந்த எதிர்காலம் ஆகியவற்றில் மத்திய அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பிரான்ஸ் விண்வெளித்துறை அமைச்சர் திரு பிலிப் பாப்டிஸ்டுடன் நேற்று அவர் காணொலி மூலம் பேச்சு நடத்தினார். அப்போது அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளித்துறையில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இஸ்ரோவும் பிரான்ஸ் விண்வெளி அமைப்பான CNESம் இணைந்து பல்வேறு விண்வெளி திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்தியாவில் விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறை கடந்த சில ஆண்டுகளில் விரைவான வளர்ச்சியை எட்டி வருவதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது இத்துறையில் 400க்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் விண்வெளி பொருளாதாரம் வரும் ஆண்டுகளில் மேலும் உயரும் என்றும் இதனால் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த சூழலில் இத்துறையில் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசுகள் அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும்

மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. இதில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளார். இந்நிலையில் அம்மாநில சட்டப்பேரவையை கலைத்து ஆளுநர் திரு ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார். புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, பிஜேபியின் மூத்த தலைவர்கள் மற்றும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக வரும் 12ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு திலீப் சைக்கியா கூறியுள்ளார். குவஹாட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கனபாரா கால்நடை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று தெரிவித்தார். இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெறும் என்று அவர் கூறினார். இதில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி ஆகியோர் மத்திய பார்வையாளர்களாக கலந்து கொள்வார்கள் என்றும் திரு திலீப் சைக்கியா தெரிவித்தார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி புதிய ஆட்சி அமைக்கும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கட்சியின் மேலிட பார்வையாளர்கள் பங்கேற்ற கூட்டம் திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் திரு அஜய் மகான், புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கருத்துகள் பெறப்பட்டுள்ளதாகவும், தில்லியில் கட்சி மேலிடத்திடம் இவை தெரிவிக்கப்பட்டு புதிய முதலமைச்சர் குறித்து விரைவில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார். பீகாரில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்களுக்கான இலாக்கா பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நேற்று விரிவுபடுத்தப்பட்ட நிலையில் திரு நிஷாந்த் குமாருக்கு சுகாதாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு விஜயகுமார் சின்ஹாவுக்கு வேளாண் துறையும், திரு ராம் திருபால் யாதவுக்கு கூட்டுறவுத்துறையும், திரு நிதிஷ் மிஸ்ராவுக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு திலீப்குமார் ஜெய்ஷ்வால் வருவாய்த்துறையை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உள்துறை, பொது நிர்வாகம் ஆகிய துறைகளை கவனிப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் உள்கட்டமைப்பு வசதிகள் விரைந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் நேற்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் பேசிய அவர், மாநிலத்தில் 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 64 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 64,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 600 ரயில்வே திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அப்போது அவர் குறிப்பிட்டார். உள்ளூர் அளவில் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தல்கள் விரைவில் நடத்தப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் கடந்த 2.5 ஆண்டுகளில் முதலமைச்சரின் மகளிருக்கான திருமண உதவி திட்டத்தின் கீழ் 1,70,000 திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலில் நேற்று நடைபெற்ற கூட்டு திருமண நிகழ்வில் காணொலி மூலம் பங்கேற்று பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 1,000 கோடி ரூபாய் மதிப்பில் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் நேற்று பேசிய அவர், விளையாட்டுத்துறையை மேலும் வலுப்படுத்த மத்திய மாநில அரசுகள், விளையாட்டு கூட்டமைப்புகள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கிடையே வலுவான ஒருங்கிணைப்பு தேவை என்று கூறினார். பல்வேறு போட்டிகளுக்கு வீரர்களை தேர்வு செய்ய வெளிப்படையான மற்றும் நியாயமான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். வரும் காலங்களில் சர்வதேச போட்டிகளை அதிக அளவில் நடத்த இந்தியா தயாராகி வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ராக்கி, குஷி, மம்தா, லக்ஷ்மி, நவ்யா உள்ளிட்ட வீராங்கனைகள் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கங்களை உறுதி செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604,00,000 டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மலர்வது காலை மலர்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடப்பு கல்வியாண்டில் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்படுகிறது. மேலும் தகவல்கள் மாவட்ட கல்வி அலுவலகத்தை அணுகி பயன்பெறலாம். எம்பிஏ, எம்சிஏ, எம்இ, எம்டெக் படிப்புகளுக்கான அரசு பொது நுழைவுத்தேர்வு திருச்சிராப்பள்ளி அண்ணா பல்கலைக்கழக தேர்வு மையத்தில் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெற இருப்பதால் தேர்வு எழுதும் மாணவர்கள் வசதிக்காக கலைஞர் பேருந்து முனையம் மற்றும் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது.

நேயர்கள் இனி கேட்கலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையின் காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றிற்கு 36 ரூபாய், கத்திரிக்காய் 46 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், வெண்டைக்காய் 40 ரூபாய், கொத்தவரங்காய் கிலோ ஒன்றிற்கு 36 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் 36 ரூபாய், சுரைக்காய் கிலோ ஒன்றிற்கு 30 ரூபாய், சவுச்சவ் 44, புடலங்காய் 56 ரூபாய், பீர்க்கங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி கிலோ ஒன்றிற்கு 40, நூல்கோல் 36, கருணைக்கிழங்கு 76, சேனைக்கிழங்கு மற்றும் உருளைக்கிழங்கு கிலோ ஒன்றிற்கு 30 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60 ரூபாய், கேரட் 54, முட்டைக்கோஸ் கிலோ ஒன்றிற்கு 34, பீட்ரூட் 54 ரூபாய், காலிஃப்ளவர் பூ ஒன்றிற்கு 40 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்றிற்கு 7 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றிற்கு 120 ரூபாய், பூசணிக்காய் மற்றும் பரங்கிக்காய் கிலோ ஒன்றிற்கு 20 ரூபாய், ஆப்பிள் 320 ரூபாய், ஆரஞ்சு 550 ரூபாய், மாதுளை 280 ரூபாய், திராட்சை 100 ரூபாய். நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையின் காய்கனிகளின் விலை நிலவரம்.

0: பரபரப்பான உங்க காலை நேரத்தை ரிலாக்ஸ் ஆக்க இப்ப வருது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்முடன் யாரு இணைய இருக்கிறாங்கன்னா, திருச்சி நோய் குறியியல் மருத்துவர் லலிதா சுரேஷ் அவர்கள். வணக்கம் டாக்டர். உலக தலசிமியா தினம் இன்று. தலசிமியா நோய்ங்கிறது என்ன, அது யாருக்கெல்லாம் வரலாம், அதற்கான சிகிச்சை முறை என்ன டாக்டர்?
1: தலசிமியா இது ஒரு மரபணு சார்ந்த இரத்த சோகை நோய். இந்த நோய் பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு மரபணு மூலம் வந்து சேருகிறது. இதில் ஆல்பா தலசீமியா, பீட்டா தலசீமியா என்று இரண்டு முக்கிய வகைகள் இருக்கின்றன. நம் இரத்த சிவப்பணுக்களில் இருக்கும் ஹீமோகுளோபின் தான் உடல் முழுவதும் ஆக்சிஜனை எடுத்து சென்று கொடுத்து எல்லா உறுப்புகளும் இயங்க வழி செய்கிறது. இந்த ஹீமோகுளோபின் தயாரிக்க தேவையான குளோபின் என்ற புரதம் உடலில் குறைந்தால் இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியும் குறைகிறது, அவை விரைவாக அழிந்தும் விடுகிறது. இதனால் இரத்த சோகை உண்டாகிறது. நம் உடலில் ஒவ்வொரு ஜீன் எனப்படும் மரபணுக்களும் இரண்டு இருக்கும். அதில் ஒன்று தாயிடமிருந்தும் ஒன்று தந்தையிடமிருந்தும் வருகிறது. இவ்வாறு ஹீமோகுளோபின் தயாரிக்க தேவையான மரபணுக்களில் ஒன்று மட்டும் மரபணு மாற்றம் அல்லது மியூட்டேஷன் ஆகியிருந்து மற்றொன்று நார்மலாக இருந்தால் அதனை தாலசீமியா மைனர் அல்லது கேரியர் என்கிறோம். தாய் தந்தையிடமிருந்து வந்த இரண்டு ஜீன்களும் மியூட்டேஷன் ஆகியிருந்தால் அவர்களுக்கு தாலசீமியா மேஜர் என்ற தீவிரமான நோய் ஏற்படும். தாலசீமியா மைனர் உள்ளவர்கள் பார்க்க நார்மலாக இருப்பார்கள். ஸ்பெஷல் பிளட் டெஸ்ட் செய்தால்தான் இவர்கள் தாலசீமியா கேரியர் என்று கண்டுபிடிக்கலாம். கணவன் மனைவி இருவரும் தாலசீமியா கேரியர்களாக இருந்தால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கு தாலசீமியா மேஜர் வர 25% ஆபத்து உள்ளது. தாலசீமியா மேஜர் உள்ள குழந்தைகள் பிறக்கும் போது நார்மலாக இருப்பார்கள். 6 முதல் 9 மாதங்களில் இரத்த சோகை வர தொடங்கும். இதனால் உடல் சோர்வு, மூச்சு திணறல் ஏற்படுகிறது. இரத்த சிவப்பணுக்கள் அதிகமாக அழிவதால் பிலிருபின் அதிகமாகி மஞ்சள் காமாலை வருகிறது. அவர்கள் வளர்ச்சி குறையும், மண்ணீரல் வீக்கம் ஏற்படும். இவர்களுக்கு ரத்தம் ஏற்றி சிகிச்சை கொடுக்காவிட்டால் எலும்பு மஞ்சை அதாவது போன் மேரோ விரிவடைந்து முகத்தில் கன்னத்திலும் நெற்றியிலும் எலும்பு புடைத்து பற்கள் துருத்தி கொண்டு இருக்கும். தாலசீமியா மைனர் உள்ளவர்கள் பெரும்பாலும் நோய் அறிகுறி எதுவும் இல்லாமல் நார்மலாக இருப்பார்கள் அல்லது லேசான இரத்த சோகை ஏற்படலாம். இவர்களை கண்டறிவதன் மூலம் 2 தாலசீமியா மைனர் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்வதை தவிர்க்கலாம். தாலசீமியா மேஜர் உள்ள நோயாளிகளுக்கு மாதம் ஒருமுறை ரத்தம் ஏற்ற வேண்டும். பலமுறை ரத்தம் ஏற்றுவதால் அவர்களுக்கு உடலில் இரும்பு சத்தின் அளவு அதிகமாகி அதனால் இதயம், கல்லீரல், கணையம் முதலியவை பாதிக்கப்படலாம். அதை தடுக்க இவர்களுக்கு இரும்பை உடலில் இருந்து அகற்ற மாத்திரைகள் மூலம் கீலேஷன் தெரப்பி எனப்படும் சிகிச்சை கொடுக்க வேண்டும். இவர்கள் வாழ்நாள் முழுவதும் இவ்வாறு ரத்தம் ஏற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நிரந்தர சிகிச்சை என்று பார்த்தால் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் செய்யலாம். அதாவது இரத்த சிவப்பணுக்கள் உண்டாகும் எலும்பு மஞ்சையை மாற்றம் செய்வது. ஜீன் தெரப்பி அதாவது மரபணு சிகிச்சை மூலம் நோயாளியின் உடலில் இல்லாத ஜீன் அல்லது மரபணுவை செலுத்தி சிகிச்சை அளிக்க ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தாலசீமியா வராமல் தடுக்க சொந்தத்தில் திருமணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். தாலசீமியா மைனர் உள்ள ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். அப்படி இருவரும் தாலசீமியா மைனர் உள்ளவர்களாக இருந்தால் குழந்தை வயிற்றில் இருக்கும் போது 3 மாதங்களில் ப்ரீநேட்டல் பரிசோதனை செய்து குழந்தைக்கு தாலசீமியா மேஜர் இருந்தால் அந்த குழந்தையை பிறக்காமல் தடுக்கலாம்.
0: தாலசீமியா நோய் குறித்து இன்னைக்கு மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை வழங்கினாங்க திருச்சி நோய் குறியியல் மருத்துவர் லலிதா சுரேஷ் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் 936 KHz காலை மலர் நிகழ்ச்சியோடு. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வரும் 11 தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும்

கூட்டம் நடைபெறும். திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தில் இன்று மாலை 6:30 மணிக்கு பேராசிரியர் ஜி. ரவீந்திரன் அவர்களின் ஷேக்ஸ்பியர் என்னும் தலைப்பில் உரை நடைபெறும்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

இனி கேட்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். ஒரு கிராம் ஆபரண தங்கம் ரூபாய் 14,150 ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு கிராம் 275 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று காலை நிலவரப்படி 79.71 அடியாக உள்ளது.

தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை.

0: not her face, it's beyond that.
1: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz.
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க.
7: வரும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய காலை மலர் நிகழ்ச்சி.

நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தா வாழ்க்கை வானவில் மாதிரி கலர்ஃபுல்லா மாறும். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நிறம், அதை ரசிக்க தெரிஞ்சா வாழ்க்கை எப்பவுமே அழகுதான். இப்போ இதே ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச புது பாட்டை கேட்கறதுக்கான நேரம் வந்தாச்சு. 938-546-102-1 வாட்ஸ்அப் எண்ல உங்க பெயர் ஊர் பெயரோட பிடிச்ச பாட்டையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இதய ராகம். இப்போ முதல் பாடல் காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்துல இருந்து கேட்டிருக்காங்க, துறையூர் மாராடியிலிருந்து ரமேஷ்.

அடுத்த பாட்டு பழனிவட்டம் கொழும கொண்டான்லேருந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் கூலி படத்துலேருந்து மோனிகா பாட்டு கேட்டிருக்காங்க.

0: निखार।
1: इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்று முற்பகல் 11 மணிக்கு
3: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆளுமை திறன் இருக்கு. சில பேர் பேசினாங்கன்னா அவங்களெல்லாம் நீங்க வெளியே முடியாது. அவங்க கணக்கு போட்டாங்கன்னா யாருமே பதில் சொல்ல முடியாது. கால்குலேட்டர் கிடையாது, எதுவும் கிடையாது, மனக்கணக்கு. ஆனால் அவங்க படிக்காதவங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்க சுயமாக சிந்திச்சு தெளிவான முடிவு எடுப்பாங்க. இதெல்லாம் வந்து இயற்கையா இல்லை வந்து அவங்களுடைய சுயாற்றலா எப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்ம வந்து வெளியில் கொண்டு வரணும்ல. பெண்கள் வந்து ஆண்களை விட திறமையானவர்கள்ங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து.
2: எழுத்தாளர் சிவகுமார் முத்தையா அவர்களுடன் இலக்கியம் பேசுவோம் இன்று.

நேர்கள் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இதய ராகம் கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்கள் உங்களோட விருப்ப பாடலை 938-546-1021 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பலாம். இதய ராகத்தில் அடுத்து துறையூர் கரட்டம்பட்டியிலிருந்து சந்திரசேகர், யோகேஸ்வரி, ரம்யா, மணிகண்டன் எதிர்நீச்சல் படத்திலிருந்து கேட்ட பாடல்.

0: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: இதே ராகத்துல நிறைவாக தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் முத்துலட்சுமி ரிதந்தாசன் கேட்ட விருப்ப பாடல் லப்பர் பந்து படத்திலிருந்து.

0: நேரம் இப்போது 8:45. ஆகாஷ்வாணி
1: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. அறிவியல் வளர்ச்சியின் பயனுள்ள பல கண்டுபிடிப்புகளில் வானொலியும் ஒன்று. பொழுதுபோக்கு சாதனமாக மட்டுமின்றி ஆரம்ப காலகட்டத்தில் மக்களிடம் செய்திகளை விரைந்து கொண்டு சேர்த்தது வானொலி மட்டுமே. தகவல் தொடர்பு சாதனங்கள் பெருகிவிட்ட இந்த நவீன யுகத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதுமைகளை புகுத்தி 90 ஆண்டு காலமாக மக்கள் சேவையை தொடர்கிறது ஆகாஷ்வாணி. வானொலி தன் வாழ்வில் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து சோனல்தாஸ் அவர்கள்.
2: வானொலி வாழ்வின் வசந்தத்தை வருவித்த ஒரு ஊடகம். இசையில் என்னை மறக்க, செய்திகளால் உலகம் அழக்க, இளைய பாரதம் இளமைக்கான இனிய வரமாக, இலக்கிய நிகழ்வுகள் மரபு பேணவும் அறிவை வளர்க்கவும் உதவியாக, வானொலியின் ஒவ்வொரு நிகழ்வும் வாழ்வியலில் இணைந்த பிரிக்க முடியாத நிகழ்வுகளாக என் வாழ்க்கையில் அமைந்துள்ளது. வானொலியை நாங்கள் எங்கள் காலங்களில் கேட்கும்போது கேட்கும் திறனை நாங்கள் வளர்த்து கொண்டோம். வானொலி என்பது கிராமத்தில் வளர்ந்த ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஆணிற்கும் எங்களுக்கு வசந்தமான ஒரு நிகழ்வை தரக்கூடிய ஒரு ஊடகமாக அன்று இருந்தது. வானொலியின் நினைவுகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் எண்ணும்போது எங்களுடைய இளமை காலம்தான் இங்கு நினைவுக்கு வருகின்றது. அலை வழியாக அந்த அலைவரிசையில் வரக்கூடிய இனிய குரல்களும், அவற்றின் வழியாக எங்கள் வாழ்வில் ஓடிய நாத ஸ்வரங்களும், அதன் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடமும் இன்று எமை மிகச்சிறந்த ஒரு ஆசிரியராக, இல்லை ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, கேட்கும் திறன் மிக்கவர்களாக, நிறைய சிந்தனையை தூண்டக்கூடியவர்களாக, எங்களுடைய வாழ்வியலுக்கு வழிகாட்டலாக, மிகச்சிறந்த ஒரு இடத்தை அடைவதற்கு உதவியாக இருந்தது. இன்றும் வானொலியில் நாங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வானொலி நிலையத்தை நோக்கி ஓடோடி வருவதற்கான காரணம் அதுதான். காட்சி ஊடகங்கள் தராத பல கனவுகளை எங்களுக்கு இந்த வானொலி தந்தது. வானொலியில் இசைத்த அந்த பாடல்கள் ஓடும் போதெல்லாம் எங்களுக்குள்ளே விளைந்த அந்த கற்பனைகளும், நாங்கள் கண்ட கனவுகளும், ஒவ்வொருவர் பேசும்போது அந்த வானொலியில் அவர்களுடைய குரலை கேட்பதற்காக நாங்கள் ஏங்கிய ஏக்கங்களும் எல்லாம் இன்றும் எங்களுக்கு அந்த நினைவுகளை தந்துதான் நாங்கள் திரும்ப திரும்ப இங்கே ஓடி வந்து திரும்பவும் வானொலியில பேசுவதற்கான வாய்ப்புகளை கிடைக்கும்போது இதே அனுபவத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் தான் இன்று வரை எங்களிடம் தொடர்கிறது. ஆகவே வானொலி என்பது மிகப்பெரிய ஒரு ஊடகம். நாம் அதை தற்போது ரசிக்கக்கூடிய நேரத்தை குறைத்து கொண்டுள்ளோம் என்பதுதான் என்னுடைய வருத்தம். மீண்டும் வானொலியின் பக்கம் திரும்புவோம், நிறைய நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்வோம் என்பது என்னுடைய வேண்டுகோள்.
1: இல்லத்தரசிகளின் உள்ளங்களில் வானொலிக்கு தனி இடமுண்டு. அவர்களின் தனிமையை போக்கி வேலை பழுவின்றி தங்கள் பணியை தொடர வானொலி முக்கிய பங்காற்றுகிறது.
3: நான் ரத்ன பௌர்ணா பேசுறேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து வானொலி கேட்கறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல வந்து தொலைக்காட்சி பெட்டி இருக்கும், வானொலி பெட்டி இருக்காது. நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பும் போது பக்கத்து வீட்டுல அவங்க வீட்டுல வந்து வானொலி பெட்டியில பாடல்கள் காலையில நாங்க கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்பி வெளியே போற வரைக்கும் கேட்டுட்டு இருக்கோம். எனக்கு என்னமோ வந்து சின்ன பிள்ளைல இருந்து பாட்டு கேட்கணும்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா எங்க அம்மா வானொலி பெட்டி வாங்கி அவங்களோட கண்ட்ரோல்ல அதை வச்சிருந்தாங்க. நம்மளை வந்து டியூன் பண்ண கூட விடமாட்டாங்க. எனக்கு வந்து அந்த டியூன் பண்ணி முள்ளு நகர்றதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போற வழியில இருக்கிற சின்ன பெட்டி கடைகள்ல டீ கடைகள்

இங்கெல்லாம் வந்து வானொலி பெட்டி ஓட விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா எங்க அம்மா அடுப்படியில ஃப்ரிட்ஜ் மேல வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு வந்த வீட்டுல எங்க மாமியார் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. என்னடா அது, ஒரு வானொலி பெட்டி இவ்வளவு பெரிய பங்கு வகிக்குதே, அதுவும் பெண்கள் மத்தியில. ஏன்னா அவங்களுக்கு வேற பொழுதுபோக்குங்கிறது கிடையாது தானே, அதனால இந்த வானொலி பெட்டிக்கு அவங்க வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் வந்து பேருந்துகள்ல பயணம் பண்ணும்போது வானொலி பெட்டியில பாடல்கள் கேட்டிருக்கேன். பாடல்கள் கேட்கறது, நிறைய நிகழ்ச்சிகள்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன குழந்தைகள்கிட்ட கேள்வி கேட்கறது, இந்த மாதிரியானதெல்லாம் கேட்டிருக்கேன் நானு. அதுக்கப்புறம் என்னோட கணவர் வந்து எனக்கு தனியா ஒரு வானொலி பெட்டி வாங்கி கொடுத்தாரு. அதை நான் மாடியில வச்சுட்டு எனக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்பேன். எனக்கு டியூன் பண்ற ஒரு உரிமை கிடைச்சது. கணவர் வந்து தொழில் தான் பாக்குறாரு. கடையில வந்து

0: ஒரு உரிமை கிடைச்சது. கணவர் வந்து தொழில் தான் பாக்குறாரு. கடையில வந்து வியாபாரம் பார்க்கும் பொழுதுமே வந்து வியாபாரம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும், வானொலி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னோட கணவருக்கு வந்து நம்மளா செலக்ட் பண்ணி பாடல்கள் போடுறதை விட வானொலியில பாடல் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம என்னைக்கோ மறந்து போன பாடல்கள்லாம் கூட திடீர்னு வரும். பழைய பாடல்கள் ஆகட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டுமே, இந்த பாடல்கள் கேட்கறதுங்கிறது நம்ம பயணங்கள்ல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு. இந்த வானொலின்றது வந்து எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும், எவ்வளவுதான் விஷயங்கள் இப்ப நம்ம வந்து டெவலப் ஆகிட்டா கூட, இந்த வானொலி அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய கடைகள்ல நிறைய பேரு, எங்க ஊர்ல வந்து பாட்டிங்க எல்லாம் இப்படி கால் நீட்டி உட்கார்ந்து அத பக்கத்துல வச்சுக்கிட்டு பாட்டு கேட்கறதாகட்டும் இல்ல செய்திகள் கேட்கறதாகட்டும், அந்த இதெல்லாம் வந்து இப்பயும் எங்க ஊர்ல பார்க்க முடியும். நான் கிராமத்துல இருக்கேன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்பவும் நம்மளால பார்க்க முடியும். எவ்வளவுதான் வந்து சயின்ஸ் டெவலப் ஆயிருச்சு அது இதுன்னு என்னென்னவோ இருந்தா கூட, இந்த வானொலிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில கண்டிப்பா வந்து ஒரு நல்ல செல்வாக்கோட பயணம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் எனக்கும் வானொலிக்கும் இருக்க ஒரு தொடர்பை உங்க கூட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஆகாஷ்வாணி ஒலிபரப்பு சேவை பார்த்தீங்கன்னா அதோட சேவை தொடங்கி 90வது வருஷத்தோட கொண்டாட்டத்துல நாம இருந்துட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி ஒலிபரப்பு சேவை இன்னும் பல ஆண்டுகளை கடந்து 100 ஆண்டுகளையும் கடந்து அவங்களோட சேவை சிறப்பா இருக்கிறதுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்.

0: நகரம், கிராமம், மலைப்பகுதி என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா இடத்துலையும் அவங்க எங்கே இருந்தாலும் சிக்னலை கொண்டு போய் சேர்க்குது. இணையம் இல்லாமலும் பெரிய செலவு இல்லாமலும் எளிதாக தகவல்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல சாதனம் இந்த வானொலி. தகவல் மட்டும் கொடுக்குதானா இல்லை, பல வேலைகளில் நமக்கு ஒரு நண்பனை போல துணையாக இருக்கு. வேலை செய்யும் பொழுது பாடல்களை கேட்கலாம், செய்திகளை தெரிஞ்சுக்கலாம், கல்வி நிகழ்ச்சிகளை கேட்டு அறிவு வளர்த்துக்கலாம். கண்ணுக்கு சோர்வு இல்லாமலும் மனதுக்கு ஓய்வு தரக்கூடிய ஒரு நல்ல நண்பன் மாதிரி வானொலி இருக்குன்னா அது மிகையல்ல. அகில இந்திய வானொலி நிலையத்தை பத்தி சொல்லணும்னா, இது இந்தியாவினுடைய மிகப்பெரிய பழமையான ஒரு நம்பிக்கைக்குரிய ஒலிபரப்பு நிறுவனம். பல மக்கள் மனதில் இது இடம்பிடித்திருக்கின்றது. ஆல் இந்தியா ரேடியோ ஸ்டேஷன் 90வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது. இது ஒரு பெருமைக்குரிய விஷயம்னு நான் சொல்லுவேன். 9 தசாப்தங்களாக மக்கள் மனதில் இடம் பிடித்து தகவல்கள், கல்வி, மகிழ்ச்சி ஆகியவற்றை தொடர்ந்து வழங்கி வருகிறது. காலம் எவ்வளோ மாறினாலும், தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ந்தாலும் வானொலியினுடைய மதிப்பு குறையல என்பதற்கு ஆல் இந்தியா ரேடியோ ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆல் இந்தியா ரேடியோ மூலமாக நமக்கு பல மொழிகளுடைய நிகழ்ச்சி கிடைக்கின்றது. செய்திகள், விவசாய தகவல்கள், கல்வி நிகழ்ச்சிகள், இசை, கலாச்சாரம் என்று எல்லாவற்றையும் எல்லா மக்களுக்கும் சமமாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய சேவையை இது செய்து வருகின்றது. குறிப்பா கிராமப்புற மக்களுக்கு இது ஒரு அறிவு களஞ்சியம் மாதிரி இருக்கிறது. அதிலும் முக்கியமானது நேரடி அலை ஒலிபரப்பு, லைவ் பிராட்காஸ்ட். எந்த ஒரு முக்கிய நிகழ்ச்சி நடக்கும் பொழுதும் உடனே நம்ம காதுக்கு வரும். தேர்தல் முடிவுகளாக இருந்தாலும் சரி, அவசர அறிவிப்புகளாக இருந்தாலும் சரி, விழாக்களின் போதும் என்று எல்லாத்தையுமே நேரடியாக இதன் மூலமாக நம்மளால் அறிய முடியுது. இதுதான் வானொலியினுடைய வேகம், இதுதான் அதனுடைய வலிமை. நான் நம்ம வானொலி நிலையத்தின் வாயிலாக இலக்கியங்களை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு சில முறை கிடைத்திருக்கின்றது. எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. ஆல் இண்டியா ரேடியோ போன்ற ஒரு பெரிய நிறுவனத்தில் இலக்கியத்தினுடைய அழகையும் ஆழத்தையும் பகிர்ந்து கொள்ள முடிந்தது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்தது. இலக்கியம் மனிதனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி, நமக்கு சிந்திக்க கற்றுக் கொடுக்கிறது, உணர்வுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. இத்தகைய இலக்கியங்களை பொதுமக்களுக்கு எளிமையாக கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை வானொலி சிறப்பாக செய்து வருகிறது. வானொலி என்பது ஒரு சாதாரண கருவி மட்டும் இல்ல, அது தகவல், கல்வி, மகிழ்ச்சி இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய பாலம். காலம் எவ்வளோ மாறினாலும் வானொலியினுடைய மதிப்பு என்றுமே குறையாது. 90வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய ஆல் இண்டியா ரேடியோ நிறுவனத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பணியாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: வானொலியின் வர்ணஜாலமாய் மக்கள் மனதில் என்றும் வானொலி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பு ஆர். தியாகராஜன். அமைப்பில் உதவி கிருஷ்ணவேணி. படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.
2: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர், இளைஞர்கள், பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: மக்கள் வாழ்வின் ஓர் அங்கமாகிவிட்ட வானொலி எளிமையான சக்தி வாய்ந்த ஊடகம், கண்களுக்கு ஓய்வளித்து மனதை அமைதிப்படுத்தும் ஒலி ஓவியம் வானொலி.
1: என் பெயர் லட்சுமி நாராயணி. நம்ம வாழ்க்கையில மிகவும் எளிமையானதும் ஆனா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம் வானொலி தான். இது ஒரு சின்ன கருவிதான், ஆனா உலகம் முழுக்க நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம காதுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்கு. வானொலியுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, அது எல்லாரையுமே சென்றடையக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 9 மணி. இனி கேட்கலாம் அரங்கிசை. நிகழ்ச்சியில் இன்று சுவாமிமலை எஸ் மணிமாறன் அவர்களின் நாகஸ்வர இசையினை கேட்டு ரசிக்கலாம். தொடக்கமாக ராகரத்ன மாளிகாசே என துவங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ரீதிகவுடை ராகம் ரூபகத்தாளம்.

தொடர்வது சொகசு ஜூடதரமா என துவங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. கன்னட கவுள ராகம் ரூபகதாளம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரங்கிசை நிகழ்ச்சியில். இன்று சுவாமிமலை எஸ் மணிமாறன் அவர்களின் நாகஸ்வர இசையினை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்வது புகழை தேடி என துவங்கும் தண்டபாணி தேசிகர் பாடல். கன்னட ராகம், ரூபகதாளம்.

0: கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. சென்னை பள்ளிக் கல்வித்துறை வளாகத்தில் தேர்வு முடிவுகளை இன்று வெளியிட்டு பேசிய மாநில பள்ளிக் கல்வித்துறை செயலர் திரு சந்திரமோகன், 95.20% மாணாக்கர் தேர்ச்சி அடைந்துள்ளதாக கூறினார். இத்தேர்வில் மாணவிகள் 97% பேரும் மாணவர்கள் 93.19% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தெரிவித்தார். 7,53,000 மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் மாணவர்களை விட மாணவிகள் 3.81% பேர் கூடுதலாக தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாநிலத்தில் 98

0: 8.87% தேர்ச்சியுடன் ஈரோடு மாவட்டம் முதலிடத்தை பிடித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் 98.05% தேர்ச்சியுடன் இரண்டாம் இடத்திலும், மூன்றாம் இடத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் 97.63%, நான்காம் இடத்தில் திருநெல்வேலி மாவட்டம் 97.84%, ஐந்தாம் இடத்தில் திருச்சி மாவட்டம் 97.50% தேர்ச்சியும் பெற்றுள்ளதாக பள்ளி கல்வித்துறை செயலர் கூறியுள்ளார்.
1: ஸ்டேட்ல வந்து ஈரோடு மாவட்டம் முதலாம் நிலையில் இருக்கின்றது. பாஸ் பர்சன்டேஜ் வந்து 98.87. சிவகங்கை இரண்டாவது இடம் 98.05. மூன்றாவது இடத்தில் கன்னியாகுமரி. ஐந்தாவது இடத்தில் திருச்சி மாவட்டம் 97.50%. அரசு பள்ளிகள் மட்டம் பார்த்தால் மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் முதலாவது இடத்தில் இருக்கின்றது. மூன்றாவது இடத்தில் திருச்சி மாவட்டம் 96.55%.
0: தேர்ச்சி பெற்ற மாணாக்கர் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை வரும் 13ஆம் தேதி முதல் பெற்றுக் கொள்ளலாம். 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வுகள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி தொடங்கி ஜூலை 7ஆம் தேதி வரை நடைபெறும். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் சென்னை பனையூரில் இன்று நடைபெறுகிறது. ஆட்சியமைக்க தேவையான பெரும்பான்மையை பெறுவதில் சிக்கல் நீடிக்கும் நிலையில் இக்கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு மற்றும் நிர்வாகக்குழு கூட்டமும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அவசர செயற்குழு மற்றும் மாநில குழு கூட்டமும் இன்று நடைபெறுகிறது. தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் இன்று தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து சென்னையில் ஆலோசனைகளில் ஈடுபடுகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான ஆடவர் கபடி போட்டியில் கரூர் அணி முதல் பரிசை வென்றது. சேலம், கோவை அணிகள் 2 மற்றும் 3 இடங்களை பிடித்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 28 அணிகள் பங்கேற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளை கேட்டு இணைந்திருக்கிற எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். வாழ்க்கையில ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு விதமான உணர்வோடு கழியும். சந்தோஷம், உற்சாகம், சோகம், கவலை, இப்படி ஒரு ஒரு உணர்வும் ஒரு ஒரு மனநிலையை கொடுக்கும். ஆனா நாம எதிர்கொள்றது எந்த உணர்வா இருந்தாலும் அதை சமநிலையோடு அணுகினா நம்ம வாழ்க்கை தரமானதா இருக்கும். இந்த வரிகளோடு உற்சாகத்தையும் அள்ளி கொண்டு வந்திருக்கு போடு ஆட்டம் போடு.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்று முற்பகல் 11 மணிக்கு.
1: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆளுமை திறன் இருக்கு. சில பேர் பேசினாங்கன்னா அவங்களெல்லாம் நீங்கள் வெளியே முடியாது. அவங்க கணக்கு போட்டாங்கன்னா யாருமே பதில் சொல்ல முடியாது. கால்குலேட்டர் கிடையாது, எதுவும் கிடையாது, மனக்கணக்கு. ஆனால் அவங்க படிக்காதவங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்க சுயமாக சிந்திச்சு தெளிவான முடிவு எடுப்பாங்க. இதெல்லாம் வந்து இயற்கையா இல்லை வந்து அவங்களுடைய சுய ஆற்றலா எப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்ம வந்து வெளியில் கொண்டு வரணும்ல. பெண்கள் வந்து ஆண்களை விட திறமையானவர்கள்ங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து.
0: எழுத்தாளர் சிவகுமார் முத்தையா அவர்களுடன் இலக்கியம் பேசுவோம் இன்று முற்பகல் 11 மணிக்கு திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில்.
2: நாம கேட்டுட்டு இருக்கோம் போடு ஆட்டம் போடு.

விடிய விடிய நடனம் சந்தோஷம், விழியில் வழியும் தருணம், ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே புதுயுகம். பிறந்து பிறந்து எதுவும் நாளாக, வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம். பயம் என்னடா யமனிடம்? நம் கைகளின் ஆலய ராஜ்யம், நம் கண்களின் ஆலய காவியம், நாம் இட்டது இங்கொரு சட்டமாக கூடும். ரம்பம் பம்பம் விடிய விடிய நடனம் சந்தோஷம், விழியில் வழியும் தருணம், ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே புதுயுகம். பிறந்து பிறந்து எதுவும் நாளாக, வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம். பயம் என்னடா யமனிடம்?

தக தக திமி தக ஜனும் விடிய விடிய நடனம் சந்தோஷம் விழியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே புதுயுகம் பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம் பயம் என்னடா யமனிடம்

மீட்டும் பழைய தத்துவம் அச்சங்கள் நமக்கில்லையே. ஓர் நாளும் ஓய்வதில்லையே நம் போராட்டம், ஓர் நாளும் சாய்வதில்லையே.

தக தக திமி தக ஜனு விடிய விடிய நடனம் சந்தோஷம் விழியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே பொதுயுகம் பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம் பயம் என்னடா யமனிடம் நம் கைகளின் ஆலய ராஜ்யம் நம் கண்களின் ஆலய காவியம் நாம் இட்டது இங்கொரு சட்டமாக கூடும் ரம்பம் பம்பம் விடிய விடிய நடனம் சந்தோஷம் விழியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே புதுயுகம் தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தாம் தாம் தாம் தம் தம் தம்

மரநிழல்ல ஊஞ்சல் போட்டு ஆடுறது, கிணறுகளில் அப்படி குதிச்சு நீந்துறது, மாலை நேரத்தில் தண்ணீர் தெளிச்சு பெருக்கின இடத்துல கோரப்பாய போட்டு நட்சத்திரங்களை குடும்பத்தோடு படுத்து எண்ணி பார்க்கறது, இப்படி சுவாரஸ்யமான ரொம்ப அழகான தருணங்கள் கோடை காலம்தான் நமக்கு அள்ளி கொடுக்கும். இப்படி கோடையை கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசில் என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ தோழிகள் இன்னைக்கு 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல 12:10 சங்கீத சாரல்ல விசாகா ஹாரி அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இப்ப நாம கேட்டுட்டு இருக்கிறது போடு ஆட்டம் போடு.

செய்யக்கூடிய பெருமக்கள் கூடவே இன்னொரு வருமானம் பார்க்கறதுக்காக நாட்டுக்கோழி வளர்ப்பாங்க. இதில் ஒருத்தவங்க எந்த தீவனம் பயன் கொடுத்தது அப்படின்றத இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறதன் மூலமாகவும், நோய் வந்தபோது என்ன வைத்தியம் உதவியது இந்த மாதிரி தகவல்களை பகிர்ந்துக்கிறது மூலமாகவும் மற்ற விவசாய பெருமக்கள் இழப்பை தடுத்து அதிக லாபம் பெறத்துக்கு உதவி செய்யும். அதனால தான் இன்னைக்கு பிற்பகல் 2

15-க்கு வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில நாட்டுக்கோழி வளர்ப்பு தொடர்பான தன்னோட அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க வராங்க புதுக்கோட்டை கே ராஜேஸ்வரி அவர்கள். வேளாண் அரங்கம் கேட்டு பயன்பெறலாம் பிற்பகல் 2:15-க்கு நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல.

சாலை பாதுகாப்பு ஒரு ஒருத்தரோட பொறுப்பு. மே 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் கடைபிடிக்கப்படக்கூடிய உலக சாலை பாதுகாப்பு வாரம் பாதுகாப்பான பயணத்தோட அவசியத்தை நினைவூட்டுது. தலைக்கவசம், சீட் பெல்ட், போக்குவரத்து விதிகள், இது எல்லாத்தையும் நம்ம உயிரை காக்கக்கூடிய பாதுகாப்பு கவசங்கள் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நிதானமான பயணம், நிம்மதியான வாழ்க்கை, சாலை பாதுகாப்பை கடைபிடிப்போம், பாதுகாப்பான சாலைகளை உறுதி செய்வோம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியில் இவரிசைகள்ல இதுவரைக்கும் உற்சாகம் தரக்கூடிய பாடல்களை கேட்டோம். போடு ஆட்டம் போடு. இப்போ மேட்டுக்குடி படத்துல இருந்து பாடல் கேட்க
1: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் இனி கேட்கலாம் ஒருபட பாடல்களாக. இன்று என் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 10:45. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகம் உச்சம். சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இந்த வாரமும் தொழில் முனைவோர்களுக்கு தேவையான பல பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க தொழில் வியூக அமைப்பாளர் ஜே ஸ்ரீதேவி அவர்கள். உடன்

0: உரையாடுகிறார் முருகானந்தம் தியாகராஜன் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சி தடை அதை உடை.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பல்பை கண்டுபிடிக்கும் போது பல முறை வந்து தோல்வியடைந்து ஒரு பல்பை கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி நான் வந்து நிறைய தோல்விகளை சந்திக்கிறேன் ஒரு தொழில் முனைவரா. நான் எப்ப வெற்றி அடைவேன்ங்கிறது உங்களுடைய வியூகத்தின் மூலமாக அதை வந்து உணர முடியுமா?
2: நீங்க சொன்ன அதையே தாமஸ் ஆல்வா எடிசன் 1001 தடவை வந்து அவர் வெற்றி கண்டாரு. வின்னிங் ஸ்ட்ராட்டஜி வர்றதுக்கு ஒரு 1000 ஸ்ட்ராட்டஜி இருந்தில்ல, அது அவர் என்ன டெபிக் பண்ணாருன்னு தெரியுமா?
1: 1000 முறை வந்து நான் எப்படி செய்யக்கூடாதுங்கிறத
2: அவ்வளவுதான்
1: கண்டுபிடிச்சிருக்கேன்.
2: ஜெயிச்சவன் கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. தோத்தவன் கிட்ட போய் கேளுங்க, நிறைய கதைகள் இருக்கும். அதுல இருந்து யூ கேன் கெட் த என்லைட்மென்ட். ஓகேவா? நான் அடிக்கடி சொல்வேன், இப்போ நான் வந்து 1 crore வச்சிருந்தேன், அதுக்கப்புறம் 2 crores ஆயிருக்கும். 1 crore நான் கிராஸ் பண்ணிருப்பேன், நான் ஏன் இன்னும் அட்டைன் பண்ணல அப்படின்னு நினைச்சிருப்பான். நீங்க 1 crore கிராஸ் பண்ணிருப்பீங்க, நீங்க செட் பண்ண பார் வந்து மேல போயிட்டே இருக்கும், அதை ரியலைஸ் பண்ணாமலே அவன் ஓடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு தான் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், விஷன் ரொம்ப கிளியரா இருக்கும். விஷன் வந்து இந்த ஒரு 3 மாசத்துல நான் இதை அட்டைன் பண்ணணும், 6 மாசத்துல அட்டைன் பண்ணணும், 1 வருஷத்துல, 5 வருஷத்துல, 10 வருஷத்துல, 15 வருஷத்துல. விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப கிளியரா கிளாரிட்டி இருந்துச்சுனாலே இந்த 1000 முறை தோல்வி அப்படிங்கறத ஒரு அழகான ஸ்ட்ராட்டஜியா அவன் வச்சிருப்பான்.
1: ஒரு பொருள் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு தொழில் முனைவோர், அதை வந்து நான் வந்து செல் பண்ணு நினைக்கிறாங்க, அதற்கான முனைவுல இறங்குறாங்க இந்த வருடம்னு வச்சுக்கிறீங்களே, இன்னொரு 2 இயர்ஸ்ல டியூ டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால வந்து அந்த பிசினஸோ அந்த பொருளோடைய தன்மையே மாறிடுச்சு, இன்னொரு 2 இயர்ஸ்ல அது வந்து உபயோகமே இல்லாத அளவுக்கு போகுது உலகமே கைக்குள்ள சுருங்கிடுச்சு, அதுக்காகவே இ-காமர்ஸ் வந்து எல்லாருமே கம்பல்சரி படிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு விஷயம் எடுத்தா ஒரு காயினோட 2 பக்கம் மாதிரிதான், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், ரெண்டையுமே நீங்க லேர்ன் பண்ணுங்க. கெட்டதை எதுக்கு லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த மாதிரி ஒரு டிராப் குள்ள போய் மாட்டிடக்கூடாது. ஏன்னா நிறைய ஸ்கேம்ஸ் வருது, அந்த குற்றங்களை தடுக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் என்னதான் பண்ணாலும் ஒரு கன்சியூமரா ஒரு செல்லரா நீங்க வந்து அவேரா இருக்கணும், அது ஒண்ணு. அண்ட் ரெண்டாவது வந்து அகைன் நான் சொல்ற மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாறிக்கணும். நான் இப்ப சொல்லுவேன், சண்டே வந்து லீவ் விடாதீங்கன்னு சொல்லுவேன். சண்டே யூ கேன் இன்க்ரீஸ் த சேல்ஸ், ஏன்னா சண்டே தான் எல்லாரும் வெளில வருவாங்க. பிரிங் த பீப்புள், கிரியேட் த டிமாண்ட். சண்டே போய் உட்காந்துக்க கூடாது, ஃப்ரைடே லீவ் கொடுத்துக்கலாம், செவ்வாய்க்கிழமை லீவ் கொடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து மாத்தி மாத்தி யோசிக்கணும். ஒரு கேரியர் டெவலப்மென்ட் ட்ரைனரா நீங்க வந்து கேரியர் டெவலப்மென்ட்க்கு எந்த அளவுக்கு வந்து உதவுறீங்க?
2: இது வந்து ரொம்ப பெரிய டாபிக், இத நம்ம பேசியே ஆகணும். நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லிருக்கேன், நிறைய காலேஜ் இன்டர்வியூஸ்ல சொல்லிருக்கேன். நம்ம இந்த கேரியரை தான் நம்ம சூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறது ஒரு 9th 10th லேயே நீங்க கிளியர்
1: கிளியரா விஷன் வச்சுக்கணும். எப்படி ஒரு பிசினஸோ அதே மாதிரிதான். அதுக்குதான் நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்டாண்டர்ட்ஸ்னா நம்மளோட தரம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், டென்த் ஸ்டாண்டர்ட், டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க டுவெல்த்ல வந்துட்டு என்ன பண்ணணும்னு யோசிக்க கூடாது. டுவெல்த் முடிச்சோன்னா நான் வந்து அப்போ என்ன ட்ரெண்டிங்

என்னவா இருக்கோ அதை படிப்பேன். படிச்சு வேஸ்ட். ஏன்னா நீ ஒரு 3 வருஷமோ இல்ல 4 வருஷமோ இல்ல 5 வருஷமோ கழிச்சு அவன் வெளியில வரும்போது அது பெருசா இருக்கும். அப்படி இருக்க கூடாது. யுவர் விஷன் ஷுட் பி 5 வருஷம் கழிச்சு இந்த காலேஜ் முடிச்சுட்டு நான் வரும்போது அப்போ என்ன அங்க டிமாண்ட் இருக்கும். எல்லாமே நம்ம கைக்குள்ள சுருங்கிடுச்சு இல்லையா. அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இல்ல, எங்களை மாதிரி கேரியர் கோச் இருக்காங்க, நம்ம கன்சல்டன்ட்டும் கேரியர் கன்சல்டன்ட்டும் அவங்கள்ட்ட வந்து கேட்டீங்கன்னா எங்க என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எப்போ எங்க டிமாண்ட் இருக்கு அப்படிங்கறதும் தெரியும். எந்த நாட்டுல நீங்க படிச்சீங்கன்னா வேல்யூ இருக்கும், எந்த காலேஜ்ல படிச்சீங்கன்னா வேல்யூ இருக்கும், எந்த கோர்ஸ் எங்க பண்ணா நிறைய உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நாலேஜஸ் வேணும். அது நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் சொல்ல மாட்டேன், பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்ததுன்னா போய் உட்காருங்க, பசங்களோட போய் உட்காருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. அண்ட் இந்த கோர்ஸ்

0: பசங்களோட போய் உட்காருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. அண்ட் இந்த கோர்ஸ் அவன் முடிச்சுட்டு இந்த 5 வருஷத்துலயோ 4 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ வெளியில வரும்போது அப்போ என்ன டிமாண்ட் இருக்கா, எந்த அளவுக்கு அதோட பாப்புலாரிட்டி இருக்கும், டிமாண்ட் எப்படி இருக்கும், அண்ட் அது இல்லாம வேற என்னென்னலாம் தேவைப்படும். எஸ்பெஷலி ஏஐ வந்ததுக்கப்புறம் இப்ப நானோ டெக்னாலஜி அப்படிங்கறது வந்து நான் படிக்கும் போதெல்லாம் நானோ டெக்னாலஜி வரப்போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நானோ டெக்னாலஜி வந்து 1, 2, 3 பேர் அப்படிதான் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில இருந்து நீங்க சாதாரணமா இப்போ நடந்து போறீங்க, இல்ல வெயிட் லாஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஆட்டோமொபைல்ல வந்து பிரச்சனை வருது அப்படின்னாலும் அங்கேயுமே நானோ டெக்னாலஜி தான் வருது. ட்ரெடிஷனல் வே ஆஃப் IEEE, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல என்ன இருக்கு, ஏஐல என்ன இருக்கு, 4 வருஷத்துல என்ன வரப்போகுது, ஏவியேஷன் தான். ஏவியேஷன்ல என்ன வரப்போகுது, ஏர்கிராப்ட்ல உட்காந்து யாரும் பண்ண போறது இல்ல, ஏர்கிராப்ட் வில் பி அட்டாச் டு யுவர் பாடி, யுவர் கோனா ஃப்ளை, அந்த மாதிரி இப்போ டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு. சோ அது படிக்க எங்க போகணும்.
1: நீங்க சொல்றது வந்து என்னன்னா, இந்த படிப்பு படிச்சா நல்லா வந்து வருமானம் ஈட்ட முடியும், அந்த மாதிரி தானே சொல்றீங்க. பட் ஒருத்தர் வந்து 12வது வகுப்பு முடித்து ஒரு படிப்புல சேராருன்னா, நான் இந்த படிப்பு படிச்சா என்னுடைய ஒரு கெரியரை வந்து ஃபுல்லா வந்து ஃபர்தரா வந்து டெவலப் பண்ணலாம், என்னுடைய அறிவையும் வந்து மேம்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படிப்பை வந்து நான் சூஸ் பண்ணும்.
0: சூப்பரான கேள்வி இது. வந்து நீங்க வண்டி ஓட்டுவீங்களா, கார் பைக்?
1: கண்டிப்பா.
0: அங்க ஒரு வண்டி வருது அப்படின்னா இங்கே ஸ்டாப் பண்ணி இங்க கட் பண்ணி போகணும் அப்படின்னு, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? டிஸ்டன்ஸ் கால்குலேஷன், ஸ்பீட் கால்குலேஷன், அதான் நம்ம 3rd to 6th வரைக்கும் படிச்சோம், அவ்வளவுதான். இது அப்ளை தான், நமக்கே தெரியாம நம்ம அப்ளை பண்ணாதான் அது நாலேஜ். இல்ல புக்ல மட்டும் எழுதிட்டு மறந்துட்டோம்னா அது நாலேஜ் கிடையாது. சோ அதை நீங்க எந்த அளவுக்கு கான்சியஸா இல்ல அன்கான்சியஸ்லி யூ ஆர் அப்ளைங் இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். படிப்புக்கும் நாலேஜுக்கும் கேப் இருந்துட்டே இருக்கு. ஆனா படிக்கும் போது இது எதுக்காக படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம், மக்அப் அண்ட் மார்க் அண்ட் வேலைக்காக படிக்காம நீங்க உணர்ந்து படிச்சீங்கன்னா எல்லாமே நாலேஜபிள் தான். அறிவோட பணம் வளர்ந்தா மட்டும்தான் அந்த எஜுகேஷன் வந்து கம்ப்ளீட். நான் வந்து என்ன மாதிரி ட்ரைனா அப்படின்னா மொபைல யூஸ் பண்ணாதன்னு சொல்ல மாட்டேன், எல்லாமே நம்ம யூஸ் பண்றதுக்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம், அதை நம்மள யூஸ் பண்ணாம நீங்க அதை யூஸ் பண்ற மாதிரி இருந்தா போதும். நான் வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா நான் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் வச்சிருக்கேன், எல்லா இன்ஸ்டிடியூஷனும் ஒரு ஃப்ரீ கேம்ப் மாதிரி வச்சு 10th படிக்கிறாங்கல்ல, 10th படிக்கிறவங்க பேரண்ட்ஸோட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கேரியர் டெவலப்மெண்ட், இந்த கோர்ஸ் படிச்சா இதெல்லாம் வரும், உங்க காலேஜ்ல படிக்க வாங்க, அஃப்கோர்ஸ் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் தேவைதான், நீங்க பண்ணிக்கோங்க, ஆனா இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கறத சொன்னா மட்டுமே தான் அந்த ஸ்டூடெண்ட் போய் அந்த கோர்ஸ் படிச்சு அதுக்கான நாலேஜை வந்து ரொம்ப சின்சியரா கேதர் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். இல்லனா அந்த கோர்ஸ் வந்து ஏதோ படிக்கிறோம், இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஹோப்பே இல்லாம தான் போறாங்க. இல்லனா ஒரு 7 வருஷம் செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் ஒரு பிபிஓல ஒர்க் பண்ணி அந்த மாதிரி அவங்க லைஃபே வேற மாதிரி எல்லாம் மாறிடுது. ஸோ 10th, 11th, 12th இந்த டியூரேஷன்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி கேம்ப்ஸ் எல்லாம் நடத்தணும் அப்படிங்கறத நான் வந்து விருப்பப்படுறேன், அலாங் வித் பேரண்ட்ஸ். ஏன்னா பியோர் பிரஷர், இவனுக்கு ஸ்கூல்ல பியோர் பிரஷர், காலேஜ் பிரஷர், இவங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க பிரஷர், சொந்தக்காரங்களோ இல்ல சொல்றவங்களோ வந்து தே ஆர் நாட் கோன ஸ்பெண்ட் டைம் வித், அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, கேரியர்ல அடுத்தடுத்த பிரச்சனை வந்தா எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியாது. முதல்ல அது எதுக்குன்னு முதல்ல தெரியும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லயே ஒரு 100 கோர்ஸ் இருக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் தான் நமக்கு தெரியும். இப்போ நான் வந்து இன்ஜினியர் கிடையாது, பட் நான் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய தெரிஞ்சுப்பேன், என்னெல்லாம் இருக்கு, ஏரோஸ்பேஸ் இருக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நானோ டெக்னாலஜி இருக்கு, அந்த மாதிரி நிறைய, அதுலயே ஒரு 20-25 இருக்கு, IEEE-ல அதுல அந்த மாதிரி இருக்கு. சோ இது எத்தனை பேருக்கு தெரியும், தெரியாது. சோ இதெல்லாம் படிச்சா இவ்ளோ வாய்ப்புகள் இருக்கு, உலகத்துல இவ்ளோ வாய்ப்புகள் இருக்கு, நம்ம கவர்மெண்ட்ல இவ்ளோ வாய்ப்புகள் இருக்கு, அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது.
1: இப்போ நிறைய வெளிநாடுகள்ல என்ன சொல்றாங்கன்னா வந்து எங்களுக்கு தேவை வந்து டிகிரி இல்லங்க, ஸ்கில் தான் வேணும்ன்றாங்க. சோ நம்ம வந்து ஸ்கில்ல நோக்கி போறதா, டிகிரி நோக்கி போறதா?
0: எந்த ஒரு டிகிரி நீங்க வாங்குறதா இருந்தாலும் சரி, ஸ்கில் ஓரியன்டட் இல்ல அப்படின்னா அந்த எஜுகேஷன் வேஸ்ட் தான். ஸ்கில் இருக்கு, கிராஜுவேஷன் இல்ல அப்படின்னா என்ட்ரி பாஸ் அப்படிங்கறதே கிராஜுவேஷன், உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் தான், ஜஸ்ட் என்ட்ரி பாஸ். ஆனா அங்க நீங்க சர்வைவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கில் கண்டிப்பா தேவை.
1: கிராஜுவேஷன் வேணும், ஸ்கில்லும் வேணும், ரெண்டு பேரும் இருந்தா தான் சர்வைவ் ஆக முடியும்.
0: ஆமா, கிராஜுவேஷன் இஸ் என்ட்ரி பாஸ், வெளில வந்து உட்காரலாம், ஆனா நீங்க அந்த கம்பெனிக்குள்ள வேலை கிடைச்சு நீங்க வந்து சர்வைவ் பண்ணணும்னா ஸ்கில் வேணும். ஃபைனான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் கண்டிப்பா நான் இதை பத்தி சொல்லிதான் ஆகணும். ஃபைனான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் வந்து சின்ன குழந்தையில இருந்தே அதை கத்துக் கொடுக்கணும். எதுக்கு செலவு பண்றோம், ஏன் பண்றோம், அது ஒரு அகைன் நம்ம ஸ்கில் பத்தி பேசினதுனால சொல்றேன், இது ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்கில், இது நமக்கு தேவை, இது நமக்கு தேவையில்லை அப்படிங்கறத குழந்தையிலேருந்தே நம்ம சொல்லி கொடுக்கணும். எப்படி நீங்க மத்த 5 subject, 6 subject வச்சிருக்கீங்களோ இந்த ஒரு சப்ஜெக்டையும் அட்லீஸ்ட் ஒரு 5th, 6thல இருந்தாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு
1: நினைக்கிறேன். அருமை, அருமை. கடந்த சில பல நிமிடங்களை வந்து நிறைய விஷயங்களை வந்து நேரில் கொடுத்தீங்க, உங்களுக்கு வந்து நிலையத்தின் சார்பாகவும் நேர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: மிக்க நன்றி.
2: கனவுகள் காண்பது சுலபம், ஆனா அந்த கனவு

0: கனவுகளுக்காக துணிச்சலோட களம் இறங்குபவர்கள் தாங்க வெற்றியாளர்கள். ஒரு யோசனை, ஒரு சிறு முயற்சி, ஓயாத உழைப்பு, இதுதான் ஒரு சாதாரண மனிதனை சாதனை தொழில் முனைவரா மாத்துது. தொழில் முனைவோர்களுக்கு தேவையான பல பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க தொழில் வியூக அமைப்பாளர் ஜே ஸ்ரீதேவி அவர்கள். உடன் உரையாடினார் முருகானந்தம் தியாகராஜன் அவர்கள். தொடங்குவதில் இல்லை வெற்றி, தொடர்வதில் தான் உள்ளது வெற்றி அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் தடை அதை உடை.
1: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டதில் 95.20% மாணாக்கர் தேர்ச்சியடைந்துள்ளனர். மாணவிகள் 97% பேரும் மாணவர்கள் 93.19% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநிலத்தில் 98.87% தேர்ச்சியுடன் ஈரோடு மாவட்டம் முதலிடத்தை பிடித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் 98.05% தேர்ச்சியுடன் இரண்டாம் இடத்திலும், திருச்சி மாவட்டம் 97.50% தேர்ச்சியுடன் ஐந்தாம் இடத்தை பிடித்துள்ளன. தேர்வெழுதிய 8855 மாற்றுத்திறனாளி மாணாக்கரில் 6811 பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர். 250 சிறைவாசிகளில் 238 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 25,000 மேற்பட்ட தனித்தேர்வர்கள் தேர்வெழுதிய நிலையில் 6171 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கல்லட்டி சாலையில் சுற்றுலா வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கக்கோரி மசினக்குடியில் இன்று முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. 300 மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே மரவமங்கலம் கண்மாயில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே உள்ள மரவமங்கலத்தில் உள்ள கண்மாயில் கிராம மக்கள் மீன்பிடி திருவிழா நடத்தினர். கிராம கோவில் வழிபாட்டிற்கு பின் கொடியசைத்து இத்திருவிழா தொடங்கி வைக்கப்பட்டது. 300 ஏக்கர் பரப்பளவுள்ள இக்கண்மாயில் மழைக்காலங்களில் சேகரமான நீரில் மீன்கள் வளர்க்கப்பட்டன. பூதக்குடி, புரசடி உடைப்பு உள்ளிட்ட சுற்றுப்புற கிராம மக்களும் இம்மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்று கச்சா, வலை உள்ளிட்ட மீன்பிடிக்க துவங்கினர். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: திருப்பூர் மாவட்டம்

0: திருமூர்த்திமலையில் கோடை மழை காரணமாக பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி சுற்றுலாப் பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, தென்காசி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம்.
2: வணக்கம் நேயர்களே. புண்ணு இன்னும் ஆறல, ஓ எச்சில கொடு என்றார். விழாமலங்களை இவரிடம் கொடுத்து விட்டு, நீதான் என் உயிரை எடுத்துக்கிட்டு போயிட்டிய, போ நாளைக்கு பார்க்கலாம் என்று போய்விட்டாள். இந்த வரிகள் வந்து ஓடம் போக்கி ஆற்றங்கரை அப்படிங்கிற கதையிலிருந்து ஒரு 2 வரிகள் படித்தேன். கதையினுடைய தொடக்கத்திலிருந்து இந்த இடம் வரையும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, இந்த வார்த்தைக்கான கணங்கள் இருக்குல்ல, அது வந்து உங்களை என்னமோ செய்யும். இப்படி காதலை, டெல்டா மக்களினுடைய சந்தோஷங்களை, திருவிழாக்களை, அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களை, அந்த மண்ணுடைய, அது முக்கியமாக கீழ்த்தஞ்சை மண்ணுடைய கதைகளை எழுதியிருக்கக்கூடிய சிவக்குமார் முத்தையா அவர்களை தான் இன்று இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளி வரும்போது, செரவிகளின் வருகை, டெல்டா கதைகள், இளையராஜாவின் காதலிகள், அழகிகள் மண்டபம் என பல சிறுகதைகள் தொகுப்பையும், தூண்டில் முள் வளைவுகள் அப்படிங்கிற குறுநாவல்கள் தொகுப்பையும், ஒதம்பல் குறவை அப்படிங்கிற 2 நாவலும் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டுரை தொகுப்பும் கொண்டு வந்திருக்காங்க, யாபக குறிப்புகள் அப்படின்னு. அதனால் ஐயாவுடைய எழுத்து அனுபவத்தையும் இலக்கிய பயணத்தை பற்றியும் அவரோட இன்னைக்கு உரையாட இருக்கோம். நேர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம்.
3: வணக்கம்
2: ஐயா. இப்போ என்ன அப்படின்னா, உங்களுடைய கதைகள் கொஞ்சம் தான் வாசிச்சிருக்கோம், எல்லாத்தையும் வாசிச்சோன்னு சொல்ல முடியலை. இருந்தாலும் அதில் முக்கியமாக உங்களுக்கு வெயில் காலம் ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஏங்க அது என்ன குறியீடா, அது என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
3: வெயில் என்பது குறியீடு தான், ஏன்னா வெளிச்சம் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது. அது வந்து இயல்பான வாழ்க்கைக்கும், உடல் ஆரோக்கியத்துக்கும், அனைத்து விஷயங்களுக்கும் அந்த வெளிச்சம் தான் நமக்கெல்லாம் தேவை. அப்போ மனிதர்கள் வந்து வெளிச்சம் அப்படிங்கிறது சொல்கிறது உழைப்பின் குறியீடு. விவசாயிகளுக்கு மழை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு வெயிலும் முக்கியம். அப்போ தான் வந்து அந்த பயிர் செழித்து வளரும். அதனால தான் மெயின் மிக முக்கியமானது வெளிச்சம் அப்படிங்கிறத நம்ம எல்லா கதைகளையும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம்.
2: ஐயா அந்த வெயில் காலத்தில் தான் வந்து முக்கியமாக கொண்டாட்டங்களும் கூடவே வருது. ஏன்னா உங்களுடைய கதைகளில் கொண்டாட்டங்கள் இல்லாத கதைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திருவிழாக்கள், அதை சார்ந்து நடக்கக்கூடிய கரகாட்டமாக இருக்கட்டும், கிராமப்புற இசை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே கூடவே வைக்கிறீங்க, அது எப்படிங்க?
3: பொதுவாக வந்து விவசாயம் சார்ந்த வாழ்கின்ற மக்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து தையிலேருந்து தொடங்குறாங்க. அது வந்து ஒரு அறுவடையிலேருந்து தொடங்குறாங்க. அதுக்கு பிறகு 11 மாதங்கள் கிட்டத்தட்ட உழைப்பிலே தான் இருப்பாங்க. அதாவது குறுவை சாகுபடி, சம்பா சாகுபடி, அதுக்கப்புறம் தாளடி, அதுக்கு பிறகு வந்து புஞ்சை பயிர்கள், உளுந்து பயிர் சாகுபடி, அது முடிகிறது இந்த சித்திரை மாதம், வைகாசி மாதம், இந்த காலகட்டங்கள். அதாவது 7 கடைசின்னு சொல்லுவாங்க. அதாவது வேளாண் பணிகள்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு ஒரு விழா ஒன்று கொண்டாடுவாங்க. அதாவது விவசாயம் சார்ந்த பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்மளுடைய நாட்டுப்புற தெய்வங்கள், குடும்ப விழாக்கள், இதுக்கெல்லாம் வந்து அந்த கோடை காலத்தை தான், என்ன மழை இருக்காது. அந்த காலங்களில் போக்குவரத்து வசதிங்கிறது நடைப்பயணம் இதுதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நவீன வளர்ச்சி இல்லாத ஒரு காலங்கிறப்போ கோடை காலம் தான் அவங்களுடைய கொண்டாட்டங்களின் காலம், திருவிழாக்களின் காலம், குடும்ப விழாக்களின் காலம். இதில் தான் அவங்களுடைய சந்தோஷம் இருந்துச்சு. உறவினர்களை பார்க்க போகிறது அந்த காலங்கள்லாம் போவாங்க. அப்புறம் திருமணங்களை நிச்சயிக்கப்படுறது, காதணி விழாக்கள் அமைக்கிறது. இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, வெயில் வந்து துயரமான விஷயம் அப்படின்னு நினச்சதில்லை. அதுக்கான குளிர்பானங்களை, அதற்கான உணவுகளை அவங்க அப்போ வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் தொடர்ந்து நான் வெயில்னா பயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து நம்ம அதை உடைக்கணுங்கிறதுக்காக தான்.
2: உங்களுடைய கதைகளில் வெயில் வந்து கொண்டாட்டமாக தான் இருக்குது.
3: இருக்குது.

0: நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்தில் தான் ஹரிச்சந்திரா நாடகம், மயான காண்ட நாடகம் எல்லாமே உங்கள் ஊர்களில் நடத்துகிறாங்கன்னு சொன்னீங்க. உங்களுடைய குரவை நாவல் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புற கலை நிகழ்ச்சியில் நடத்தக்கூடியவர்களுடைய கதையை தான் பாடுகளை எழுதியிருக்கீங்க. அந்த காலத்தில் நீங்கள் போய் அந்த நாடகமெல்லாம் பார்த்துருக்கீங்களா?
1: இல்லை, நான் வந்து ஒரு அடிப்படையில் நான் ஒரு பத்திரிகையாளர். சிறு வயதில் எங்கள் அப்பா சில கதைகள்லாம் பேசுவாங்க வீட்டில் உட்காந்து, லவகுசா நாடகங்கள், வள்ளி திருமண நாடகம், அதுக்கப்புறம் ஹரிச்சந்திரா மயான கண்டம், அது பார்த்தது அதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்கு. லவகுசா நாடகம்லாம் எனக்கு தெரிஞ்ச திருவாரூருக்கு பக்கத்தில் தியானபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, அதில் ஒரு பெத்தரநாத சுவாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது.

0: அந்த கோயிலில் எனக்கு தெரிஞ்ச 7 நாட்கள் நடக்கும். பள்ளியோடம் படிக்க போகிறப்போ அதெல்லாம் பார்ப்பேன். அந்த பகுதிக்கும் எங்கள் பகுதிக்கும் அதிகபட்சமாக ஒரு 7 கிலோமீட்டர் தான் இருக்கும். இரவுகளில் நல்லா கேட்கும் எங்களுக்கு அந்த ஹரிச்சந்திரா பாட்டு பாடுறது எல்லாமே கேட்கும். அப்படியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம நேரடியாக பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நான் பத்திரிகையாளராக இருக்கப்போ களத்துக்கு போய் பார்த்து நேரடியான அனுபவங்கள் இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும். கற்பனையால்னா இதை மாதிரி ஆவணங்களை நம்ம எழுத முடியாது.
1: அப்படியாப்பட்ட ஆவணம் தான் குறவை நாவல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐயா, இப்போ குறவை நாவலில் நீங்கள் அவங்களுடைய பாடுகள் எழுதும்போது முன்னாடியெல்லாம் இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 3-4 நாட்கள்லாம் நடந்துச்சு. அப்புறம் அதனுடைய கால அளவு குறுகி கொண்டே வந்தது. அன்னைக்கு அதை கலாபூர்வமாக நிகழ்த்திட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியாகவோ அது வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாகவோ மாறுற மாதிரி நீங்கள் எழுதுறீங்க. அது ஏங்க, அது காலத்துக்கேற்ற மாதிரி அது மாறிச்சா? அது ஏன் அந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்தது? அது சரியான பாதையில் தான் போகுதா? அது எப்படி?
0: இல்லை இல்லை, அது அது வரைக்கும் வந்து ஊர்களில் இருந்த மனிதர்கள் வந்து அந்த திருவிழாக்கள் தான் வந்து அவங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அரங்குகளை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த சினிமாக்கள் வந்து அந்த புராண இதிகாச அந்த கதைகளை பேசுகிற படமாக தான் முதல்ல எடுக்கிறாங்க. சமூகம் சார்ந்த படங்கள் எடுக்கலை. இவங்க 3 நாள் சொன்ன கதையை இவங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த படத்தை அவங்க பார்க்குறாங்க. அந்த நாடகத்தில் பின்னணி இசை யார் அது எல்லாமே தெரியும். ஆனால் இதில் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எல்லாம் வெறும் வரி வடிவத்தில் வரும். அதை தான் பார்த்துட்டு அவங்க அதை புரிஞ்சுக்க முடியும். அப்போது இது மாதிரியான நிகழ்ச்சிகள் மேலே இருந்த தாக்கம் இருக்குல்ல, அது வந்து ஒளி வடிவத்தின் மீது அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பாக மாறுது. அப்போ எல்லாருமே சினிமா அதுக்கப்புறம் திரையரங்குகளை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அறிவியலினுடைய வளர்ச்சி தான். அதான் நாடக கலைஞர்கள்ங்கிறது இப்போ வந்து கிட்டத்தட்ட 100 பேர் தான் இருக்காங்க. தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் நாடகங்களே நான் வந்து அது மாதிரியான ஒரு போஸ்டர்களையோ அப்படியான ஒரு விஷயங்களே 5-6 வருஷமாக நான் பார்க்கல. பார்க்கறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டுப்புற கலை வடிவமாக இருக்கிற குறவன் குரத்தி ஆட்டம், அந்த காவடி ஆட்டம், இதுதான் பார்க்குறாங்க. அது வந்து அதனுடைய பூர்வீகத்தன்மை மாறி அது வந்து இப்போ ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக மாறிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். நாடக கலைங்கிறது டோட்டலாக வந்து அழிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். அது வந்து சில நாடகத்துறையினால் சில நாடக பிரதிகளாக பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. சில வந்து பல்கலைக்கழகங்களில் பாடமாக தான் இருக்குது.
1: ஐயா, இப்போ இந்த குறவை நாவலில் நீங்கள் சொல்கிறீங்க, கீழே தஞ்சைக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய கருவிகள் வேறு மாதிரி இயங்கும், அதுவும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி. வெயில் காலத்துக்குன்னா ஒரு மாதிரி சத்தத்தை தானே மாற்றிக்கும், குளிர்காலம்னா அது ஒரு மாதிரி சத்தம் வரும் அப்படின்னு உங்களுடைய குறவை நாவலில் போகிற போக்கில் சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து பறையவே தயார் பண்ணுறாரு, ஒரு வித்தியாசமான முறையில் தயார் பண்ணுறாருன்னு உங்களோட குறவை நாவலில் சொல்லியிருக்கீங்க. அது எப்படிங்க அந்த கீழே தஞ்சை இந்த கலையை எடுத்துக்கிச்சு?
0: எப்போதுமே வந்து நீங்கள் ஆதி சமூகங்களில் வந்து ஒரு இசைக்கருவியை உருவாக்கியிருப்பாங்க. அந்த கருவியை வந்து அவங்க அடுத்தடுத்த நிலைக்க உருமாற்றம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அந்த பறை கருவிங்கிற ஒரு கருவியை அவங்க வந்து முதல்ல ஆரம்ப கட்டத்தில் ஏதோ ஒரு வடிவமாக உருவாக்கியிருப்பாங்க. அது உருவாக்கி அடுத்த கட்டம்னு போகிறப்போ அதனுடைய பரிணாம வளர்ச்சி, அப்போ அது வடிவமைப்பிலே அது இசை மாறுதுன்னு சொல்கிறாங்க. அந்த நுட்பம் மாறுதுங்கிறாங்க. பறைய பட்டமாக இருக்கும், அதில் வந்து சந்திரப்பறை, சூரியப்பறைன்னு 2 பறை வகை இருக்குது. சந்திரப்பறைனா சின்னதாக இருக்கும், சூரியப்பறைனா பெருசாக இருக்கும். அது ஒட்டி அடிக்கிறதும் இருக்குது, கட்டி அடிக்கிறது இருக்குது. ஒட்டி அடிக்கிறதுங்கிறது ஒரு வகையான இசை. அது ஒவ்வொரு வெப்பத்துக்கும் தகுந்த மாதிரி அதோடைய ஒளி மாறிட்டே போகும்.
1: அதனாலதான் சூடுபடுத்திக்கிறாங்க.
0: ஆமாம், நல்ல சூடேற்றி அதை அடிக்கிறப்ப வெங்கல மணி ஓசைக்கு இணையான ஒரு மொழி அது தரும். அதே வந்து ஒரு சுபகாரியம் இல்லாத வேறு ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்துகிறப்போ சுதியை மாற்றுவாங்க. அதே வந்து ஒரு துள்ளல் நடி வர்றப்போ அதோட இன்னும் மீடியம் பண்ணுவாங்க. அந்த காய்ச்சல் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது.

0: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இணைந்திருங்கள் நேயர்களே. தொடர்ந்து நாம் ஒதம்பல் குரவை என்ற நாவல்களின் ஆசிரியர் சிவகுமார் முத்தையா அவர்களுடன் இலக்கியம் பேசுவோம்.
1: கீழே தஞ்சைக்குன்னு உரிய அடின்னு சொல்ல வரீங்க, அதாவது நாதஸ்வரமா இருக்கட்டும் இல்ல தவிலா இருக்கட்டும், அது என்னங்க கீழே தஞ்சைக்குன்னு அது எப்படி மாறுது?
2: கீழே தஞ்சைங்கிறது வந்து விவசாயிகள் விவசாய கூலிகள் செறிந்த பகுதி, இயற்கை பேரிடர்கள் அதிகமாக நடக்கிற பகுதி. ஆனால் மேலே தஞ்சை பொறுத்தவரையும் அங்கே இருக்கிறதுக்கு வந்து ஒரு சாஸ்திரிய மரபு கொண்ட ஒரு பகுதி, திருவையாறு உள்ளிட்ட பகுதிகளில் அங்கே வந்து எல்லாத்துக்குமே ஒரு இலக்கண மரபு உண்டு, அதாவது இசை மரபு கூறுகள் உண்டு. அந்த இசை மரபு, அந்த இசை கூறுகளின் அடிப்படையில் தான் அவங்க வந்து ஒவ்வொரு வாத்தியத்தையும் வாசிப்பாங்க. அது இசையாக இருந்தாலும் நடனமாக இருந்தாலும் அதுக்கான அடவுகள்னு ஒன்று வகைப்பாடு, அதுக்கான ஒரு இலக்கணத்துக்குள்ளே தான் அவங்க வந்து அதை வாசிப்பாங்க, அதை வந்து வெளிப்படுத்துவாங்க
1: கொண்டு.
2: ஆனால் அங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழத்தஞ்சையில் ஒவ்வொரு கலைஞரும் தனக்கான ஒரு இசை மரபை உருவாக்கிக்கிட்டான், தனக்கான ஒரு வடிவத்தை உருவாக்கிக்கிட்டான். அந்த தனித்த வடிவம் வந்து வேறு பகுதிகளுக்கு இல்லாத ஒரு தனித்த வடிவம்னு தான் நான் அதில் சொல்லியிருக்கேன். ஒரு நாட்டுப்புற நடனம் ஆடுறவனுக்கான அவனோட ஆட்ட அடவுகளில் வந்து வேற ஆட்டக்காரன் ஆட மாட்டான். அவருக்குன்னு உடல் மொழி, அவருக்குன்னு சில நாட்டுப்புற பாடல்களை பாடிதான் அவர் வந்து அந்த கலையை வெளிப்படுத்துவார். ஆனால் அதே வேற ஒருத்தர் வேற மாதிரி வெளிப்படுத்துவார்.
1: இந்த நாட்டுப்புற பாடல்லாம் இன்னைக்கு இருக்கா, ஓரளவு அதை தக்க வச்சிருக்காங்களா இல்லை விட்டாங்களா, இவங்களுக்குன்னு புதுபாணி வந்துருச்சா?
2: இப்போ அவங்க பாடினதெல்லாம் காட்டில் கலந்த பேரோசை தான், அது பதிவு பண்ணுறதுக்கான போதிய அவகாசமோ சூழலோ
1: சந்தர்ப்பம் எடுத்து
2: சிசியர்கள் கூட இப்போ நான் வந்து தேடி போகிறப்போ வந்து இப்போ இன்னைக்கு அவங்கெல்லாம் யாருமே இல்லை. அவங்க வாரிசுகள்லாம் வந்து தங்களுடைய மூதாதையர்கள் இப்படியான ஒரு நாடக கலைஞர்கிட்ட சொல்கிறதுக்கு பெரும்பாலான விரும்பலை. அவங்க குடும்பங்கள்லாம் சிதைவு அடைஞ்சிருச்சு, இல்லை இடம்பெயர்ந்துட்டாங்க, அவங்களெல்லாம் பார்க்க முடியல. கலைப்படுத்துவதுன்னு ஒன்று, கலையை வெளிப்படுத்துவது ஒன்று, அதிலே பிழைப்பும் இருக்குது. அப்போது பிழைப்பும் கலைப்படுத்துவதையும் ஒன்றா வைக்கிறப்ப ஆடிட்டு காசு வாங்கிட்டு போயிடுறான், அவ்வளோதான், அதோடு அவனோட ரோல் முடியுது, அதை வந்து அவனால் ஆவணப்படுத்த முடியும்.

0: இல்லை, இப்போ இருக்க அவங்கெல்லாம் அதை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாங்க. இப்போ வந்து அவங்க சினிமா போகிறப்ப அவங்க காலப்போக்கில் எல்லாத்தையும் அதை மறக்கணும்னு நினைக்கிறாங்க. பேச விரும்பலை சில பேர், அவங்களுக்கு கசப்பான நினைவுகளாக இருக்குது, அதை வந்து நம்ம அதை வந்து ரீகால் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்க.
1: அப்புறம் என்னங்க இந்த பார்ட்டியில் ரவண வாசிப்புனா அது என்ன? நாம் வந்து தமிழ் கேள்விப்பட்டிருக்கோம், நாகஸ்வரம் கேள்வி, அது என்ன ரவண சட்டி வாசி?
0: ரவணங்கிறது வந்து வட்டமாக இருக்கும், கூம்பு வடிவத்தில் இருக்கும், மல்லா சட்டின்னு சொல்லுவாங்க, இப்படி இருக்கும், மரத்தாலான வடிவமைப்பில் இருக்கும், அது மேலே கட்டியிருப்பாங்க, அதுக்கு பேர் ரவண சட்டின்னு பேர். வயிற்றுல மாடி அப்படி அடிப்பாங்க,
1: அந்த ஊரில் தண்டோரா போடுவாங்களா அந்த கருவியா?
0: அந்த கருவிக்கு பேர் தான் ரவண சட்டின்னு பேர். உண்மையில தண்டோரா வந்து பறை இசையில் தான் போடுவாங்க. இப்போ வந்து கால மாற்றங்களில் இப்போ வந்து இப்போ ஒரு ஒருத்தருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ரவண சட்டின்னு பேர், தனியாக அது வந்து எந்த மியூசிக்கும் பண்ண முடியாது. நீங்கள் அதை எல்லா இசைக்கருவிகளோடும் கோப்பில் தான் நீங்கள் அதை கொண்டு கனெக்ட் பண்ண முடியும். அதை நீங்கள் வச்சு வெறுசாக விட்டு அப்படி அடிச்சிங்கன்னா எந்த விஷயம் வராது. அது ஒரு பறை இசையோடும் தமிழோடும் நீங்கள் சேர்த்து அதை கனெக்ட் பண்ணுறப்போ தான் அது ஒரு மியூசிக்கல் கேலரி உங்களுக்கு கிடைக்கும்.
1: ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி அது கூட சேரும்போது தான் அதனுடைய ஒரு தூக்கல் கிடைக்கும், சிறப்புங்க. ஆனால் தண்டோராவை நம்ம தமிழ்நாடு அரசு வந்து போட வேண்டாம்.
0: அது சமூக ரீதியான, அது சமூக ரீதியான ஒடுக்குமுறையினுடைய ஒரு வடிவமாக இருக்குது, அதனால தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் காடுகளுக்கு வேட்டைக்கு போனவங்க பெருந்திரல் கூட்டத்தை ஒரு குழுவிலேருந்து இன்னொரு குழுக்கு அழைச்சிட்டு போகிறாங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து தண்டோரமும் பறையீசையும் தேவைப்பட்டது. காட்டு விலங்குகள்கிட்டருந்து தப்பிக்கிறதுக்காக எழுப்பிட்டு தான் போனாங்க. தடை பண்ணுறதுங்கிறது காலத்தினுடைய வளர்ச்சியை இதான வழியே, அது வந்து தேவையும் கூட தான்.
1: நீங்கள் வந்து உங்களுடைய சிறுகதை தொகுப்பில் இளையராஜாவின் காதலிகள் அப்படின்னே ஒரு சிறுகதை தொகுப்பு கொண்டாந்துருக்கீங்க. நீங்கள் மிகப்பெரிய ரசிகராகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சினிமா பாட்டுக்கு. இளையராஜாவின் காதலிகளில் இப்போ ஒரு இடத்துல எழுதியிருக்கீங்க, தர்பாரி கானடா ராகத்தில் பல்லவியை போட்டு அப்படியே கரகர பிரியாவில் கொண்டு வந்து சரணத்துக்கு வரும்போதே கஜலை மிக்ஸ் பண்ணுறேன் பார்க்குறியா அப்படின்னு ஒரு வரி போட்டிருந்தீங்க. உண்மையிலுமே இது இப்படிலாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு வர முடியுமா? இசையை பற்றி இவ்வளோ புரிதல் இல்லாமல் எழுதியிருக்க மாட்டேங்குது.
0: கண்டிப்பாக கொண்டு வரலாம், அது வந்து அந்த இசை விருப்பினனுடைய ஆளுமை திறன் தான். ராகங்களில் இருக்கக்கூடிய நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக செய்ய முடியும். இளையராஜா நிறைய பாடல்கள்லாம் செஞ்சுருக்காரு.

0: ஐயா, அப்புறமேல உங்களுடைய கதை நெடுக தாவரங்கள் வருது, நிறைய தாவரங்கள் பேர்லாம் சொல்றீங்க. அதுல எனக்கு தெரியாத தாவரங்கள் பேர் தான் கேட்கறேன், அது என்னன்னு சொல்லுங்க. எலிப்பயிர், நம்ம வந்து தட்டப்பயிர்கள் இப்படி, அது என்னங்க எலிப்பயிர்னா? அது என்ன
1: தட்டப்பயிரினுடைய இன்னொரு வகை, அது வந்து தான் எலிப்பயிர். சைஸும் ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் என்றைக்கும் பார்க்கலாம், நீங்கள் வயல் வரப்புகளில் போனீங்கன்னா பறித்து சாப்பிடலாம், நான் சாப்பிடுவேன், அந்த வரப்புகளில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அடிக்கிற களைக்கொல்லி போன்ற நவீன மருந்துகள் வந்து அதெல்லாம் இன்றைக்கி சாவடிச்சிக்கிட்டு இருக்குது. அது வந்து பெருசாக நம்ம சாகுபடி பண்ணுறது கிடையாது. அது வந்து இயல்பாக
0: பாட்டுக்கு வளரும்.
1: பைத்தம் பயிர் இருக்குல்ல, அதை விட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். நான் வேலை பார்க்குற சென்னை கலைவாணர் அரங்க தோட்டத்தில் இருக்குது, இப்போவும் இருக்குது. நான் காலையில் டைமில் வர்றப்போ ரெண்டு பறித்து சாப்பிட்டு வருவேன். என்ன சார் சாப்பிட்றீங்கன்னு கேட்பாங்க அங்கே இருக்கவங்க. அதுதான் பயிர்னு அவங்க அதிர்ச்சியாக பார்ப்பாங்க. சார் ஏதாச்சும்
0: நீ பாட்டுக்கு ஏதாவது சாப்பிட்டுருக்கீங்களே. அப்புறம் பூனை வணங்கி செடினா,
1: அது வந்து ஒரு மூலிகை. நீங்கள் அந்த செடியை வேரோடு புடிங்கிட்டு போயிட்டு அந்த பூனைக்கு முன்னாடி அதை போட்டிங்கன்னா பூனை வந்து அதை சுற்றி சுற்றி வரும்.
0: அப்படியா?
1: நடைமுறை வேணீங்கன்னா பாருங்க, பூனை வணங்கி செடின்னு.
0: அப்புறம் தாண்டுவேலி.
1: தாண்டுவேலிங்கிறது விவசாய நிலங்கள் இருக்குல்ல, அந்த விவசாய நிலங்களுக்கு வந்து நாலு பக்கமே வேலி கட்டியிருப்பாங்க. மக்கள் போயிட்டு வரணும்ல,
0: அதுக்கு படல்
1: படல் போடுவாங்க கட்டுவாங்கங்கிறது இருக்குது. ஆடு மாடுகள் தாண்டி போகாத அளவுக்கு தாண்டி வெளியணும்னு வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒரு இடையில வந்து ஒரு சின்ன கல் மாதிரி வச்சுட்டு அந்த கல்லில் ஏறி நீங்கள் தாண்டி குதிக்கணும். அதுக்கு தாண்டி வெளியின்னு பேர். அது அந்த அமைப்பே ஒரு மாதிரியாக இருக்கும். அது வந்து விவசாய பயிர்களை பாதுகாக்கிறதுக்காக போடுற ஒரு
0: அமைப்பு
1: அமைப்பு.
0: அப்புறம் நாகடுவு செடியிலேருந்து தானியத்தை பிரிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு உலவலகையில் வரும். அது என்ன நாகடுவு?
1: நாகடுங்கிறது நம்ம கடுகு இருக்குல்ல, அதே மாதிரி நம்மளோட நாட்டு கடுகு. அது இப்போ நம்ம மூலிகை கடையில் கிடைக்கணும். அருமையான துவையல், ரொம்ப மருத்துவம் நிறைந்த ஒரு பொருள். இப்போ எங்கள் தோட்டத்தில் கூட இருக்கு.
0: அது துவையல் அரைச்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்,
1: ரொம்ப பிரமாதமாக இருக்கும்.
0: ஆனால் நீங்கள் பெரிய ரசிகைங்க சோத்தில். என்ன அப்படின்னா, இப்படி தான் எனக்கே எச்சி ஊறுது, இதெல்லாம் கேள்விப்படாத எனக்கே. சுரக்காய் நாட்டு மீன் குழம்பு, அப்புறம் சூந்து குழம்பு, பொய்க்கான் கருவாடு, இப்படி நீங்கள் வந்து பெண்கள் சமைக்கிறத கூட வாசனையை வச்சு என்ன சமைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களுடைய கதைகளில் இடம்பெறுது. பெரிய சாப்பாட்டு பிரியராங்க நீங்கள்.
1: நான் சாப்பாட்டு பிரியரே இல்லை. இப்போ எழுத்தாளர் அப்படிங்கிறவர் வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கூறுகளையும் உன்னிப்பாக கவனிக்கிற ஒரு ஆள். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எழுத முடியும். சில நேரங்களில் நம்ம பேசுகிறப்ப கூட சில விஷயங்கள் நம்மள்கிட்ட வந்து இப்போ விலகி போயிடும். ஆனால் நம்ம வந்து எழுதுகிறப்போ நம்ம அதை சரியாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். எல்லா கூறுகளையும் நம்ம ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சால் மட்டுமே தான் அந்த எழுத்துக்கள்லேயே கொண்டு வர முடியும். இது வரைக்கும் நமக்கு தெரியாத ஒரு விடயத்தை வந்து நமக்கு மக்களுக்கு தரணும். அதுதான் ஒரு எழுத்தாளனுடைய வேலை. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு சாப்பாடுங்கிறது, ஒவ்வொரு ரசனை இருக்குது. அந்த ரசனை ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கூட மாறுபடும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனிப்பட்ட சாப்பாட்டு ரசனை உண்டு,
0: கட்டாயமாக.
1: இப்போ நம்ம மங்கோலியாவில் நம்ம மீனை வந்து வெறுமனை அவங்க வந்து அவிச்சு சும்மா ஒரு காய்கறியை போட்டு சாப்பிட்றாங்க. நம்ம அது மாதிரி சாப்பிட்றதில்ல. நம்ம அதுக்கு தேவையான
0: மசால் சேர்த்து,
1: ஆமாம், ஒரு வாசனை விட்டு மசாலாக்களை சேர்த்து அதுக்கான நுட்பங்களோடு அதை சமைச்சு சாப்பிட்றப்போ நாலு நாள் கூட நம்ம கெட்டு போகாமல் இருக்கும்.
0: அதில் ஒரு இடத்துல சொல்லுவீங்க, என்னென்னா சாவித்திரி வந்து நத்தை கோலா உருண்டை செஞ்சு தர்றது தான் பெரிய டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நிறைய இடங்களில் அந்த குழம்பு செய்கிற பக்குவம், அதில் என்ன குழம்பு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா சொல்கிறீங்க. அது என்னங்க பொய்க்கான் கருவாடுன்னா? நம்ம
1: பொய்க்கான் மீன் ஒரு மீனே இருக்குது. அந்த மீன் வந்து குழம்புக்கும் நல்லாயிருக்கும், அதை விட கருவாடாக இருக்கும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். அதில் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய் போட்டு குழம்பு வச்சாங்கன்னா ருசியாகவும் மணமாகவும் இருக்கும்.
0: அந்த கலவைக்கு
1: அவ்வளவு சத்து நிறைந்த மீன் தான் அந்த மீன்.

0: உங்களுடைய கதைகளில் இந்த பெண்மணிகள் இருக்காங்கல்ல, இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த பாடுகளையும், வசவு சொல்லாக இருக்கட்டும், அவங்க சந்திக்கிற இந்த சமூக வாழ்க்கையாக இருக்கட்டும், பெரும் பாடுகளை சந்திக்கிறாங்க, ஆனால் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் அடுத்து அடுத்து அடுத்து அடுத்துன்னு போய்கிட்டே இருக்காங்க. முக்கியம் அந்த உளவழகி, காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிற ஒரு பெண் இரவு 8 மணிக்கு அசந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரையும் அவ்வளோ வேலை செய்கிறாங்க. இவ்வளோ பாடுகளையும் இன்னும் டெல்டாக்களில் பெண்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்களா?
1: 2000களுக்கு பிறகு மாறி இருக்கு. இப்பவும் சில கிராமங்களில் சில பெண்மணிகள் இருக்காங்க, அது மாதிரி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கான குடும்ப அமைப்பு முறையை வந்து அவங்களை வந்து அப்படியான ஒரு போராட்டங்களை நிகழ்த்துறதுக்கான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அவங்க வந்து எதிர்த்து நிற்க வேண்டியிருக்கு, ஒரு தனிமனிச்சியாக இல்லை சமூகத்தோடு குடும்பத்தோடு, ஆண்களால் இல்லை சக பெண்களால், பெண்களுக்கு பெண்களை எதிரியாக இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்குது, அண்ணன் தம்பிகள் இல்லை வந்து சமூக கட்டமைப்பு, அதில் இருக்கக்கூடிய சில மரபான சிந்தனைகளுக்கு எதிராகவும் அவங்க வந்து களமாட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இதை வந்து நான் நீண்ட காலமாக என்னை சுற்றி இருக்கிற சமூகத்திலேருந்து நான் பார்க்குறேன். அதை தான் நான் கதைகளாக வந்து நான் எழுதுகிறேன். 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கப்போ நான் சைக்கிளில் போயிட்டுருக்கேன், எங்கள் மாமா வீட்டுக்கு ஒரு பெண் வந்து ஏர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம், நான் பார்க்குறேன், கண்ணு முன்னாடி பார்க்குறேன். அந்த விஷயத்தை நான் வந்து ஒரு காலங்கடந்து அதை ஒரு கதையால் மாற்றுறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆளுமை திறன் இருக்குது. சில பேர் பேசுனாங்கன்னா அவங்களெல்லாம் நீங்கள் வெள்ளைய முடியாது. ஊரில் ஒருத்தவங்க வெள்ளச்சின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க.

0: உங்கள் கணக்கு போட்டாங்கன்னா யாருமே பதில் சொல்ல முடியாது. கால்குலேட்டர் கிடையாது, எதுவும் கிடையாது, மனக்கணக்கு. ஆனால் அவங்க படிக்காதவங்க. இதெல்லாம் வந்து இயற்கையா இல்லை வந்து அவங்களுடைய சுயாற்றலா எப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்ம வந்து வெளியில் கொண்டு வரணும்ல. பெண்கள் வந்து ஆண்களை விட திறமையானவர்கள்ங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்க சுயமாக சிந்திச்சு தெளிவான முடிவு எடுப்பாங்க, ஆண்கள் குழம்பிக்கிட்டே இருப்பாங்க.
1: அந்த உளவழகி கதையிலே அவங்க அப்பாவோட முடிவெடுக்க முடியாததுனால தான் அந்த நிலைமைக்கு உளவழகி வந்து நிற்பாங்க.
0: உலக இலக்கியங்களை நான் வாசிக்கிறப்போ பெண் எழுத்தாளர்கள் படைப்புகளை நிறைய வாசிச்சிருக்கேன். அவங்க பேசாத பல விஷயங்களில் நிறைய கதைகள் எழுதியிருக்கேன். இந்த டெல்டா கதைகளே 9 கதைகள் பெண் சார்ந்த கதைகள் தான்.
1: இளையராஜாவின் காதலிகள்னு ஒரு சிறுகதை தொகுப்பு கொண்டு வந்திருக்கீங்களா, அதில் இருக்கிறது எல்லாமே பெண் சார்ந்த கதைகள் தான். ஆண் வந்து பிரதானப்படுத்துகிற மாதிரி எனக்கு தெரியல.
0: உண்மை அதுதான், அவங்க இல்லாமல் ஆண் இல்லைங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும்.
1: அதே போல் உங்களுடைய அந்த கதைகளில் சொல்கிறீங்க, பெரும்பாலான பெண்களுக்கு சதுரமான வடிவமைப்பு கொண்ட முகங்கள் கொண்ட பெண்களை அழகிகளாகவே சொல்கிறீங்க. அது என்னங்க சதுரம் வந்து ஒரு அழகான வடிவமைப்பாக சொல்கிறீங்க, அது எப்படி?
0: ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு அழகு உண்டு.
1: எல்லா முகமும் அழகு தான்,
0: எல்லா முகமும் அழகு தான். அந்த அழகுங்கிறது அகத்தின் அழகு, அவங்களுடைய செயல்களின் அழகு. புற அழகு ஒன்று, அக அழகு ஒன்று. புற அழகுங்கிறது இப்போ பார்த்தோன்னே வியக்கிறது. அக அழகு தான் நம்மளை முதல்ல வசீகரிக்கும், அதாவது இயல்பான அழகு. அதுதான் நான் அதில் சொல்லியிருப்பேன். ஒழிய
1: நீங்கள் வந்து ஒரு பெண்ணை வர்ணிக்கும் போது சதுரமான முகம் கொண்ட,
0: அது எதுக்கு அந்த மாதிரியான நான் வர்ணனை ஒரு முக சொல்கிறேன்னா, பொதுவாக வந்து கதையோட நம்பகத்தன்மை இருக்குது. வடிவமைப்பை வந்து நம்ம விஷுவல் படுத்தணும், அதான் காட்சிப்படுத்துகிறப்போ தான் அந்த கதாபாத்திரம் வாசகனுக்கு மன இதில் போய் உட்காருங்கிறதுக்காக அப்படியான ஒரு படைப்புகளை நம்ம எழுதுகிறோம்.
1: உங்களுடைய கதைகளில் எப்படி நீங்கள் குழம்ப வாசனம் பிடிச்சி எழுதுனீங்களோ, அதே போல் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு வாசனை சொல்கிறீங்க. ஒருத்தவங்களுக்கு தயிர் வாசனை இருந்துச்சுன்றீங்க, ஒருத்தவங்களுக்கு புளிச்ச கீரை வாசனை வருதுன்றீங்க, பால் மனம் இருக்குன்றீங்க, நாவல் வாசனை இருக்குன்றீங்க. இப்படி விதவிதமாக மனிதர்கள்ட்ட இருந்து அந்த வாசனை, அது எப்படி? ஏன்னா நம்மளுக்கு இந்த அடிக்கிற வெயிலில் வேர்வை வருது, அது என்ன குறியீடா? அது ஏன் அப்படி வைக்கிறீங்க? இல்லை உண்மையிலுமே ஒரு வாசனை வருதா? ஏன்னா அண்மையில் ஒரு சிறுகதை படித்தேன், அதை சொல்லணும். ஒரு அம்மாவோட மகன் இராணுவத்தில் போர்க்களத்தில் அடிபட்டு முகமெல்லாம் மாறிடுது. அவருக்கு அவரேனே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் காலம் கழித்து வர்றாரு அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் அம்மா நம்மளுடைய மகன் கஷ்டப்படுறானேன்னு துன்புறுத்தக்கூடாதுன்னு அந்த அம்மாட்ட அந்த மாதிரி நான் அவரோட மகனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டு பேசிக்கிறாரு. ஆனால் அந்த அம்மா திரும்பி போகிறேன்னு அந்த மகன் சொல்லிட்டு கிளம்பும்போது, ஏண்டா மகனை என்னை விட்டு போகிறேன் அப்படின்னு எப்படிம்மா கண்டுபிடிச்சேன்னு கேட்பான். உன் வாசனையை வச்சு தாண்டா கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரி நீங்கள் அந்த வாசனைகளை எழுதுறீங்களே, அது என்ன?
0: அது வந்து ஒரு இயல்பாக நடந்தது தான், அதை திட்டமிட்டு செய்யலை. பொதுவாக மனிதர்களுக்கெல்லாம் வாசனை உண்டு. எங்கள் அப்பா மேலே வந்து நான் அந்த சேற்று வாசனையை நான் உணர்ந்திருக்கேன். ஏன்னா பொழுதுக்கும் வயலில் வேலை பார்க்குறவங்க, வயலை விட்டால் வீடு, அதிகபட்சமாக கடைத்தூரில் போய் இந்த பொருட்கள் வாங்கிட்டு வருவாங்க. அதை விட வேறு ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் சாதாரணமாக அப்பான்னு ஒரு சின்ன வயசில் இருக்க போய் நம்ம நெருங்கி பழகிறப்ப அவங்க சட்டெல்லாம் எடுத்தோம்னா சேத்து வாசனை அடிக்கும். எங்கள் அத்தை மேலே வந்து நான் அந்த தயிர் வாசனை அடிக்கும். ஏன்னா அவங்க அந்த தயிர் கடைகிறது, பால், அதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அப்போ வந்து அதை அவங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்கல்ல, அதுதானே ஒழிய அது வந்து ஒரு மனித உடம்புலேருந்து வரும்னு தப்பான ஒரு விஷயத்துக்கு நம்ம வரக்கூடாது. அது வந்து அந்த தொழில் சார்ந்து இயங்குறவங்களுக்கு அது இருக்கிற வாய்ப்பு உண்டு.

0: எழுத்தாளர் சிவகுமார் முத்தையா அவர்கள் தனது அனுபவங்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்வார். அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இது இலக்கியம் பேசுவோம்.
1: அப்புறம் உங்களுடைய அந்த கதைகள்ல மீன் நண்டை பிடிக்கிறதுக்கு நிறைய தொழில்நுட்பம் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஊத்தா போட்டு மீன் பிடிக்கலாம்ன்றீங்க. நம்ம வலையை போட்டு மீன் பிடிக்கிறோம்னு கேள்வி, அது என்ன ஊத்தா? அதே போல கிளிக்கிய வச்சு நண்டு பிடிக்கிறோம் அப்படின்னு அந்த தொழில்நுட்பத்தையும் சொல்றது இல்லாம அந்த நண்டுடைய வாழ்க்கையை கூட சொல்றீங்க. ஆச்சரியமா இருக்கு. அது எந்த நேரத்துல பருவம் அடையும், அது எப்ப குட்டி போடும், அது குட்டி போடுறதுக்கு அதுக்கு என்ன வேலை செய்யும், என்ன மாதிரியான உயிர் ஆற்றலோட இயங்குது அப்படின்லாம் சொல்றீங்க. எப்படி இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா?
2: தாத்தாக்கள் விசாரிக்கிறது, அப்பாக்கள் சொன்னது, இது தாண்டி நம்ம களத்துல போய் பாக்குறது. கல்லூரியில் படிக்கிற காலத்தில் ஒரு 60 வயசு தாத்தா ஒருத்தர் கிளிக்கி ஆட்டி எடுக்கிறத பார்த்தேன். கதையாக அதை கன்வெர்ட் பண்ணுறப்போ அது அந்த காட்சி எனக்கு வருது. கிளிக்கிங்கிறது சின்ன மூங்கில் குச்சி, அந்த மூங்கில் குச்சியில் ஒரு சின்ன வளையம் கட்டி அதில் வந்து நத்தையிலே சின்ன நத்தை இருக்குல்ல, அந்த நத்தையை சேகரித்து அதில் நைஸாக ஓட்டப்போட்டு அது இலை நத்தை கொஞ்சம் முத்திட்டுனா உடஞ்சிரும். ஒரு 20 நத்தையை கட்டுவாங்க அதில், சின்ன கம்பியில் இல்லை வந்து நல்ல அழுத்தமான நூலில் கட்டி அந்த நுண்ணில் கட்டியிருப்பாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த கிளிக்கி சித்திரை மாதத்துலேயோ வைகாசி மாதத்துலேயோ லைட்டாக போய் மூவ் பண்ணுறப்போ உள்ளே இருக்கிற நண்டுக்கு வந்து மழை பெய்கிற மாதிரியான ஒரு ஓசை கிடைக்கும்.
1: எப்படியெல்லாம் ஏமாத்துறீங்க?
2: அது வெட்டியினுடைய நுட்பம். கடும் வெயிலில் வெடிச்சிருக்கோம், நீங்கள் வெட்டி பிடிக்க முடியாது நண்டை. தண்ணி வந்தால் தான் வெளில வரும். தண்ணி நீங்கள் இறக்கிட்டீங்கன்னா வெளில வந்துடும். லைட்டாக அதில் தண்ணி ஊற்றி அப்படியே அதுக்குன்னு ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்காங்க. சூரிய கத்தினி போயிருது, அது மேலே வர்றப்போ அப்படியே கீழே சொல்லி விடுவாங்க, அது லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் பிடிச்சிடுவாங்க.
1: அடுத்த மழை வர வரைக்கும் அந்த ஈரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான தொழில்நுட்பத்தையும் அந்த நண்டு வச்சிருக்கிறதா
2: வச்சிருக்கு. அதுக்கான உடல் வடிவமைப்பு அதுக்கு உண்டு. கடல் நண்டை விட இதுதான் பெஸ்ட்னு சொல்றாங்க. அதிக சத்து இருக்கு. அதுல வந்து பால் நண்டுங்கிற ஒரு நண்டு ஒன்று இருக்கு, அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. ரசாயனம் கலந்த உரங்களை நம்ம பயன்படுத்தணுமோ நண்டுகள்லேயே பல நண்டு, அதில் கடு நண்டுலாம் இருக்கு. சில நண்டுலாம் கையை கொடுத்துட்டீங்கன்னா விரல் தனியாக வந்துடும். கடல் நண்டு மாதிரிலாம் கிடையாது. அதனாலதான் அந்த நண்டு சாப்பிட்டா அவ்வளோ உடல் வலிமை உண்டு, நோய் எதிர்ப்பு சக்தியா அந்த அளவுக்கு தரும்.
1: ரசாயன உரங்கள் வந்த ஒருபாடு தான் அங்கே இருக்கிற பயிரை கூட எடுத்து பயிர் வைக்கிறதுக்கும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் உங்களுடைய கதைகள்லேயே சொல்கிறீங்க, வெற்றிலைக்கு அந்த சாம்பல் நிறம் அடிச்சிருச்சுன்னா கோமியம் தான் தெளிச்சிட்டாங்க.
2: அந்த கொடிக்கால் கறி கதையிலையா?
1: அந்த காலத்தில் என்ன உரங்கள் பயன்படுத்துகிறாங்க?
2: இந்த காலம்னு சொல்ல முடியாது. 1970களிலே ரசாயன உரங்கள் வந்துருச்சு. பசுமை புரட்சியை உண்டாக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. நவீன ரக விதைகளை கொண்டாடுறாங்க, நவீன ரக மருந்துகளை கொண்டாடுறாங்க, உரங்களை கொண்டாடுறாங்க, பூச்சிக்கொல்லிகளை கொண்டாடுறாங்க. அந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி மகசூலை பெருக்கணும்னு நினைக்கிறாங்க. 1956 மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுது. விவசாயத்தின் மேலே பெருசாக ஆர்வம் இல்லாமல் போகுது மக்களுக்கு. அப்போ நவீன ரகம் எதுவுமே இல்லை, தொழில்நுட்பம் எதுவும் இல்லை விவசாயத்தில் அப்படிங்கிறப்போ 1960களிலேருந்தே தொடங்குதுன்னு வச்சுங்க. சுதந்திரத்துக்கு பிறகு ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டங்களுக்கு பிறகு நிறைய மாற்றங்களை கொண்டாடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மிக சிறந்த தொழில்நுட்பம் இருந்திருக்கு. அது வந்து ஏக்கமாக இல்லை, ஒவ்வொரு தனி மனிதனாக அதை வந்து வச்சுருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 156 பூர்வீக அரிசி இருக்கு. நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை வியாதியே வராதுங்கிறாங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற இப்போ நவீன ரக அரிசி இதில் நீங்கள் சாப்பிட்டு அடுத்த நிமிஷமே சர்க்கரை ஏறிடும், சர்க்கரை இல்லாதவங்களுக்கு.
1: மருத்துவர்கள் பல பேர் வந்து பாரம்பரிய அரிசிக்கு போங்க, ஏன்னா தானியங்களுக்கு போங்க அப்படின்னு தான் இன்னைக்கு பரிந்துரை செய்கிறாங்க. ஏன்னா அதில் அந்த கிளைசிமியா இண்டெக்ஸ் வந்து
2: ரொம்ப கம்மியாக
1: இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறப்புங்க.

0: முக்கியமாக எனக்கு ஒரே ஒரு ஊரை பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். வாஞ்சியம். அந்த ஊர் நாலு வகையான மண் இருக்குது அப்படின்றீங்க. ஒரு பக்கட்டு வெத்தலை போடுவாங்க, ஒரு பக்கட்டு நெல், ஒரு பக்கட்டு மரவள்ளி கிழங்கு அந்த மாதிரி போகும், இன்னொரு பக்கட்டு வேறு பயிர். ஒரே ஊரில் நாலு வகையான மண். அந்த ஊருக்கு தஞ்சை மாவட்டத்துடைய பல பகுதியிலேருந்து வேலைக்கு வருவாங்கன்னு சொல்கிறீங்க. நல்ல செழித்து இருந்த பூமி அப்படின்றீங்க. அந்த வாஞ்சிய ஊரை படிக்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது, வாஞ்சியத்துக்கு போனால் கூட தேவையோன்னு தோணுது.
1: அது என்னென்னா வெட்டாற்று கரையில் இருக்க அந்த ஊர், வெள்ளம் வர்ற காலங்களில் பெரிய உடைப்பு ஏற்பட்டு அந்த மண்ணை ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒரு மாதிரியாக மாறி இருக்குது. அது வந்து இயல்பாகவே, அது வந்து இயற்கை அளித்த வரம் தான், இது வந்து கற்பனை இல்லை, உண்மை தான். நம்ம ஒருங்கிணைந்த தஞ்சையே வந்து நான் சொன்ன மாதிரி தான் இருக்குது. கிழக்கேருந்து நம்ம வந்தோம்னா நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, வேதாரண்யம், கோடிக்கரைங்கிறது நெய்தல் நிலம். அப்படியே நீட்டு வந்தோம்னா முத்துப்பேட்டை வரைக்கும், பட்டுக்கோட்டை வரைக்கும் நெய்தல் நிலம் இருக்குது. அப்படியே ஒரு அமைப்பு. அங்கே இருக்கிற வாழ்க்கை முறையே வேறு, அங்கே பேசுகிற வட்டார மொழியே வேறு, மாவட்ட நிர்வாக அமைப்பு ஒன்று.

0: மாறுது, அவனுடைய மொழியும் மாறுது, அவனுடைய வாழ்க்கை முறையும் மாறுது, அவனோட சுற்றுச்சூழல் தான் அவனை தகவமைக்குது. அது வந்து இயற்கை தான் நம்மளை வந்து வடிவமைக்கிறதுங்கிறது தான் இதோடைய அடிப்படை உண்மைன்னு நான் நினைக்கிறேன்.
1: அப்புறம் இந்த வீட்டில் ஆளோடின்னு சொல்கிறீங்களேங்க, ஆளோடினா என்னங்க? வீட்டில் எந்த ஏரியாவை சொல்ல வர்றீங்க? வீட்டில்
0: திண்ணை தான் ஆளோடின்னு சொல்லுவாங்க. பழைய தஞ்சாவூர் மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய ஓட்டு வீடுகளில் திண்ணைங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. திண்ணைங்கிறது காலப்போக்கில் மாறினது தான். ஆளோடி அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக இருக்கும், சதுரடியில் சொல்லணும்னா ஒரு 1000 சதுரடி இருக்கும். இன்றைக்கி கணக்குப்படி சொல்லணும்னா வீடு வந்து கதவோடு முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு நீண்ட ஒரு கனசதுரமாக யார் வந்தாலும் அதில் தான் தங்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருக்கலாம். அதுக்கு பேர் தான் ஆளோடின்னு பேர். தஞ்சாவூரில் பழைய வீடில் கசாலைன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது சமையலறை. திண்ணைங்கிறதுக்கு ஆளோடி.
1: இப்போ அண்மையில் நீங்கள் வெளியிட்ட உதம்பல் நாவல் வந்து கீழவெண்மணி குறித்து நாவல் அப்படின்னு கேள்விப்படுறோம். அதுக்கு நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி சோலை சுந்தரபெருமாள் சென்னல்னு நாவல் எழுதியிருக்காங்க, குருதி புனல்னு இந்திரா பார்த்தசாரதி எழுதியிருக்காங்க, அப்புறம் இன்னும் இருவர் எழுதியிருக்கிறதாக கேள்விப்படுறோங்க. மறுபடியும் கீழவெண்மணி குறித்தே பேசுகிறதுக்கு என்ன கட்டாயம், ஏன் உதம்பல் வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: அந்த சமூக அமைப்பு எப்படி இருந்தது, நிலம் இருப்பவர்களுக்கும் நிலம் இல்லாதவர்களுக்குமான முரண்பாடு எப்படி இருந்துச்சு, பிரிவினை எப்படி இருந்துச்சு, இவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த இணக்கம் உறவு முறை எப்படி இருந்துச்சு, ஊர் அமைப்பு முறை எப்படி இருந்துச்சு, இந்த சம்பவம் எப்படி உருக்கொள்ளுது, அந்த சம்பவம் வந்து எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகுது அப்படிங்கிறது தான் ஒரு அரசியல் பார்வையோடும் ப்ளஸ் சமூகவியல் சார்ந்தும் நான் எழுதியிருக்கேன்.
1: சிறப்புங்க ஐயா, இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு உங்களுடைய இலக்கிய அனுபவங்கள், அதாவது எப்படி வந்து டெல்டா மக்களுடைய கதையை எழுதுனீங்க அப்படிங்கிறத, அங்கே இருக்கக்கூடிய நில அமைப்பு, அங்கே புழங்கக்கூடிய உயிரினங்கள், தாவரங்கள், அப்புறம் அங்கே மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி அமையுது, அதை ஒட்டி எப்படி திருவிழாக்கள் வருது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப அழகாக எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் உங்களுடைய இலக்கிய பயணம் இன்னும் மனநிறைவோடு அமையணும்னு வாழ்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: எப்படி அமையுது, அதை ஒட்டி எப்படி திருவிழாக்கள் வருது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப அழகாக எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் உங்களுடைய இலக்கிய பயணம் இன்னும் மனநிறைவோடு அமையணும்னு வாழ்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் தூண்டில் முள் வளைவுகள் என்ற குறு நாவல்களின் தொகுப்பாசிரியரும் எழுத்தாளருமான சிவக்குமார் முத்தையா அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தனலட்சுமி மயில்வாகனன். நிகழ்ச்சி அமைப்பு கு அடைக்கலராஜ். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் குரளமுதம்.
1: குரளமுதம்
2: கேள்வி 42 அதிகாரம் முதல் குரட்பா.

கேள்வியால் அடைகின்ற அறிவே செல்வங்களிலெல்லாம் சிறந்த செல்வமாகும். அந்த கேள்விச் செல்வம் பிற செல்வங்களிலெல்லாம் முதன்மையானதும் ஆகும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: பணம் கிடக்கட்டும், அது இன்று வரும் நாளை போகும். ஆனால் தண்ணீர், உலகின் நீர்வளத்தில் 97% கடல் நீர், எஞ்சிய 3% 68.7% பனிக்கட்டி, 30.1% பயன்படுத்தவே முடியாத கடின நீர், 0.3% மட்டுமே ஆறு, ஏரி, குளம் மற்றும் பயன்படுத்தக்கூடிய நிலத்தடி நீராக இருக்கிறது. இதுவேதான் நீரியல் சுழற்சியாக மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட மறுபயன்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம். இதனால் கிடைக்கும் நீரின் அளவு குறையுமே தவிர அதிகரிக்காது. நாம் குடிக்கும் 1 லிட்டர் தண்ணீரை சுத்திகரிக்க 4 முதல் 5 லிட்டர் வரை தண்ணீர் வீணடிக்கப்படுகிறது. இப்படி வீணடிக்கக்கூடிய இந்த நீரைத்தான் மறை நீர் அப்படின்னு சொல்றோம். காற்றை போன்றது அது, கடவுளை போன்றது அது, காண முடியாது. துணியிலும் இருக்கிறது, துரும்பிலும் இருக்கிறது, தூணிலும் இருக்கிறது இந்த மறை நீர்.

பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கு உள்ளேயும் மறைந்திருக்கிறது இந்த மறைநீர். ஒரு பொருளின் உற்பத்திக்காக செலவிடப்படக்கூடிய மறைநீரினுடைய அளவு கட்டுப்படுத்தப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், சேமிக்கப்பட வேண்டும்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: निखार। इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் சங்கீத சாரல். நிகழ்ச்சியில் இன்று விசாகாஹரி அவர்களின் பாட்டு, டிவி ராமானுஜ சாருலு வயலின், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் மிருதங்கம், மலைக்கோட்டை ஆர் எம் தீனதயாலு மோர்சிங். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நின்னாட என தொடங்கும் தியாகராஜ கீர்த்தனை, கன்னடா ராகம் ஆதிதாளம்.

அடுத்து யாரே ரெங்கண்ணா என தொடங்கும் புரந்தரதாசர் தேவர் நாமா, ஹிந்தோல ராகம், ஆதி தாளம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது சங்கீத சாரல். நிகழ்ச்சியில் இன்று விசாகா ஹரி பாட்டு. பக்கவாத்தியங்கள் டிவி ராமானுஜ சார்லு வயலின், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் மிருதங்கம், மலைக்கோட்டை ஆர் எம் தீனதயாளு அவர்கள் மோர்சிங்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்துக் கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான பிளஸ் டூ தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இழுபறி நீடித்து வரும் நிலையில் திமுக தவேக இடதுசாரி கட்சிகள் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றன. சென்னை அருகே உள்ள பனையூரில் தவேக தலைமையகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இடதுசாரி கட்சிகள் தவேகவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வரும் நிலையில் விசிகவும் தவேகவிற்கு ஆதரவை அளிப்பது தொடர்பாக இன்று மாலை அக்கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இந்நிலையில் மக்களாட்சியில் தேர்தல் மிக முக்கியமானது என்றும் ஆளுநர் மக்களின் வாக்களிப்புக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். ஆளுநருக்கு பிஜேபி தரப்பில் அழுத்தம் தரப்படவில்லை என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுகவின் சார்பில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. இதில் மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்ற பிளஸ் டூ தேர்வில் 791654 பேர் தேர்வெழுதினர். இதில் 753694 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர்.

0: தேர்ச்சி சதவீதம் 95.2 ஆகும். இவ்வாண்டும் தேர்வு எழுதிய மாணவியரில் 97% பேரும் மாணவர்களில் 93.19% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி 3.81% கூடுதலாகும். கடந்த ஆண்டு பொதுத் தேர்வை விட இவ்வாண்டில் தேர்ச்சி சதவீதம் 0.17% கூடுதலாகும். அரசு பள்ளிகளில் 92.16% அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 96.14% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தனியார் சுயநிதி பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் 98.72% வெற்றி பெற்றுள்ளனர். இவ்வாண்டு கணினி அறிவியல் பாடத்தில் அதிகபட்சமாக 6,945 பேர் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். இரண்டாவதாக கணக்கு பதிவியலில் 1,946 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். மாவட்ட வாரியாக ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 98.87% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த வெற்றிக்காக உழைத்த மாணவ மாணவியர், ஆசிரியர்கள், பெற்றோர் ஆகியோருக்கு தமது வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவிப்பதாக ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி மான்விழி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஈரோடு மாவட்டத்தில் கிளாஸ் 12 22,478 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருந்தாங்க, போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் சேர்ந்து. அதில் 10,497 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸும், 11,981 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸும் வந்து அப்பியர் ஆயிருந்தாங்க. அதில் 22,225 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் தான் 98.87% பெற்று முதலிடம் பெற்றிருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்கு முழு ஈடுபாடோட நிறைய ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் நிறைய வச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டும் எந்த சப்ஜெக்டை கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வைஸ் அனாலிசிஸ் வந்து HM உள்பட எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம். அது வைஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எல்லா மாணவர்களையும் சிறப்பாக தேர்ச்சி பெற விட்டுருக்காங்க. இந்த தருணத்தில் இதற்காக உழைத்த அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: இவ்வாண்டு தேர்வெழுதிய 250 சிறைவாசிகளில் 238 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கடந்த மார்ச் மாதம் வரை 2,17,00,000 பேர் இணைந்துள்ளதாக ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 8,96,00,000 பேர் சேர்ந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2015 ஆண்டு மே மாதத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளது. 18 to 40 வயதுக்குட்பட்ட வங்கிக் கணக்கோ அல்லது அஞ்சலக சேமிப்பு கணக்கோ வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நட்பு நாடுகளின் வளர்ச்சி, உலகளாவிய திறன் மேம்பாடு, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்தில் புதிய முயற்சிகள் ஆகியவற்றில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சூரினாம் சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் பராமரெபோவில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து உரையாற்றிய அவர், நாட்டு நலனோடு ஒட்டுமொத்த உலகிற்காகவும் சிந்திக்கும் நாடுதான் நம்பிக்கை மிக்க நட்பு நாடு என்று குறிப்பிட்டார். சூரினாம் வளர்ச்சிப் பாதையில் முன்னோக்கிச் செல்ல இந்தியா ஆதரவளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரினாம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு இந்தியா துணை நிற்கும் என்று அவர் கூறினார். முன்னதாக சூரினாமின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மெர்வின் பொவுவாவை சந்தித்து அவர் பேசினார். உலக செஞ்சிலுவை சங்கத்தின் பல்வேறு அமைப்புகள் மனித சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபட்டு வருவதாக தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். உலக செஞ்சிலுவை சங்க தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரிடர் மற்றும் போர் சூழல் காலங்களில் இடர்பாடுகளிலிருந்து மக்களை மீட்க மனித நேயத்தோடு இந்த அமைப்புகள் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட இந்த அமைப்பை பாதுகாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார்.

0: இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக அமெரிக்காவின் 3 போர் கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த போர் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை அமெரிக்க படையினர் வானிலேயே முறியடித்ததாக அவர் கூறியுள்ளார். திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில் ஈரான் அணு ஆயுதங்கள் கொள்முதல் செய்வதை தடுக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலா ஒன்டர் லேயனுடன் மேற்காசிய சூழ்நிலை குறித்து தாம் பேசியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் வேறு எந்த நாட்டிடம் இருந்தும் அணு ஆயுதங்களை கொள்முதல் செய்வது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து தீவிர கண்காணிப்பும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த உரையாடலை ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலாவும் உறுதி செய்துள்ளார். அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அந்நாட்டின் ராணுவ தளவாடங்கள் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனிடையே ஈரான் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்திலிருந்து அமெரிக்கா ஈரான் இடையே சண்டை நிறுத்தம் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் அயனா அக்லி எரின் கயட்டோனா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் தில்லி அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 5:00 தொடங்குகிறது. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கரூர் முதலிடத்தையும் சேலம் 2வது இடத்தையும் கோவை 3வது இடத்தையும் பிடித்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான +2 தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றோடு பயணிக்கும் காலத்தின் தூதுவன், இது திருச்சி வானொலி.
2: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 12:50.
3: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: ஆகாஷ்வாணி டிச்சி FM
6: 102.1.
1: மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது. வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேரம் பிற்பகல் 1 மணி. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
0: வானொலிக்கு அசிரீரி என்றொரு பொருள் உண்டு. அந்த அமுத ஒலி நம் இல்லங்களில் ஒலிப்பதே நன்று. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி மனதை நிறைக்க வருகிறது மதுரை கீதம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் சந்திரபாபு ஜே ஜமுனா ராணி குரல்களில் இதோ.

தளழியாத காவிய கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கேட்ட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருந்த நேயர்கள் சிறுகாம்பூர், குறிஞ்சி நகர் அமர்நாத், இளஞ்சொழியன், தரணி தன்யா, அமுதன், கனிமொழி, செந்தமிழ், ஆவூரிலிருந்து கிருஷ்ணவேணி, முத்துக்குமார். வானொலியில் உயிர் பெறும் கடந்த கால நினைவுகள் இன்னும் இதயத்தில் நடக்கும் பயணமாய் தொடர்கின்றன. இனி புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா குரலில் பாடலை கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி வரும் மதுரை கீதத்திற்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் முத்துசாமி, அகிலாண்டேஸ்வரி ஆகியோர் கொடிக்கால்புதூரிலிருந்து இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள்.

0: பாதுகாப்பு நமது ஒவ்வொருவரின் பொறுப்பு. இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம், காரில் சீட் பெல்ட், சாலையில் பொறுப்புணர்வு, இவை அனைத்தும் பாதுகாப்பான வாழ்க்கைக்கான அடிப்படை. உலக சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு பாதுகாப்பான சாலைகளை உருவாக்க உறுதியேற்போமே. நிதானமான பயணம், நிம்மதியான வாழ்க்கை. சாலை பாதுகாப்பை கடைபிடிப்போம், பாதுகாப்பான சாலைகளை உறுதி செய்வோம்.
1: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருப்பது மதுரை கீதம். மடல் வழி விருப்ப கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி KJ யேசுதாஸ் குரலில் நீதிக்கு தலைவடங்கு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் இளையான்குடியிலிருந்து இக்பால், கத்தீஜா, அப்துல் மஜீத், ரியாஃபா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா, மலர் முட்டுகளாய் மடல் விரிக்கும் மதுரை கீதங்கள் மறைந்த நாட்களின் நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க வருகின்றன.

குழந்தையின் குரலில் இளமை எட்டி பார்க்க பாடல்கள் ஆயிரம் நினைவுகளை பேசி சிரிக்கின்றன. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். இனி வரும் பாடல் டி எம் சௌந்தரராஜன் மாதுரி குரல்களில் அமைந்தது. அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்தில் இருந்தது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மதுரை குமரன் ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பிரணீதா, பிரசன்னா, நிர்மலா, மணிமாலா, ரமேஷ் பாபு, மந்தாகினி, மண்டோதரி இவர்களுடைய மனதை கவர்ந்த மதுரை கீதம் இதோ.

டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: निखार। इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
1: இனிமை கலந்த கானங்களில் வாழ்வின் நினைவுகளை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். இனி தொழிலாளி திரைப்படத்திலிருந்து டி.எம். சௌந்தரராஜன் குரலில் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள், லால்குடியிலிருந்து ராஜேந்திரன், கஜலட்சுமி, பிரதீபன், வித்யா, தீபிகா, சதீஷ்குமார், ஹேமித்ரா இவர்களுடைய மனதை கவர்ந்த மதுரை கீதம் இதோ.

0: பாதுகாப்பு நமது ஒவ்வொருவரின் பொறுப்பாகிறது. சாலை பாதுகாப்பு என்பது ஓட்டுநர்களுக்கு மட்டுமானது அல்ல, பாதசாரிகள் முதல் குழந்தைகள் வரை அனைவருக்கும் அவசியமான ஒன்று. விதிகளை மதித்து பாதுகாப்போடு பயணிப்போம். உலக சாலை பாதுகாப்பு வாரம் மே 8 முதல் 12 வரை கடைபிடிக்கப்படுகிறது. நிதானமான பயணம், நிம்மதியான வாழ்க்கை, இதை என்றும் நினைவில் கொள்வோம். சாலை பாதுகாப்பை கடைபிடிப்போம். பாதுகாப்பான சாலைகளை உறுதி செய்வோம்.
1: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
0: புத்தகத்தில் மறைந்த பூவாய் ஒவ்வொரு முறை திறக்கும் பொழுதும் மனனும் புதிதாய் மலர்ந்து கொண்டிருக்கிறது. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுர கீதம். இனி இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள். ராமேஸ்வரத்திலிருந்து ஷியாத் மேஹ்னா, இவர்களுடைய மனதை கவர்ந்த மதுர கீதம் இதோ.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
3: காலம் காத்த காவிய கானங்கள் செவிகளை தொட்டு மனதை நிறைக்கின்றன. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 kHz இனி வரும் மதுரை கீதம் 1001 திரைப்படத்தில் இடம்பெற்றது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் சென்னை பொன்னியம்மன்மேடு, வண்ணை கணேசன், சுகன்யா, பரத், சுஷ்மிதா ஆகியோர்.

அழகிய இதயத்தின் மொழி இசையாக இதயங்களை கவர்ந்து செல்கிறது. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில் கொடிமலர் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். பூந்தண்டலத்திலிருந்து புண்ணியகோடி உமா, ஆசிரியர் நகரிலிருந்து நக்ஷத்ரா, தமிழினி, தருண், அருணகிரி, கீதா இவர்களுடைய மனதை கவர்ந்த மதுரை கீதம் இது.

சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900.

0: निखार। इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
1: காலத்தளியாத காவிய கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் இனி வைர நெஞ்சம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரல்களில் பாடலை கேட்கலாம். நாச்சிக்குறிச்சியிலிருந்து முத்துசாமி, ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி இவர்களுடைய மனதை கவர்ந்த மதுர கீதம் இது.

இடம்பெறுகிறது இன்றைய மதுரை கீதம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான முடிவை மேற்கொள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டங்கள் சென்னையில் இன்று நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை தாவேகா முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள இக்கட்சிக்கு போதிய பெரும்பான்மை பலம் இல்லாததால் இதுகுறித்து கட்சித் தலைவர் திரு விஜய் சட்ட வல்லுநர்களுடன் சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை உறுப்பினர்களை பெறுவதில் அக்கட்சிக்கு சிக்கல் நீடிக்கும் நிலையில் அக்கட்சி உறுப்பினர்களுடன் இது தொடர்பாக அவர் ஆலோசனை கலந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டத்தில் ஆலோசனைகள் இன்று தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆதரவு வழங்குவது குறித்த முடிவை கட்சி நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து நாளை அறிவிக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இதனிடையே திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை நடத்தினார். இதேபோல் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் அரசு அமைப்பதற்காக ஆளுநரின் நடவடிக்கையில் பாஜகவிற்கு எவ்வித பங்கும் இல்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் மக்களின் தீர்ப்பை மதித்து தாவேக ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்று திமுகவின் துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி கூறியுள்ளார். ஜனநாயகத்தில் இது முக்கியமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாயின. சென்னையில் இன்று தேர்வு முடிவுகளை வெளியிட்டு பேசிய மாநில பள்ளி கல்வித்துறை செயலர் திரு சந்திரமோகன், 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார்.
1: அரசு பள்ளிகள் மட்டும் பார்த்தால் மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் முதலாவது இடத்தில் இருக்கின்றது. சிவகங்கை இரண்டாவது இடம், மூன்றாவது இடத்தில் திருச்சி மாவட்டம். சில மாணவர்களுக்கு வந்து எதிர்பார்த்ததோட கொஞ்சம் குறைவா

0: மதிப்பெண்கள் வந்திருந்தால் இல்ல தேர்ச்சி பெறவில்லை என்றால் கூட கவலை வேண்டாம். அடுத்த வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கின்றோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க நல்ல எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாங்கிறது எனது தாழ்மையான வேண்டுகோள்.
1: மாணவிகள் 97% பேரும் மாணவர்கள் 93.19% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 7,53,000 மாணாக்கர் தேர்ச்சி பெற்ற நிலையில் மாணவர்களை விட மாணவிகள் 3.81% கூடுதலாக தேர்ச்சியடைந்துள்ளனர். மாநிலத்தில் 98.87% தேர்ச்சியுடன் ஈரோடு மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது. இதுகுறித்து அம்மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மான்விழி பேசுகையில்,
2: தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் ஈரோடு மாவட்டம் தான் 98.87% பெற்று முதலிடம் பெற்றிருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்கு முழு ஈடுபாடோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வைஸ் அனாலிசிஸ் வந்து HM உள்பட எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம்.
1: 98.05% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் 2வது இடத்தில் உள்ளது. 6,811 மாற்றுத்திறனாளிகளும் 238 சிறைவாசிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 25,000 மேற்பட்ட தனி தேர்வர்கள் தேர்வெழுதிய நிலையில் 6,171 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிகபட்சமாக கணினி அறிவியல் பாடத்தில் 6,945 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். கணிதத்தில் 732 மாணாக்கரும், தமிழ்மொழி பாடத்தில் 83 பேரும், ஆங்கிலத்தில் 21 பேரும், கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 2,099 பேரும், கணக்கு பதிவியல் பாடத்தில் 1,946 மாணாக்கரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். தேர்ச்சி பெற்ற மாணாக்கர் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை வரும் 13ஆம் தேதி முதல் பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் கூறியுள்ளார்.
3: தற்காலிக மதிப்பெண் பட்டியல் 13/5/2026 முதல் வழங்கப்படும். விடைத்தாள் ஸ்கேன் செய்து நகல் பெறுவதற்காக மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் 15/5/2026 முதல். இதில் வகுப்பு 12 மற்றும் +1 அரியர் தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி உறாத மாணவர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
1: தமிழகத்தில் புதிய அரசு உருவாக காலதாமதம் ஏற்படும் நிலையில் 12ஆம் வகுப்பு மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு பொதுத் தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட ஆளுநர் திரு RV அர்லேக்கர் பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்களுக்கு உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. செஞ்சிலுவை சங்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இத்தினத்தையொட்டி அச்சங்கத்தின் அளப்பரிய சேவையை பாராட்டியுள்ள தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், அக்கறையுடன் கூடிய வலுவான சமூகத்தை படைக்க நாம் உறுதியேற்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்த தினத்தையொட்டி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சிவசவுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்வில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மலை கிராமங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வழங்கப்பட்டது. நாட்டில் ஆரம்ப சுகாதார மருத்துவ குழுக்களை வலுப்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த பயிற்சியை மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா புதுடெல்லியில் இன்று துவக்கி வைத்தார். மருத்துவ முன்களப் பணியாளர்கள் விரைந்து மருத்துவ சேவைகள் திறமையுடன் வழங்க இந்த பயிற்சி வழிகோலுகிறது. ஆரம்ப சுகாதார பணியாளர்களுக்கு வழங்கப்படும் இந்த பயிற்சியால் மருத்துவ சேவையின் தரம் உயர்வதோடு உயர்நிலை மருத்துவர்களின் பணிச்சுமை குறைய வகை செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் எதிர்கால பொது சுகாதார கட்டமைப்பின் மீது பொதுமக்களுக்கான நம்பிக்கையை அதிகரிக்க இது வழிகோலுகிறது. பயிற்சி நிலையிலான சீர்திருத்தம் மட்டுமல்லாமல் எதிர்கால பொது சுகாதாரத்திற்கான முதலீடு இது என்றும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் நொச்சியம் உள்ளிட்ட கிராமங்களில் பொது விநியோக திட்ட குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே மரவமங்கலம் கண்மாயில் மீன்பிடி திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி மாவட்ட மைய நூலகத்தில் இளையோர் திறன் மேம்பாட்டிற்கான இலவச கோடைகால பயிற்சி முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 31ஆம் தேதி வரை இந்த பயிற்சி முகாம் நடைபெறும் என்று மாவட்ட நூலக அலுவலர் திரு ஜான் பாஷா கூறுகிறார்.
4: வாசரோட்டம் இணைந்து நடத்தும் இம்முகாமில் 10 வயதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கட்டணமின்றி பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் பயிற்சிகள் நடத்தப்பட உள்ளது. அரசங்குடி அரசு உயர்நிலைப் பள்ளி ஓவிய ஆசிரியர் திரு அருணவாளன் ஜப்பானிய காகித மடிப்பு கலைகளை உருவாக்கும் ஓரிகாமி பயிற்சி நடைபெறும்.
1: திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் கோடை மழை காரணமாக பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை பிறப்பித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
5: திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த பிரசித்தி பெற்ற சுற்றுலா

0: மற்றும் மும்மூர்த்திகள் கோவில் ஸ்தலமான திருமூர்த்தி மலை, அமனலிங்கேஸ்வரர் கோயில், பஞ்சலிங்க அருவி ஆகிய பகுதிகள் உள்ளன. திருமூர்த்தி மலையில் நேற்று திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கோயில் நிர்வாகத்தினர் அருவிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதித்துள்ளனர். மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு மீண்டும் அதிகரிக்க கூடும் என்பதால் நீர்வரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். திருமூர்த்தி மலையிலிருந்து சபரீஷ்.
1: விழுப்புரத்தில் வெண்டைக்காய் விளைச்சல் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாக உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: விழுப்புரம் மாவட்டத்தின் கோலினூர் ஒன்றியம், காணை ஒன்றியம் உள்ளிட்ட பகுதிகளில் 300 ஏக்கருக்கு மேற்பட்ட பகுதிகளில் வெண்டைக்காய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஏக்கர் ஒன்றுக்கு 45,000 முதல் 50,000 வரை செலவாகும் இந்த வெண்டைக்காய் சாகுபடி இந்த ஆண்டு குறைவான மகசூலையே பெற்றுள்ளது. மழை குறைவாக உள்ளதாலும் போதிய அளவு நீர் பற்றாக்குறையாலும் பூச்சி தாக்குதலாலும் விளைச்சல் குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: நீலகிரி மாவட்டம்

0: தெரிவித்தனர். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கல்லட்டி சாலையில் சுற்றுலா வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கக்கோரி மசனக்குடியில் இன்று முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக 300க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சாலைகளில் நிறுத்தப்பட்டுள்ளன. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை மற்றும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 12 தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட சற்று குறைவாக இருக்கக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான ஆடவர் கபடி போட்டியில் கரூர் அணி முதல் பரிசை வென்றுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டெல்லியில் இன்றிரவு 7:30 டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான முடிவை மேற்கொள்ள இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டங்கள் சென்னையில் இன்று நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: துபாய்.
1: In IPL cricket, Delhi Capitals will face Kolkata Knight Riders at Arun Jaitley Stadium in Delhi today. The match will begin at 7:30 p.m. Yesterday, Lucknow Super Giants defeated Royal Challengers Bengaluru by 9 runs in a rain-affected match at Bharat Ratna Shri Atal Bihari Vajpayee Khana Cricket Stadium in Lucknow. And now, before we end the bulletin, the headlines once again. West Bengal BJP Legislature Party to meet in Kolkata today to elect its leader. DRDO and Indian Air Force successfully conduct maiden flight trial of indigenous Tara glide weapon. Prime Minister Narendra Modi describes Somnath Temple as timeless symbol of Bharat's resilience, unity and civilizational strength. US Court of International Trade declares Trump administration's 10% universal tariff levied on imports from India and other countries illegal. U.S. President Donald Trump says United States and European Union are united in ensuring that Iran never acquires nuclear weapons. And in IPL cricket, Delhi Capitals to take on Kolkata Knight Riders in Delhi this evening. With that, we end the midday news.
2: வழிகாட்டியாய் திகழும் வெளிச்ச கீற்று. இது திருச்சி வானொலி. நேரம் பிற்பகல் 2:15.
3: வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இன்று நாட்டுக்கோழி வளர்ப்பு அனுபவங்கள் நேர்முகம் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னைப்பட்டி கே ராஜேஸ்வரி அவர்கள். சமீபத்துல நம்ம அருண் புதுக்கோட்டை மண்டல ஆராய்ச்சி கல்வி மையத்துக்கு போனப்ப கே ராஜேஸ்வரின்னு ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க நாட்டுக்கோழி வளர்ப்பு அனுபவங்களை ரொம்ப சிறப்பா பகிர்ந்துகிட்டதாகவும் அவங்க தொழிலை ரொம்பவே லாபத்தோட நடத்தி வர்றதாகவும் சொன்னாங்க. அவங்க கேட்ட அந்த அனுபவம் இப்போது உங்களுக்காகவும்.
4: அம்மா வணக்கம்.
5: வணக்கங்க.
4: நீங்க விவசாயம் கால்நடை சம்பந்தமா நிறைய தொழில்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, பிரதானமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
5: நாட்டுக்கோழி தான் சார் வளர்த்துக்கிட்டு இருக்கோம்.
4: நாட்டுக்கோழியில அதுல என்னென்ன வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க?
5: நாங்கள் எடை வெட்டோம் சார். முதல்ல சிறுவடை வளர்த்தோம், அது கொஞ்சம் ரொம்ப எடை கம்மியாக இருந்துச்சு, அதனால இப்போ எடை வெட்டுங்கிறது வளர்க்குறோம் சார். சார், பெருவடைனா 3 கிலோ 4 கிலோ இருக்கும்னு சொல்லுவாங்க, சிறுவடைனா 1 கிலோ இருக்கு. இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ளது. அப்படின்னா ஒரு கோழி 1.5 கிலோ 2 கிலோ 2.5 கிலோ இவ்வளோ அளவில் இருக்குங்க.
4: அதாவது சிறுவெட்டு பெருவெட்டுக்கு இடையில இருக்கிறது எடை வெட்டு. நடுத்தரமான கோழிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், எடையோட அளவு பொறுத்தது.
5: முத முதன் இதை ஆரம்பிக்கிற காரணமே சுய உதவி குழுவில் இருந்தோம் சார். அப்போதைக்கு எல்லாத்துக்கும் கோழி குஞ்சு தர்றோம்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அது ஒரு 75 கோழி குஞ்சு சின்னதாக கொடுத்தாங்க, 1 மாத குஞ்சு அளவில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வளர்த்தோம், இறந்து போயிடுச்சு. இது எதனால இறந்துச்சுன்னு தெரியல. பையன் எதே ஆசைப்பட்டுட்டு திரும்பவும் எங்களுக்கு வளர்க்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அங்கே யூனியன்லேயே கேட்டோம், இந்த மாதிரி எல்லாமே இறந்து போயிடுச்சு, எங்களுக்கு கோழி குஞ்சு திரும்ப வேணும், நாங்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் சார். அப்புறம் அவங்க சொன்னாங்க, புதுக்கோட்டை மண்டல ஆராய்ச்சி நிலையத்துக்கு போங்க, அங்கே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, கோழி குஞ்சும் அங்கே கிடைக்கும், 1 நாள் கோழி குஞ்சாக கிடைக்கும், அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வளர்த்துக்கங்க, வளர்த்து எல்லாமே அவங்களே சொல்லி கொடுப்பாங்க, நீங்கள் போங்கம்மான்னு சொல்லி நம்பர் கொடுத்தாங்க சார். அப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணி முன்னாடியே 15 வச்சுருந்தோம். 15 வச்ச உடனே வந்து ட்ரைனிங்க்கு கூப்பிட்டாங்க சார். ட்ரைனிங்க்கு முன்னாடி ஒரு 50 குஞ்சு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இங்கே உள்ள ப்ரூடிங் எல்லாம் எப்படி போடுறது, ஏன்னா அது லைட் போட்டு தான் சார் போடணும், எல்லாமே வந்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்ப போய் அதே மாதிரி வச்சு வளர்த்துட்டேன் சார். திரும்பவும் ட்ரைனிங் இடையில கூப்பிட்டாங்க, நாங்கள் வந்து அட்டன் பண்ணி 3 ட்ரைனிங் முடிச்சிருக்கேன் சார். ஸ்டார்டிங் வந்து 50 குஞ்சு தான் வாங்கி வளர்த்தேன், 5 குஞ்சு தான் சார் ஸ்டார்டிங்கில் இறந்து போச்சு. அப்புறம் எல்லாமே நான் வளர்த்துட்டேன். சாதாரண ஒரு பிரிச்ச அட்டையில் தான் சார் நான் ப்ரூடிங் போட்டேன். இங்கே உள்ளது எப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. நான் வந்து அப்போதைக்கு நம்ம இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்ட்டு ஒரு பிரிட்ஜோட அட்டையை எடுத்து இவங்க எப்படி லைட் போட சொல்லி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி நான் லைட் போட்டு போட்டேன் சார். போட்டு நான் காப்பாற்றிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கூண்டு வாங்கினேன் சார், அதே விற்றுட்டு கோழி விற்றுட்டு அந்த காசில் நான் கூண்டு வாங்கினேன் சார்.
4: இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது, இந்த மாதிரி இங்கே பயிற்சி நடத்துகிறாங்க அப்படின்லாம்?
5: பொன்னமராதி யூனியன்லேயே அங்கேயே சொன்னாங்க சார். ட்ரைனிங் என்னத்துக்குன்னு எல்லாம் நினைப்பாங்க கூலிக்கு போய். ஏன்னா நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் சார் ஒவ்வொரு இதுவுமே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். வீட்டில் வள கையில் ஒரு 10 குஞ்சு பொறிக்கும், 2-3 குஞ்சு பசனை வயம் அடைச்சி இறந்து போயிடும். அப்படிக்கெல்லாம் ஒன்றுமே தெரில. குருவிக்கு நிற்கிது, ஏதோ மழை பெஞ்சிருச்சு சீக்கு வந்துருச்சு அப்படின்னு நினச்சோம். இங்கே வந்தோடனே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இதுவும் சார், கோழியில் வந்து இவ்வளோ சீக்கு இருக்குதாங்கிறதே இங்கே வந்து தான் சார் தெரிஞ்சுக்கிட்டோம். ரத்த கழிச்சல், வெள்ளை கழிச்சல், பச்சை கழிச்சல், இருக்கோம் சார்.
4: இப்ப நீங்க பேசுற இந்த சூழ்நிலையை பார்த்தோம்னா நீங்க பெரிய வெற்றியாளராக அதுல மாறி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆரம்பத்துல இருந்த காலகட்டத்துக்கு

0: இப்போ நீங்கள் வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறதுல நான் தான் ராணி அப்படின்னு சொல்கிற அது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்ததுக்கும் இருக்க வித்தியாசம் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக நம்ம பொதுமக்கள் கோழி வளர்ப்பில் என்னென்ன விஷயத்துலலாம் நம்ம கவனம் செலுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: சார், ஃபஸ்ட்டு இளங்குஞ்சுகளை நல்லா பார்த்துக்கணும் சார். குஞ்சுகளை பராமரித்து கொண்டுட்டு வந்துட்டோம்னாவே நம்ம கண்டிப்பாக நம்மளை இதாகிறோம் சார். சாதாரணமாக ஒரு 5 கோழி இருந்தாவே நம்ம தான் சார் ராஜா. எப்படின்னா ஒரு கோழிக்கு 10 குஞ்சு பொறிச்சாலும் ஒரு 8 குஞ்சு காப்பாற்றிட்டோம்னா 8 கோழி என்னாச்சு? இப்போ ரேட்டுக்கு 550, 600 போதும் சார். 600ங்கையில் அதிகம் தான் சார். நம்ம கண்டிப்பாக இது பண்ணிக்கலாம் சார்.
0: இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் கோழிகள் வளர்க்குறது ஃபுல்லாக அந்த இறைச்சி பயன்பாட்டுக்காக தான் நினைக்கிறேன். வேறு முட்டை கோழி அந்த மாதிரி எல்லாம் வளர்க்குறது இல்லையா?
1: இல்லைங்க சார், நாங்கள் இடையில ஒரு தப்பு பண்ணேன் சார். எப்படின்னா இங்கே வர்றதுக்கு முன்னாடி இங்கே கோழி குஞ்சு வாங்கிட்டு போயிட்டு இங்கே ஒரு 50 வாங்கிட்டு போயிருந்தோம். வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி ஒரு 50 தருமபுரியிலேருந்து இறக்கணும் சார். இறக்குறப்ப அது எப்படி என்ன ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து ரத்த கழிச்சல் இருந்தாக்குள்ள இங்கே வந்துருச்சு சார். வந்தோடனே நான் வாங்கின 50 குஞ்சில் ஃபஸ்ட் டைம் வாங்கினது வளர்த்து முடிச்சுட்டு ரெண்டாம் டைம் வாங்கினதில் அதுக்கும் வந்துருச்சு இதுக்கும் வந்துருச்சு ரத்த கழிச்சல் வந்தோடனே அந்த கோழி வாங்கினது ஃபுல்லாக டோட்டலாக காலியாயிடுச்சு. அப்புறம் நான் ஸ்டார்ட்டை இங்கே ஃபோன் பண்ணி கேட்டேன், இங்கே எந்த நேரமும் சார் ஃபோன் எடுப்பாங்க சார், நம்ம என்ன சந்தேகம்னாலும் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் எல்லாமே சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்டார்ட்டை கேட்டோன்னே மருந்து வந்து சார் வந்து ஃபோனில் அனுப்பிவிட்டுருந்தாங்க, இந்த மருந்து வாங்கி கொடுங்கம்மா ரத்த கழிச்சலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அம்ருளியம்மா அந்த மருந்து சொன்னாங்க சார், அது கொடுத்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு சார். இங்கே ட்ரைனிங் வந்ததுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு வந்து 7 நாளில் வந்து ப்ரூடிங் போட்டிருக்கையிலையும் சார், 7வது நாள் வந்து ஃபஸ்ட்டு F1 கொடுக்கணும் சார். அதுக்கடுத்து 14வது நாள் வந்து IBD கொடுக்கணும். அதுக்கடுத்து 21வது நாள் வந்து லசோடா கொடுப்பேன். அது கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் அப்படி ஆனோடனே RDVK இன்ஜெக்ஷன் போடுவோம் சார்.
0: சரி, இப்போ இந்த மருந்துகள்லாம் உங்களுக்கு எங்கே கிடைக்குது?
1: கால்நடை மெடிக்கல் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க சார்.
0: சரி, இப்போ இது மருந்தெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா கண்ணில் சொட்டு மருந்து கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை ஊசி வழியாக செலுத்துறதா இருக்கட்டும் நீங்களே பண்ணிடுவீங்களா இல்லை ஏதாவது கால்நடை மருத்துவர்களை அழைச்சிட்டு வந்து பண்ணணுமா?
1: இல்லை சார், எப்படி ஊற்றணும் என்ன பண்ணணும்னு இங்கே ட்ரைனிங் வரையில எல்லாமே சொல்லிடுறாங்க. ஊற்றிடுறோம், அதை ஊற்றாமலும் நாங்களாம் வளர்க்குறோம்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. நானும் தான் வளர்த்தேன்னா திடீர்னு NSIக்கு வந்தாலும் உடனே அடியாயிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் ப்ராப்பராக கொடுத்துட்டோம்னா என்ன மருந்து கொடுத்துட்டாலும் நம்ம அதுக்கப்புறம் உள்ளதுக்கு நம்ம நாட்டு மருந்து கொடுத்தாலே சீக்கு வரையிலலாம் அது சரி.
0: சரி, இப்போ இந்த கோழிகளுக்கு வந்து தீவனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இந்த தீவனத்தில் வந்து என்ன மாதிரியான கவனம் செலுத்தணும்?
1: குஞ்சுகளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மாதத்துக்குனாத நம்ம கோழி குஞ்சு தீவனம் வாங்கி கொடுத்தே ஆகணும் சார். அதுக்கப்புறம் ரேஷியோலாம் சொல்லிடுவாங்க சார். சார் எல்லாமே இங்கே ட்ரைனிங் வரையில் கம்பு மக்காச்சோளம் மற்றபடி எல்லாத்துமே சொல்லிடுவாங்க. எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி நம்ம அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் சார். மேக்ஸிமம் நாங்கள் வந்து நம்ம கிராமம் அதனால ரொம்ப அடைச்சி வைக்க தேவையில்லை. 1 மாதம் ஆயிடுச்சுனாவே போதும். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற மாதிரி கொஞ்சம் கம்பு சோளம் இது கூட 2 உடச்சி மட்டும் கொண்டு வந்து கருவாட்டத்தூளோட கலந்து போட்டுருவோம் சார். தீவனத்துக்கு வந்து 1 மாதம் தான் சார் செலவு. அதுக்கப்புறம் நம்ம கோழி வளர்ப்பு தீவனம் ரொம்ப செலவுல அடைச்சே வச்சு ரொம்ப இது பண்ணாதான் செலவு. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு சத்த நேரம் திறந்து விட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா தீவன செலவுங்கிறது பெருசா இல்ல சார்.
0: நீங்க சொல்ற மாதிரி இப்ப வளர்க்கும் போது அந்த முதல் கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா கூண்டுல வச்சுதான் வளர்க்கணும் அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில விட்டு மேய்ச்சலுக்கு போறது சரியாயிடுமா? இப்போ நிறைய பேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சி வச்சு தான் தீவனம் கொடுத்து வளர்க்குறாங்க. வெளியில் விடுறதுக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும் பெரிய அளவில் வளர்க்குறவங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால வெளியிலலாம் விட்டு வளர்த்துறீங்க, கோழியெல்லாம் பத்திரமா வந்துருமா?
1: நம்ம வந்து அதுக்கு தான் சார் இந்த 1 மாதம் டைம் எல்லாம் தீவனம் போட்டோன்னே நல்லா வந்துடும் சார். முன்னாடி வந்து கீரிப்புள்ள பிராந்து எல்லாமே வல்லுத்து மற்றபடி நம்ம பக்கத்தில் இருக்கிறது இது 3 தான் சார் ரொம்ப இதாக இருந்துச்சு. நம்ம ஒரு 10 குஞ்சு பொறிச்சாலும் 5 போயிடும், 5 தான் இருக்கும். இங்கே வந்தோட தான் இந்த மாதிரி போட்டு நாங்கள் வந்து மொத்தமாக விட்டுருவோம் சார். இவங்க எப்படி ப்ரூடிங் செட்டப் பண்ணுறாங்களோ நம்ம வாங்கிட்டு வந்தது போக வீட்டில் பொறிக்கிற குஞ்சையும் இப்போ ஒரு 5 கோழி குஞ்சை ஒன்றா விட்டு இந்த ப்ரூடிங் செட்டப்பே நான் போட்டுருவேன் சார் வீட்டில் உள்ள நம்ம நாட்டுக்கோழிக்கு. இந்நேரம் வரைக்கும் குஞ்சு மட்டும் 1 மாதம் குஞ்சுலேயே 100 இருக்கும் சார். இப்போ பொறிச்சதும் ஒரு 30 குஞ்சுக்கு பக்கம் இருக்கும் சார், கோழியும் இருக்கு. ஒரு 10க்கு 10 சாதாரண ஒரு ஆட்டு செட்டு தான் சார் ஆட்டுக்கு போட்டிருந்தோம். ஆடு எங்களால் பார்க்க முடியலையே சார், அதுக்குன்னா ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும், 2 பேர் வேணும். ஆடு மேய்ச்சி ஓட்டிட்டு வந்து அடைக்க பண்ண அதனால அதை நாங்கள் கொடுத்துட்டோம் சார். எங்கள் ஆயா வயசானவங்க அவங்களால பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அதை கொடுத்தாச்சு. நான் வந்து இதையே இதை பண்ணிக்கலேன் சார், நான் வேற வேலைக்கும் போய்கிட்டு இருக்கேன். சரி நம்ம என்ன பண்ணலாங்கல அந்த கோழிக்குங்கல அந்த செட்டை தான் வந்து சுற்றி கம்பி அடைச்சி விட்டு அதுவும் குழுவிலேருந்தே லோன் கொடுத்தாங்க சார். அதுக்கு வாங்கி எல்லாமே சுற்றி அடைச்சி அதுக்கு இது பண்ணேன் சார். இப்போ அதுக்குள்ளேயே ஒரு சின்னதாக கோழி குஞ்சுக்கும் தனியாக விட்டுருக்கேன் சார். ஃப்ரிட்ஜ் அட்டையை வச்சு தான் நான் ப்ரூடிங் போட்டேன். இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கையில் நம்மளுக்கு செலவே இல்லைங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆரம்பத்தில் யாருமே பெரிய செட்டு போடணும் அது போடணும் இது போடணும்லாம் பண்ணக்கூடாது சார். நம்ம இருக்கிறத வச்சே கொஞ்சமாக வாங்கிக்கோங்க, ஃபஸ்ட்டு கற்றுக்கங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பெருசாக இப்போ தான் சார் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் நானே பெரிய செட்டு போட்டுருவேன் சார்.
0: ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் பேசுகிறது கேட்கும்போதே. பயிற்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் செஞ்சாலும் கூட இனிமேல் வர்றவங்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்குற அளவுக்கு நல்ல விஷயங்களை நிறைய கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கோழி வந்து சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இன்னும் கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு அதை எப்படி எங்க கொண்டு போய் விக்கிறது என்னங்கறது தெரிய சந்தைப்படுத்துதல்ல நீங்க என்ன

0: மாதிரியான சவால்கள் எல்லாம் சந்திக்கிறீங்க, உங்களுக்கு யார் இதில் உதவியாக இருக்குது?
1: நம்ம ஃபஸ்ட்டு கோழி வளர்க்குறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சார், நம்ம இடத்துக்கு எந்த கோழி போகும்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் சார். இப்போ வந்து நிறையா வகை இருக்குது, அதில் வந்து நம்ம இடத்துக்கு என்ன நம்மளை தேடி வருவாங்க அப்படிங்கிற லைனேஜை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் சார். இப்போ கிரிராஜா அந்த மாதிரினா அதெல்லாம் முட்டைக்கான பர்பஸ்ஸு சார், அது வந்து நம்ம கிராமத்தில் வந்து அவ்வளோ வாங்க மாட்டாங்க. இந்த நாட்டுக்கோழியே கருங்கோழியெலாம் எங்கள் ஏரியாவுக்கு யாரும் எடுத்துக்க மாட்டாங்க சார். அதனால் நாட்டுக்கோழி நான் வளர்க்கையில் ஊரில் சுற்றி உள்ளவங்க திருவிழா தேதி என்ன விசேஷமாக இருந்தாலும் வந்து வாங்கிக்குவாங்க. கடையில் போய் கேட்டாவே கறிக்கடையிலையும் எடுத்துக்கிறாங்க, பக்கத்துலேயே சந்தை சார், கோழி சந்தை செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் அவங்களே எடுத்துக்குவாங்க. நம்ம ஃபோன் பண்ணி சொன்னோம்னாவே போதும் சார், எடுத்துக்கிறாங்கல்ல வியாபாரி, அவங்கள்ட்டலாம் சொல்லிட்டோம்னா அவங்களே வந்து எடுத்துக்குவாங்க. கோழிக்கு வந்து பெரும்பாலும் ரொம்ப நம்ம சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கோழி வளர்க்கணுன்னே நினச்சது. நம்மகிட்ட கோழி இருக்குன்னு தெரிஞ்சாவே போதும், சுற்றி உள்ளவங்க 50 பேருமே வந்துருவாங்க சார், வீட்டுக்கே வந்துருவாங்க.
0: நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வரைக்கும் நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுக்கு நிறைய வரவேற்பு இருக்க தான் செய்யுது. விலை அதிகமாக இருந்தாலும் கூட அதோட தரத்துக்காக நிறைய பேர் தேடி வர்றாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அக்கம் பக்கத்தில் கோழி வளர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு மாதம் வரைக்கும் நம்ம தீவனத்தில் கவனம் செலுத்தணும், அதுக்கப்புறம் வெளியில் அதே போய் மேய்ஞ்சிட்டு வந்துருங்கிறீங்க. இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவங்க கோழி வந்து இப்படியெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு பண்ணுதே அப்படின்லாம் யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
1: நாங்கள் இருக்கிறது இப்போ வயலில் தான் சார் இருக்கோம். முக்கால்வாசி நம்ம தீவனம் போட்டாலே ரொம்ப போய்க்காது, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எவ்வளோ வளர்த்துக்கிட்டாலும் நாங்கள் வளர்த்துக்கிறோம். தோட்டத்தரவு இருக்கிற வளர்த்துக்கிட்டோம்னா பச்சை புல்லு எல்லாமே இருக்கும், எல்லாத்துக்குமே நல்லது, நம்மளுக்கும் ரொம்பவும் வசதியாக இருக்கும் சார். ஏன்னா அங்கிட்ட வச்சா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம கிராமத்தில் அவங்ககிட்ட கோழி வந்து நம்ம வீட்டில் நாஸ்தி பண்ணுது அப்படிம்பாங்க. நம்ம ஒன்று ரெண்டு வளர்த்தா அது ஓகே தான், நம்ம நிறையா வளர்க்குறாங்கப்ப நம்ம வந்து அவுட்டரில் தான் சார் பார்த்து தான் சார், நம்ம தோட்டம் வயலில் வளர்த்துக்கிறது பெட்டரும் சார்.
0: இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா கோழி வளர்க்குறதுக்கு இந்த இடம் தேர்வு செய்கிறது ஒரு முக்கிய இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க, இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நானும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் இன்னொரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதை வந்து ஒரு உபத்தொழிலாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு, இதில் ஒரு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க இல்லை அக்கம் பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க கூட ஒத்துழைப்பு இருக்கணும். இப்போ நம்ம நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு கோழிக்கு தண்ணி வைக்கிறதோ இல்லை தீவனம் போடுறதோ கொஞ்சம் சிரமமான விஷயம், அதில் எந்த மாதிரியான ஒத்துழைப்பு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு எப்படி கிடைக்குது?
1: என் பசங்க சார், 3 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் இல்லை இருக்கான், 2 பசங்க இங்கே தான், பொண்ணும் பையனும், அவங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருச்சு. என் பையன் முழுக்க முழுக்க அதான் சார் எல்லாமே பார்ப்பான். கோழி வளர்க்குறதுல நம்ம வந்து காலையில் நம்ம தான் மெயினாக பார்க்கணும் சார். பிள்ளைங்களை நம்பியோ இல்லை அடுத்தவங்களை நம்பியோ பண்ண வச்சுருந்தாங்கன்னா பண்ணையாளர் நம்பியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. நம்ம ஃபஸ்ட்டு காலையில் இற போட்டோன்னே எந்தெந்த கோழி நல்லா இற கொத்திருக்கு, எதுவும் தொண்டை கட்டி இருக்கா, செமிக்காமல் இருக்குதா, இல்லை நல்லா செமிச்சிருக்கா, ஆக்டிவாக இருக்குதா இல்லையா. கோழி கொத்துற மாதிரியே இருக்கும் இறையா, ஏன்னா அது கொத்தாது, சும்மா சும்மா அப்படியே தரையில் கொத்தாமே இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கும் சார். அதெல்லாம் நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து கண்டிப்பாக காலையிலையும் சரி சாயங்காலம் சரி ஒரு அரை மணி நேரம் இறைய போட்டு நம்ம தான் சார் பார்க்கணும். ஒரு பேஜ் இப்போ ஒரு 50 குஞ்சு வந்து இந்த கால்நடை பண்ணையில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை போய் அவங்க பேசாக்குறதுக்குள்ளே கண்டிப்பாக கற்றுக்கலாம் சார். இப்போ எனக்குலாம் ஒன்றுமே தெரியாதான் சார் ஆரம்பத்தில், இது நம்ம பரம்பரையாக வளர்க்குறது தான், புதுசாலாம் இல்லை, வளர்த்துக்கிட்டு வந்தோம், திடீர்னு சாவோம், அப்படியே மேல் மரத்தில் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம், காலைல பார்த்தா ஒரு 10-20 விழுந்து கிடக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. இங்க வந்து எல்லாமே நம்ம கத்துக்கிட்டோம். அதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி நீங்க வாங்கி கொண்டு போய் வளர்த்தோ இல்ல வீட்டுல உள்ளதோ நீங்க வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு நீங்க வளர்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களுமே கத்துக்குவீங்க, அதுவே கத்து கொடுத்துரும் சார். நம்ம வந்து மருந்ததான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட், வந்து என்ன நோய்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அந்த நோய்க்கு என்ன மருந்துங்கிறத இங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க சார் நம்ம கால்நடை பண்ணையில வந்து.
0: சரி, இப்ப இந்த பயிற்சி எல்லாம் எத்தனை நாள் பயிற்சியா நீங்க எடுத்துக்கிட்டீங்க?
1: ஃபர்ஸ்ட் வந்து 21 நாள் வந்தேன் சார், அப்புறம் 15 நாள் வந்தேன் சார், அப்புறம் இன்னொரு பயிற்சிக்கு வந்து 2 நாள், தீவனத்துக்கும் 15 நாள் வந்தேன் சார்.
0: தீவன பயிற்சி அப்போ இங்க எல்லாமே செஞ்சு காட்டினாங்களா?
1: எல்லாமே செஞ்சுக்காங்க.
0: அதாவது கோழி வளர்க்கறதும் கூட குழந்தைய வளர்க்கறது மாதிரி தான் நீங்க பாக்கணும் போல இருக்கு, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா. உங்க குழந்தைங்களும் கோழி வளர்க்கறதுல ஆர்வமா தான் இருக்கிறாங்க?
1: பொண்ணு வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கா, அவளுமே இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கா நானும் போய் ஒரு ட்ரைனிங் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கா. ரொம்ப நல்லா இருக்கும் சார், வளர்த்துட்டு இனிமேலாம் விட முடியாது, கூட தான் நம்ம வளர்க்கணும்னு ஆசை வரும் தவிர அதை வந்து குறைச்சிக்கணுங்கிற மாதிரிலாம் ஆசை வராது. நம்மளே வளர்த்துட்டோன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம வண்டியை கொண்டு வந்து இப்படி நிப்பாட்டினோம்னா வந்துடும் சார், எல்லாம் சுற்றி வந்துடும், அதை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ஆசையாயிரும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் போயிடும் சார். ஃபஸ்ட்டு காசு பணம் அதை விடுங்க, நம்ம இப்படி வந்தோடனே நிமிஷத்தில் வந்து வண்டியை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டின சொல்ல அல்ல, கோழி கொஞ்சம் எங்கே நின்னாலும் வந்து சேர்ந்துடும்.
0: வரும்போது தீவன முட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு வருவீங்களா?
1: தீவனம் போடுறது போடுவோம், இருந்தாலுமே நம்ம வந்தோடனே வந்துட்டாங்க நம்மளுக்கு இற போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வரும், அப்போக்கி ரொம்ப இதாக இருக்கும். அது வளர்த்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்.
0: நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா மனநிறைவோடு எதை செஞ்சாலும் அது நமக்கு வந்து ஆதாயம் தான். ரொம்ப அழகா உங்களுடைய அனுபவங்களை இன்னைக்கு பகிர்ந்துகிட்டீங்க எங்களோட. நிறைய பேர் நாட்டுக்கோழி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த அனுபவங்களை கேட்டு நானும் வளர்க்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். அவங்க ஏதாவது சந்தேகங்கள் கேட்டா நீங்க அவங்களுக்கு விளக்கம் கொடுப்பீங்களா?
1: கண்டிப்பா கொடுப்போம் சார், ஏன்னா எங்களுக்கே ஒருத்தவங்க சொல்லி தானே சார் நாங்க இங்க வந்து எல்லாம் கத்துக்கிட்டோம்.
0: சரி, அப்ப நீங்க

0: விவரம் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் கொடுக்கணும் நேயர்களுக்கு, கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு. உங்களோட தொலைபேசி என்ன சொல்லுங்களேன்?
1: 96 26 20 15 99 சார்.
0: ரொம்ப நன்றிம்மா.
1: நன்றிங்க சார்.
2: எந்த ஒரு செயலை எடுத்துக்கிட்டாலும் பயிற்சி, முயற்சி, தொடர்ச்சி இது மூணும் இருக்கும் பொழுது அதன் முடிவு வெற்றியாதான் வந்து சேரும். அந்த வகையில புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னைப்பட்டி கே ராஜேஸ்வரி அவங்க புதுக்கோட்டை மண்டல ஆராய்ச்சி கல்வி மையத்துல பயிற்சி எடுத்துக்கிட்டு அந்த பயிற்சியின் விளைவாக நாட்டுக்கோழிய சிறப்பாக வளர்த்துட்டு வர்றதாக சொன்னாங்க. இவங்க சொன்ன இந்த அனுபவம் உண்மையாகவே நம்ம எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஆக ராஜேஸ்வரி அம்மாவுக்கு வானொலி சார்பா நாமும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுவோமே. இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

0: சாலை பாதுகாப்பு நமது ஒவ்வொருவரின் பொறுப்பு. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது, அதிவேக பயணம் செய்வது மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறுவது, இவை அனைத்தும் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவை. நம்முடைய பாதுகாப்பு மட்டுமல்ல, மற்றவர்களின் உயிரும் நம்முடைய பொறுப்பில் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். உலக சாலை பாதுகாப்பு வாரம் மே 8 முதல் 12 வரை கடைபிடிக்கப்படுகிறது. நிதானமான பயணம், நிம்மதியான வாழ்க்கை. சாலை பாதுகாப்பை கடைபிடிப்போம். பாதுகாப்பான சாலைகளை உறுதி செய்வோம்.
1: வியாபார பெருமக்களே, பண்பலை 102.1 விளம்பரம்
2: பலதரப்பு மக்களிடம் பக்குவமாய் சேரும்.
1: பன்மடங்கு உங்கள் வியாபாரம் பெருகும்.
2: தொடர்புக்கு 0431-246-4520.
1: பண்பலை 102.1, நேர்களுக்காக நேர்களால்.
3: ஆகாஷவாணி திருச்சி வானொலியின் அலை வரிசைகளில் கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற ஓட்டுநர் பயிற்சியாளர் ஆர். ராஜமோகன் அவர்களுடன் நேர்முகம். வாழ்க்கைங்கிற பயணத்துல நாம எல்லாம் ஓட்டுநர்கள் தான். வாகனங்கள்ல சில சிறப்பான ஓட்டுநர்களா இருப்பாங்க. அவங்களோட அனுபவங்கள் நமக்கு நல்ல பாடமாக கூட அமையும். அப்படி ஓட்டுநராக இருந்து ஓய்வு பெற்ற ஓட்டுநர் ஆர். ராஜமோகன் அவங்க இன்னைக்கும் ஓயாம பலருக்கும் பயிற்சியாளரா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவருடைய வாழ்க்கை பாதையில நடந்த சுவாரஸ்யங்களும் சவால்களும் நினைவுகளும் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இன்னைக்கும் கேட்கலாம்.
4: ஐயா வணக்கம்.
5: வணக்கம்மா.
4: ஓட்டுநர் பயிற்சி ஆசிரியரா இருக்கீங்க, இப்ப எத்தனை மாணவர்களுக்கு நீங்க இந்த மாதிரி பயிற்சி?
5: அது நிறையாம்மா. ஒரு கிளாஸ் சொன்னீங்கன்னா குறைஞ்சது ஒரு 20-25 பேர் வருவாங்க. அந்த 20-25 பேரை நான் கிட்டத்தட்ட 5-6 வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கிளாஸுக்கு 6 மண்டலம், 6×12 நாள். திருச்சிக்கு 2 நாள் வருவேன். கலெக்டர் ஆஃபீஸ் இதில் ஹெட் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு கிளாஸுக்கு 50 பேர்னு கணக்கு வச்சா கூட எத்தனையோ 1000 பேர் வந்திருப்பாங்க.
4: அழகாக வந்து ஒரு பத்திரிகையில் வந்து எழுதியிருக்கிறாரு, சாகசம் புரியும் இடம் சாலைகள் அல்ல அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது மனிதரின் கண்டுபிடிப்புகளிலேயே மகத்தானது எது, மிக மோசமானது எது, அந்த கேள்விக்கு சக்கரம் மது அப்படின்னு 2 பதில்கள் வந்து கொடுத்துருக்கிறாரு. இந்த பத்திரிகையில் இதை எழுதணும்னு உங்களுக்கு எண்ணம் எப்படிங்க வந்தது?
5: கடையெல்லாம் கிடைக்காதுமா அந்த பத்திரிக்கை, வாசகர்களுக்கு போஸ்டில் அனுப்புவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பத்திரிக்கை. இதில் வந்து மற்ற விஷயங்கள் எதுவுமே வராது, முக்கியமான கட்டுரைகள் மட்டும்தான் வரும்.
4: சரி,
5: அவருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசும்போது அவர் சொன்னார், நீங்கள் இவ்வளோ நாள் டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்துருவோம், அப்போ நான் டிரைவராக இருக்கிறேன், இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்கீங்க, ரூட்டியை பற்றி எழுதுங்க போடுவோம் அப்படின்னு. எங்கள் சார் அதுக்கெல்லாம் நான் எங்கள் சார் எழுத போகிறேன். அவர் ரொம்ப ஆர்வம் கொடுத்து எழுத சொன்னார். நான் கொடுத்ததை வந்து அப்படியே அவர் எடிட் பண்ணி பத்திரிக்கையில் போட்டார்.
4: இப்போ வந்து டிஜிட்டல் டிக்கெட் முறை வந்துருச்சு இல்லையா, அந்த டிஜிட்டல் முறையில் வந்து எந்த மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க, நம்ம நடத்துனர்கள் அதை பயன்படுத்த கற்றுக்கிட்டாங்களா?
5: இப்போ நடத்துனர் கற்றுக்கிட்டாங்க, ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறாங்க, மக்களுக்கு அது சௌரியமாக இருக்கு. சில்லற பிரச்சனையே கிடையாது. கண்டக்டருக்கும் பேசஞ்சருக்கும் சண்டை வரதுக்கு மெயின் காரணமே சில்லற பிரச்சனை தான். சில்லற நீ கையில் கொண்டு வர மாட்டியா அப்படின்பாரு. அதே மாதிரி இவர் வண்டியில் ஏறும்போது கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக பேசுவார். இந்த மாதிரி எல்லாம் சில்லற வச்சுக்கணும், சில்லற எல்லாம் உயிராக வாங்கக்கூடாது, நான் இப்போ தான் டியூட்டிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கடுப்படிப்பார். அப்போ இவன் பேசினாவே குடியே 500 ரூபா வேணா அப்படின்னா இப்படி பேசுகிறான், 500 ரூபா கொடு, அவன் என்ன பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு பிரச்சனை பண்ணுவாங்க. அதே இன்னும் கொஞ்சம் பணிவாக பேசுகிறவங்களும் இருக்காங்க. இப்போ தாங்க டியூட்டிக்கு வரேன், சில்லற ஆண்ட்டு கிடையாது, எதாவது தயவு செய்து கொஞ்சம் சில்லறையாக கொடுங்க, சில்லறையாக கொடுத்தா நமக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தியோ, சில்லறை இருந்தால் பாரியா பாவம் இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. இந்த பிரச்சனைலாம் இப்போ கிடையாது, எல்லாம் டிஜிட்டல். அதனால அது வந்து நிர்வாகத்துக்கு வசதி, கண்டக்டருக்கும் சௌரியம்.
4: சமீபத்தில் ஒரு பத்திரிகையை படிச்சிருந்தேன், ஒரு பொண்ணு கேரளாவில் வந்து தனியாக வந்து மிட் நைட்டில் வந்து இறங்குறப்ப அந்த நடத்துனரும் ஓட்டுநரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணி
5: அவங்க படிச்சிருப்பாங்க.
4: அந்த மாதிரி

0: ஒரு
1: நல்ல
0: நல்ல
1: மனிதர்கள்
0: விஷயம் எல்லாம்
1: இருக்காங்க,
0: நடந்திருக்கா
1: இருக்காங்க
0: இல்ல?
1: இருக்காங்க, நிறைய இருக்காங்க, நிறைய பேர்
0: சில
1: இருக்காங்க.
0: நேரங்கள்ல தவறான செய்திகளும் நம்ம வந்து கேட்க மாதிரி இருக்கே.
1: தவறான செய்திகள் தான் அதிகமாக வெளில வந்துகிட்டு இருக்கு. டிரைவர் கண்டக்டர் செய்கிற நல்ல விஷயங்கள் பெரும்பாலும் வர்றதில்ல, சொல்ற இடத்துல இறக்கி விடுவாங்க. எவ்வளவு வயசானவங்க இருந்தாலும் சரி, நிப்பாட்டி இறக்கி விடும்போது டீசல் வேஸ்ட் ஆகுது, அதெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். வயசானவங்க, வயசுல மூத்தவங்க நிப்பாட்டி இறக்கி விடுவோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எவ்வளவு செஞ்சாலும் அது கணக்கில் வரமாட்டேங்குது. ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்து போனதான் பிரச்சனை வருது. எங்களுக்கு இப்ப பெரிய சௌரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விபத்தை தவிர்க்கிறதுக்கு டோர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா வண்டியில, அது எங்களுக்கு மிகப்பெரிய சௌரியம். சென்னை நகரத்துல படியில தொங்குறது தான் அதிகம், இந்த பீக் அவர்ல இப்ப அது குறைஞ்சு போச்சு. படியில தொங்குறதுல யாரும் கதவு வச்சிருக்கனால எங்களுக்கு சௌரியமா இருக்கு.
0: கதவுகள் வந்து தானியங்கி கதவுகளா இருக்கு, அதை வந்து ஒவ்வொருத்தடையும் நம்ம வந்து பிரஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கணும்.
1: அவங்களே திறந்து விட்டுருவாங்க. ஸ்டாப்பிங் வரதுக்கு முன்னாடி முதல்ல கட்டன் தட்டி கதவு திறந்து விட்டுருவாரு. மறுபடியும் வண்டி புறப்படுறதுக்கு முன்னாடி கதவு சாத்திட்டு தான் வண்டி புறப்படும்.

0: வாழ்க்கை ஒரு நீண்ட சாலை. அந்த சாலையில் நடந்த ஒவ்வொரு தருணமும் ஒரு நினைவு. அந்த நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அகர் ராஜமோகன் அவர்கள்.
1: இப்போ ஒரு ஓட்டுநர், ஒரு நடத்துனர் எப்படி இருக்கணும், தன்னுடைய வண்டியை எப்படி பாதுகாக்கணும், மக்கள் பயன்பாட்டிற்கு, மக்களோட பாதுகாப்பிற்கு இவங்க எப்படி எல்லாம் உறுதுணையா இருக்கணும்?
2: வண்டிக்கு ஓனர் அவங்க தாம்மா, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த வண்டிக்கு உரிமையாளர் பொதுமக்கள் தான். அவர் 10 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினாலும் சரி, 500 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினாலும் சரி, இந்த வண்டிக்கு உரிமையாளர் அவர் தான். அவர்கிட்ட நம்ம பணிவாக இருக்க வேண்டியது அவசியம். மேக்சிமம் வண்டியில் டிரைவரும் கண்டக்டரும் பேசிக்கக்கூடாது. கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில். தேவையில்லாத பேச்சு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும். பேசஞ்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லுங்க, அதோடு நிப்பாட்டிங்க. தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பேச்சு எல்லாம் பேசாதீங்க.
1: ஒரு நண்பரா போனா தானே வந்து லாங் டிராவல் நமக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும்.
2: தேவையில்லாத பேச்செல்லாம் உருவாகும். அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறது, நிர்வாகத்தை பத்தி பேசுறது, வண்டியை பத்தி பேசுறது எல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி டிரைவரும் கண்டக்டரும் தேவையில்லாம பேச்செல்லாம் பேசக்கூடாது. டியூட்டியில் இருக்க வரைக்கும் பர்ஃபெக்டா இருந்தோம்னா அவன் நம்ம மேல அவங்களுக்கு ஒரு மரியாதை உண்டாகும். ஏன் ரெண்டு பேரும் கரெக்டாக டியூட்டி பார்க்கறாங்க, யாரும் மரியாதை தேவையில்லாத கேள்வி அவங்களும் கேட்க மாட்டாங்க. அந்த இடத்துல நிப்பாட்ட முடியாது சார். சார் சாருங்கிற வார்த்தையை பயன்படுத்தி மரியாதையே பேசுங்க. தம்பி கொஞ்சம் உள்ள வாங்கப்பா, ஏன்பா அந்த மாதிரி பண்றீங்க, ஸ்கூல் விட்டா பெரிய தொல்லையா இருப்பா உங்களுக்கு, மேல வாங்க தம்பி, வாடா தம்பி அப்படின்னு சொன்னா அண்ணன் கூப்பிடுறா, உள்ள வாடா போவோம் அப்படிமா. கதவை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க பசங்க, கதவு சாத்த முடியாத அளவுக்கு பிடிச்சிக்கிட்டு நிற்கிற பசங்களாம் இருக்கான். இந்த பள்ளிக்கூடத்து பசங்களை எப்படி டீல் பண்றது? கிராமத்திலேருந்து வரக்கூடிய வயசான லேடிஸ்லாம் ஏறுவாங்க வயக்காட்டில் வேலைக்கு போறவங்களாம், அவங்களுக்கு வந்து புரியாது எங்கே ஏறி எப்படி இறங்கணும்னு தெரியாது. தெரியாத விஷயங்கள் நம்ம சொல்லிவிட்டோம்மா, உள்ளே வாங்கம்மா, தயவுசெய்து உள்ள வாங்க, படிக்கிட்டே நிற்காதீங்கம்மா, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா அருமையாக வேலை பார்க்குறோம்.
1: கிராமப்புறங்களில் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஏற்றுவாங்க, கீரை காய்கறி, ஆடு மாடு கோழி இதெல்லாம் ஏற்றுவாங்க. அந்த கண்டக்டர்ஸ் வந்து என்ன சத்தம் போட்டாலும் அடப்போப்பா அப்படின்ட்டு ஏற்றுவாங்க. இந்த அங்கே வந்து இறங்கிக்கிறா சாமி அப்படின்வாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா?
2: அதாவது அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தான் ஒரே வண்டிகளில் ஒரே டிரைவர் கண்டக்டர் மாற்றி எல்லாம் போடுறதில்ல. பர்மனண்ட்டாக ஒரே டிரைவர் கண்டக்டர் போட்டால் அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட், பேசஞ்சர் பூரா பேருக்குமே பழக ஏமாச்சா எப்படி இருக்கா அப்படின்னு அந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. அழகாக போயிட்டு அழகாக வந்துக்கிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்காமல் பழகிக்குவாங்க. இந்த பேசஞ்சருக்கும் கூட இந்த வண்டியில் இருக்க பிரச்சனைகள்லாம் தெரியும். இந்த மாதிரிலாம் போனால் கண்டக்டருக்கு சிக்கல் ஆகும், யானை ஜனங்க என்னென்ன பொருளை ஏற்றுவாங்கிறது கண்டக்டருக்கு தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. அதுதான் நாங்கள் டியூட்டி மாற்றி போடுறது இல்லை, ஒரே ரூட்டில் ஒரே டிரைவர் கண்டக்டர் ஒன்னா இருக்கும், அவ்வளவுதான். பேசஞ்சரோட சேர்ந்து ஆமா ஒன்னா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா வீட்லயும் சாப்பாடுலாம் கூட கொடுப்பாங்க அவங்க வீட்டுல, ஆனா இங்க நம்ம வீட்டுல இட்லி போட்டுருக்காங்க.
1: இல்ல நானும் இதெல்லாம் பாத்துருக்கேன். அதாவது கிராமப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் காதுகுத்து
2: ஆமா எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க, வந்து குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி
1: கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் பாத்துருக்காங்க. இவங்களும் மதிச்சு போயிருக்காங்க, அதை நாங்களும் வந்து பாத்துருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லங்க அந்த வண்டியில வந்துகிட்டே இருப்பாங்க அவங்களை பத்தி. இந்த ஆசிரியர்களுக்கும் இந்த டிரைவர் கண்டக்டர்ஸ்க்கும் ஒரு நட்பு இருக்கும், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மறக்க முடியாத ஒரு இயல்பு அது. என்ன டீச்சர் இன்னைக்கு வரல அப்படின்வாங்க, அந்த டீச்சர் வர்ற வரையில வெயிட் பண்ணி கூட பஸ் வந்து போறதை நாங்களும் பார்த்துருக்கோம். அந்த ஊருக்கு ஒரு பஸ்ஸோ ரெண்டு பஸ்ஸோ தான் இருக்கும், அந்த பள்ளிக்கூடம் விடுற வரையில இவங்க நின்று அதை அவங்களை அழைச்சிக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி உண்டு இல்லையா?
2: பொதுமக்கள் தான் எங்களுக்கு முக்கியம். அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டோம்னா நிர்வாகத்தில் நல்ல பேர் வாங்கிக்கலாம், நிர்வாகத்தில் தானாவே நல்ல பேர் கிடைக்கும், அடுத்தடுத்து எப்படி எங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்லா இருக்கலாம். பொதுமக்கள்கிட்ட நான் நல்ல பேர் வாங்கிக்குவோம்.
1: சரி, இப்போ உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் பதவி உயர்வு, இதை எந்த அடிப்படையில் அவங்க கொடுப்பாங்க? விபத்துக்களா அல்லது நீங்க பணிபுரியற இதை வச்சா?
2: விபத்துக்கள் இல்லாத ஓட்டுநர் கிடையாது. அந்த வகையில் விபத்து இல்லாத ஓட்டுநருக்கு தான் ப்ரொமோஷன்ங்கிறது கிடையாது. அந்த விபத்துக்கு நான் காரணமா இருக்கக்கூடாது, அவருடைய தவறுனால எனக்கு விபத்து ஏற்பட்டிருக்கணும், அப்போ வந்து என்னோட தவறு இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அட்டண்டன்ஸ்ல இருந்து ஆப்சென்ட்னு சொல்லுவாங்க அப்படிங்களா, அது மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் செய்யறது பப்ளிக் சர்வீஸ், ஆப்சென்ட் மட்டும் ஆகக்கூடாது. இந்த கண்ட்ரோல் செக்ஷன் பார்க்குறவருக்கு முன்கூட்டியே தகவல் கொடுத்து வேற டிரைவர் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஏதாவது எமர்ஜென்சி, வேற வழியே இல்லை, இப்போ ஆப்சென்ட் ஆகிட்டான்னு சொன்னால் அதை திருத்துறது அவ்வளோ சுலபம் இல்லை, தலைமையகத்தில் போய் நிற்கணும், அது திருத்துறது, திருத்த மாட்டாங்க. அந்த ஆப்சென்ட் ஆகாமல் இருந்தாவே ப்ரொமோஷன் கிடைக்கும். எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணாலும் சரி, அட்டண்டன்ஸ்ல ஆப்சென்ட் இருக்கக்கூடாது.
1: படிக்காசு அப்படின்னா என்னங்க?
2: பேட்டா, அதாவது கிலோமீட்டருக்கு அது மாதிரி பேட்டா ஃபிக்ஸ் பண்ணி
1: என்ன மாதிரி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்குவீங்க?
2: அது வந்து கிலோமீட்டருக்கு 5 காசு 6 காசு கொஞ்சம் கூட்டிக்கிட்டே வருது. அது வந்து இப்போ வந்து உதாரணமாக சொல்லணும்னா, கும்பகோணத்துலேருந்து சென்னைக்கு போனால் 30 ரூபா படி, மறுபடியும் சென்னையிலேருந்து கும்பகோணம் தான் 30 ரூபா படி, 60 ரூபா படி. ஒரு டியூட்டி போயிட்டு வந்தோம்னா,
1: ஒரு ஷிஃப்ட் அடிச்சா,
2: சென்னைக்கு போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கலாம், 30 ரூபா டீ செலவு போகிற, 30 ரூபா 40 ரூபா வீட்டுக்கு மிச்சம் கொண்டு வருவோம், சம்பளம் ஃபிக்ஸ்டு. லாங் ரூட் போனோம்னா கொஞ்சம் பேட்டா அதிகம். இப்போ சென்னையிலேருந்து நாகர்கோவில் போகிறாங்க 14 மணி நேரம் 15 மணி நேரம், அவங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் 500 ரூபா 1000 ரூபா

0: பெட்டாக கிடைக்கும். அது வந்து ஓட்டி அதிகம் கிலோமீட்டர் அந்த மாதிரி. ஆமாம் ஆமாம், அது தமிழ்
1: உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழாக்கள் அப்படின்றது இல்லாமல் தான் இருக்கு. தீபாவளி பொங்கல் இருக்கு,
0: எதுவுமே
1: கிடையாது. இவங்களுடைய நெருக்கடி இருக்கு. அப்ப வீட்டுல இருக்கவங்க
0: எங்களுக்கு வந்து குடும்பத்துல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா பழகி போயிருமா. அது தீபாவளி பொங்கலுக்கு வீட்டுல இருக்க மாட்டாரு, கல்யாணம் காட்சிக்கு வர நம்பி போக முடியாது. வருஷம் பிறந்தாவே நான் கேலண்டர் எடுத்து பாக்குறது எந்த ஃபங்க்ஷன் என் ஆஃப்ல வருது, வார விடுமுறையில வருது. 2026 பிறந்துட்டா தீபாவளி இந்த மாதம் புதன்கிழமை வந்தா சந்தோஷம், எப்பா தீபாவளி வீட்டுல இருப்போம்பா, வார விடுமுறை வருது பாப்போம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு தீபாவளி பொங்கல் கிடையாது. முக்கியமா ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, வீட்டுக்காரமா மட்டும்தான் போவாங்க, நம்ம போக முடியாது. போகணும்னு திட்டம் போட்டு வந்தா கூட அன்னைக்கு வண்டி பிரேக் டவுன் ஆகும்.
1: வேலைகள் பாக்குறப்ப நம்ம எவ்வளவு சிரமங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்றத வந்து இதன் மூலமா வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்ற மாதிரி ஒரு பொது நோக்கோட எல்லாரையும் பாதுகாக்கணும் அப்படின்றப்ப சில வேலைகளை வந்து நம்மளும் தள்ளி வைக்க வேண்டிய இருப்பிடம் இருக்கும்.
0: ஓட்டுநர் சமுதாயம் இருக்கு இல்லையா, பரிதாபத்துக்குரிய ஒரு சமுதாயம்.
1: ஓட்டுநர் சமுதாயம் உண்மையிலேயே நல்ல சமுதாயம்.
0: மக்கள் எல்லாரும் இப்படி சொல்றது இல்ல, எப்படி ஓட்டுறான் பாரு அப்படின்னு தான் போறாங்க. நம்ம அதிரடியா ஓட்டினாலும் தப்பு, நிதானமா ஓட்டினாலும் தப்பு. ரோட்ல போற வரவங்க எல்லாம் திட்டுறாங்க, வீட்டுக்கு போனோம்னா வீட்டுக்காரமா திட்டுறாங்க. நீங்க சொன்ன நேரத்துக்கு வந்து விளைய மாட்டேங்கிறீங்க, சாப்பாடு இன்னும் ரெடி பண்ணல அப்படின்னு சத்தம் போறாங்க. எல்லாருக்கிட்டையுமே கெட்ட பிறவங்க தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் நாங்க புது சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பொதுமக்கள் வந்து எங்க மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும், எங்களை விரும்பணும், எங்க மேல உண்மையான அன்பு செலுத்தணும். இதான் என்னோட கோரிக்கை.
1: அதாவது கிராமப்புறங்கள்ல உங்களுக்கு நிறையவே அன்பு இருக்கு, நகரத்துல இருக்கிறவங்க தான் வந்து உங்க மேல
0: புரிஞ்சுக்கல.
1: அவங்களும் பல்வேறு தரப்பட்ட இன்னல்களை வந்து அனுபவிக்கிறாங்களா. நேரத்துக்கு ஓடணும், அங்க இருந்து பஸ் மாறி போகணும், அடுத்து வந்து இந்த பஸ் நிக்குமா நிக்காதா, அது ஒண்ணு. இது இன்னொரு கேள்வியும் அதுல இருக்கு, அது ஏன் ஸ்டாப்ல நிக்காம கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்துறாங்க?
0: இந்த ஸ்டாப்பிங்ல போற ஆட்டோ வரங்க நிப்பாட்டி வச்சிருப்பாங்க, தள்ளு வண்டி விக்கிறவங்க கள்ள விக்கிறவங்க அவங்க எல்லாம் நின்றுட்டு இருப்பான். அது ஒரு இடைஞ்ச. ரெண்டாவது ஸ்டாப்பிங்ல இறங்குறது மட்டும்தான் இருக்கு, ஏத்துறதுக்கு இடம் இல்ல, வண்டி ஃபுல்லு கண்டெடுத்து தள்ளி நிப்பாட்டி இறக்கி விட்டு போவோம், எல்லாம் திரும்ப திரும்ப ஓடியாருவானோ அப்படிம்பாரு. அதுக்குன்னு கொஞ்சம் இழுத்து கொண்டு டிக்கெட் இறங்குறது மட்டும் இறக்கி விட்டு டர்ன் நிறுத்துறோம்.
1: அப்ப மத்தவங்க நிக்கிறோம்ல, நாங்க அந்த பஸ்ஸுக்காக நிக்கிறோம்.
0: நிக்கிறவங்களுக்கு நிக்கிறவங்களுக்கு வண்டியில இடம் கிடையாது, ஏற்கனவே ஃபுல்லு படி வரைக்கும் தொங்கிட்டு இருப்பான். அவன் ஏறும் போது ஒரு மாதிரி பேசுவாங்க, ஏறின பிறகு வேற மாதிரி பேசுவாங்க.
1: நீங்க ஒரு இடத்துக்கு ஒரு பஸ்ஸோ ரெண்டு பஸ்ஸோ தான் விடுறீங்க, அந்த டைமுக்கு விடுறீங்க. அப்ப அந்த பஸ்ல தானே நாங்க ஏற வேண்டியதா இருக்கு.
0: வழி இல்ல, வழி இல்ல, அதான் ஏத்திட்டு போகணும். அதே நேரத்துல பத்திரமாவும் கொண்டு சேர்க்கணும். படியில தொங்குறவன் என்ன செய்யறது, கதவையும் சாத்த முடியாது. கதவை சாத்தாம வண்டியை நகர்த்தாதேன்னு நிர்வாகம் சொல்லுது. கதவை சாத்தது பசங்க விட மாட்டேங்கிறான், எல்லாம் திப்பி கவர் தான். 9:30 விட்ட விட்டு கீழே இறங்குறான், 10 ஆபீஸ்ல இருக்கணும். இந்த ஒரு மணி நேரம் படுற பாடு ஒவ்வொரு நகரமுமே. இதுல நாங்களும் வெளில புந்து இவ்வளவு பெரிய வண்டியை வச்சுக்கிட்டு புந்து நெளிஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். எங்க கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க.
1: ஓட்டுநரா இருக்கிறதுனால எத்தனை இன்னல்களை அவங்களும் அனுபவிக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா நம்மளும் புரிஞ்சுக்கிட்டோம்.

0: ஓட்டுநரின் அனுபவ பயணம் தொடர்கிறது.
1: இந்த ஓட்டுநர் பயிற்சி ஆசிரியர்ல நீங்கள் சந்தித்த ஒரு சிறந்த மாணவன் இருப்பாங்க, அதுலயும் வந்து நீங்க சொல்றதை கேட்காத எந்த வகையிலுமே நான் வந்து இதை இப்படிதான் இருப்பேன், நானா இப்படிதான் அப்படின்ற ஒரு முத்திரை குட்டப்பட்ட ஆட்களும் இருப்பாங்க. இவங்களோட எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ் எப்படி இருக்கு?
2: அவங்கள பார்க்கும்போது தெரியுமா, கிளாஸ்ல உட்காந்துருக்கும் போதே நம்ம சொல்றதை கவனிச்சு கேட்கறவரும் இருக்காரு. இந்த ஆளுங்களுக்கு என்ன வேற வேலை இல்லையா, அது நின்றுகிட்டு இருப்போம் அப்படி. இது நடக்கிற விஷயம் கிடையாது. ரோட்ல எல்லா பேரும் கண்ணா பண்ணு போறோம், அவனுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்க மாட்டேங்கிறான், நம்மள மட்டும் உட்கார வச்சு உயிரை வாங்குறான் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் அவர் அனுபவத்தை சொல்றாருயா, நமக்கு அது பயன்படுங்க. இந்த அனுபவம் நாளைக்கு ரோட்ல போகும்போது இதே ஒரு சூழ்நிலை வரும்போது இவன் எச்சரிக்கை ஆயிடுவான், ஏ அந்த வாத்தியார் அன்றைக்கே சொன்னாரியா அப்படின்னு எச்சரிக்கை ஆகிடும், காலை எடுத்துருவான். காலை எடுத்து ஓட்டுறதே சேஃப்டி.
1: விபத்தில்லாத வாகனமா நடைபெறணும், அந்த ஓட்டுநர் வந்து இறுதி வரை தன்னுடைய முழு முயற்சியை கொடுக்கணும் அப்படின்னா எதை எதெல்லாம் அவரை கடைபிடிக்கணும், எதை எதெல்லாம் பாதுகாப்பாக வச்சிருந்தா ஒரு சிறந்த ஓட்டுநராக அவர் இறுதி வரையும் இருக்கலாம்.
2: முதல்ல வண்டியை புரிஞ்சுக்கணுமா, இந்த வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அவர் கண்டிப்பாக அந்த வண்டியை நல்லபடியாக ஓட்டுவார். நிதானம், பொறுமை, தூரமாகவே முன்கூட்டி கெஸ் பண்ணுற விஷயம், எந்தெந்த இடங்களில் கண் பார்வை, மறைவு, டர்னிங்கு, காலை எடுத்துட்டு நீ ஒன்றும் பெருசாக செய்ய வேணாம், பிரேக் அடிக்க வேணாம், கியர் மாற்ற வேணாம், காலை தூக்கி பிரேக் பெடலில் வச்சுக்க. ஒரு வினாடி மிச்சம், ஒரு வினாடியில் தான் விபத்து நடக்குது. இந்த காலத்துக்கு இந்த பெடலை வச்சுனா பக்கத்து பக்கத்து பெடல் தூக்கி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்க, ஒரு வினாடி மிச்சம். ஒரு வேலை வேணா ஒருத்தர் ராங்காக வந்தால் கூட டக்குன்னு மிச்சு நிப்பாட்டிக்கலாம், இல்லை ஒன்றும் இல்லையா அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்து போயிடலாம், எந்த நஷ்டமும் கிடையாது. இது நம்ம ஆளுங்களுக்கு புரியுது. அப்படியே போய் திரும்புகிறான், அப்படியே போய் திரும்பும்போது எதிரில் ரெண்டு பேரும் சேர்ந்துடுவோம், ஐயோன்னு கொண்டு டம்னு விட்டுருவான். இது ஒரு முக்கியமான விஷயம், அதை நாங்கள் சொல்லி கொடுத்து புரிய வைக்கிறோம். நீ கால் எடுத்து பிரேக் பெடலை வச்சுக்க, இந்த கால் டக்கு டக்கு டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கணும். டிரைவருக்கு காலை தூக்கி வைக்கிறதுல எந்த நஷ்டமும் கிடையாது, உனக்கு வண்டி வேகத்தை குறைக்க வேணாம். இதை அவன் மனசில் ஏற்றிக்கிட்டான்னா பல விபத்துகளை தவிர்க்கலாம். அப்படியும் தாண்டி விபத்தானா கூட சின்ன ஒரு சம்பவம், ஒரு லேசாக வண்டியில் ஒரு கோடு, ஹெட்லைட் டூம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது.
1: உயிர் ஃபைன்லாம் போடுவாங்களா உங்களுக்கு?
2: அது வந்து எப்படி நடந்துச்சுங்கிறத வச்சு போடுவாங்க. சில பேர் அவங்களே வேலை செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க, இவர் மேலே தப்புன்னு வச்சுங்களா நீ தான் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிம்பாங்க நிர்வாகத்தில். அந்த மாதிரி பார்த்து கொடுக்குறவனும் இருக்கான், இவன் மேலே தப்பு இல்லை அவங்க நான் விட்டது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களே செஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க. சின்ன சின்ன டேமேஜ்லாம் பெரிய விஷயம் கிடையாதுமா, தப்பிச்சு வந்துடலாம். உயிரிழப்பு மட்டும் இல்லைன்னா அந்த டிரைவர் வாழ்க்கையில் ரொம்ப புண்ணியம் பண்ணுவேன், 30 வருஷம் அருமையாக சர்வீஸ் பண்ணி வீட்டுக்கு போகலாம். அப்படி ஆச்சுன்னா அதுக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது, அந்த படுபாய் வந்து விழுந்துட்டா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அவனை காப்பாற்றி விடு. காப்பாற்றி விட்டின்னா அதை விட பண்ணி முதல்ல பாதிக்கப்படுறது அவன் குடும்பம், இறந்து போனவன் குடும்பம், அடுத்த பாதிப்பு ஓட்டின டிரைவர், இதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாருக்கும் பாதிப்பு. இந்த ரெண்டு பாதிப்பையும் தவிர்க்கணும்னா நீ எச்சரிக்கையாக ஓட்டினா முடியும். பல விபத்துகளை தவிர்க்கலாம், ஏதாவது ஒன்று ரெண்டு அது ஒன்றும் பண்ண முடியாது, அதை விட்டுரு. பல விபத்துகளை தவிர்க்கலாங்கிறதே அவனை மனசில் நாங்கள் பொரிய வச்சோம்னா அவன் கிளாஸை விட்டு போகும்போதோ மூஞ்ச பார்த்தாவே தெரியும், அப்பா நல்ல விஷயம் ரொம்ப சொன்னீங்க சார், கேண்டீனில் சாப்பிடும்போது கையை பிடிச்சி சொல்லுவான், சார் ரொம்ப சௌரியமாக இருந்துச்சு சார் நீங்கள் சொல்கிற விஷயம், எனக்கு கூட அதுமாதிரி நடந்திருக்கு சார். அப்படிமா தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கு நான் பயிற்சி அளிக்கிறேன், அதேமாரி ஸ்கூலு காலேஜ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் போய் கிளாஸ் எடுக்கிறோம். நீ ஓட்டுறது டிரைவிங், இதை முதல்ல மனசு வை, எனக்கு டயம் இல்லை டயம் இல்லை டயம் இல்லைன்னா ஓட்டவே ஓட்டாது. நீ வண்டி கண்டிஷனுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்க, வண்டி கண்டிஷனுக்கு ஓட்டாத, ஓன் கண்டிஷனுக்கு நீ ஓட்டு, வண்டியை புரிஞ்சிக்கிட்டு ஓட்டு, அப்படி ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகாது. இன்னும் நிறையா டிரைவருங்க முறையான பயிற்சி இல்லாதவங்க நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அவ்வளோ பேருக்கும் பயிற்சி கொடுக்கணும். அவங்க என்ன நினச்சி உட்காடுறாங்க, இவன் என்னத்தை கொடுத்துருவாங்க.

அப்புறம் நமக்கு பயிற்சியே நமக்கு தெரியாதா, இவன் என்ன சொல்கிறது, அவ்வளோ பெரிய வண்டி ஓட்டுறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. எல்லா டிரைவிங்லேயுமே தவறு இருக்குமா. அப்படி தவறு இல்லைன்னா அடுத்த மாதம் ரிட்டையர்ட் ஆகிற ஆள் நிற்கிற லாரியில் கொண்டு பின்னாடி விட்றாரு. அப்போ இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணது, விபத்து எப்போ வேணாலும் நடக்கும், பயிற்சி வந்து தேவை. எல்லாம் தெரிஞ்ச ஓட்டுநர் யாருமே கிடையாது, என்னையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாம் தெரிஞ்ச ஓட்டுநர் யாரும் கிடையாது. அதே நேரத்தில் ஒன்றுமே தெரியாத ஓட்டுநரும் யாரும் கிடையாது, எல்லாருக்கும் ஏதோ ஓரளவு தெரியும். இந்த வண்டிகள்

0: எல்லாருக்கும் ஏதோ ஓரளவு தெரியும். இந்த வண்டிகள் எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா விபத்தை தவிர்த்துடலாம்.
1: இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பஸ்
0: ஆமாம்
1: அப்படின்றாங்களே,
0: வந்திருக்குமா.
1: அது எப்படி?
0: எலக்ட்ரிக் பஸ் எல்லாம் வந்து ரொம்ப லேட்டஸ்ட் மாடலு, கிளர்ச்சி பெடல் கிடையாது, ஆட்டோமேட்டிக் கியரு, இதை விட அது ஓட்டுறது சுலபம்.
1: கொஞ்சம் தூரம் போனாலும் நின்றுச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருது.
0: சார்ஜ் இப்பெல்லாம் சார்ஜ் போடுறது இல்லை, பேட்டரியை கட்டிட்டு பேட்டரி போட்டுறாங்க. டெப்போல போய் நிற்குது இல்லையா, ஒவ்வொரு வண்டியும் சார்ஜ் போடுறது லேட் ஆகுதுன்னு ஏற்கனவே போட்டு வச்சு சார்ஜ் இருக்கு இல்லையா, அந்த பேட்டரியை மட்டும் பிடிங்கி எடுத்துட்டு வேற பேட்டரி தூக்கி மாட்டி மாட்டி அனுப்பி விட்டுறாங்க, ஓடிக்கிட்டு இருக்கு. இது நிர்வாகத்துக்கு நல்ல லாபம், டீசல் பிரச்சனை இல்லை, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு, உட்காந்து ஓட்டுறதுக்கு சௌரியமா இருக்கு. இந்த மாதிரி உடம்பு வலி அதுக்கு இது முட்டி வலி அதெல்லாம் இல்லை, ஃப்ரீயா இருக்கு உட்காந்து ஓட்டுறது.
1: அறிவியல் முன்னேற வந்து இதுலயும் வந்து முன்னேற்றம் இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஆனா அதை சரியா பயன்படுத்த
0: அவ்வளவுதான்,
1: அவ்வளவுதான்.
0: நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்றதுதான், அந்த காலத்துல நாங்க கஷ்டப்பட்டோமா, அந்த காலத்துல அவன் சொல்லுவான் சார் நீங்க எல்லாம் ஈஸியா ஓட்டிட்டீங்க, அந்த காலத்துல நாங்க ஓட்டின வண்டியே வேற, சரிங்க ஓடியாது, படாத பாடு போடுவோம். அதே மாதிரி ரோடு, நாங்க ஓட்டின ரோடு வேற,
1: இப்ப இருக்கும்
0: கியர் போட்டுட்டு விட்டோம்னா போயிருமா, அது கலகலாம் ஆடிக்கிட்டு அங்க போவோம், அதை பிடிச்சி இழுத்துட்டு வந்தா அடுத்த கியர் போகணும். அப்படி இல்ல, இது இதுக்குள்ளே முடிச்சிடறான். சரிங்க, இப்படி இப்படி கார் மாதிரி ஓட்டுறாங்கம்மா பஸ். அதனால இப்ப இருக்கிற டிரைவருங்க ஈஸியா வண்டி ஓட்டுறாங்க, புண்ணியம் பண்ணவங்க
1: நிறைய இப்படி பட்டன்ஸா
0: வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா, அதான் டாஷ்போர்ட் BS6ங்கிற வாகனத்துல இப்ப லேட்டஸ்ட் வாகனம் வந்திருக்கு, புது வண்டி. அந்த வண்டியில வந்து டாஷ்போர்ட்ல எல்லா மீட்டரும் இருக்கு, அந்த மீட்டர்ல கையை இப்படி காட்டும், மேல் நோக்கி வச்சா நல்லா கரெக்டா ஓட்டுறன்னு அர்த்தம். இது கீழே ஓட்டினா கியர் தப்பா போடுற வேஸ்ட் ஆகுது அப்படின்னா அர்த்தம். அதுக்கு தகுந்த மாதிரி பையன் மாத்திக்கும், எல்லாமே ஸ்பீட் லெவல் எல்லாமே காட்டுமா.
1: பயிற்சி ஆசிரியர் ராஜமோகன் ஐயா வந்து தன்னுடைய அனுபவங்களை ரொம்ப சுவாரஸ்யமா நம்ம கூட பகிர்ந்துகிட்டாரு. ஒரு வாகனம் வந்து நம்ம கையில இருக்கு அப்படின்னா அந்த வாகனத்துல நம்மளை நம்பி ஒரு 60 பேர் உயிர் நம்மள்கிட்ட இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஓட்டுநரும் சிறந்த முறையில வந்து அந்த பஸ்ஸை கொண்டு போய் சேர்க்கறது வந்து அவங்க கையில தான் இருக்கு. ஒரு உயிரின் மதிப்பு எவ்வளவு அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் தெரியுதோ இல்லையோ, ஓட்டுநருக்கு கண்டிப்பா தெரியும். அது ரொம்ப அருமையா வந்து 30 சேவை புரிந்து மீண்டும் ஓட்டுநர் பயிற்சி மையத்திலேயே இணைந்து ஒரு ஆசிரியரா பணியாற்றி இருக்கீங்க. ரொம்ப அழகான தகவல்களை பரிமாறிக்கொண்ட உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.
0: மிக மிக நன்றி. அதாவது ஓட்டுநர் சமுதாயத்துக்கு இது இந்த பயிற்சி சேரணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். நன்றி, நன்றி, மிக்க நன்றி.
2: சாலைகள் மாறினாலும் ஒருபோதும் சில நினைவுகள் மாறாது. சாலைகளோடு வாழ்ந்தவர், 1000 கதைகளை தன் மனதில் சேமித்து வைத்தவர், ஓய்வு பெற்றாலும் இன்றும் ஓட்டுநர் பயிற்சி ஆசிரியராக சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய மனிதர் ஆர். ராஜமோகன் அவர்கள். அவரின் நினைவுகள் எப்பவும் நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை ஒளிபரப்பு 5:30 துவங்கும்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ணு ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்றைய மாலை ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. இனி கேட்கலாம் NCERT வழங்கும் நிகழ்ச்சி.

0: तो श्रोताओ, अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यही समाप्त होता है। तो अपने मित्र अजीत को
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ अगले सप्ताह तक के लिए आज्ञा दीजिए।
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளது. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு அளிக்க முன்வந்துள்ளதால் தாவைக்கு ஆதரவு எண்ணிக்கை 116 தற்போது அதிகரித்துள்ளது. பெரும்பான்மை பலத்திற்கான ஆதரவு எட்ட இன்னும் 2 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் தனது நிலைப்பாட்டை இன்று அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தாவைக்க தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத அரலேக்கரை இன்று மாலை சந்திக்க உள்ளார். நாட்டின் பாதுகாப்பு எல்லையுடன் நின்றுவிடாமல் சமூகம், சுற்றுச்சூழல் மற்றும் குடிமக்களின் பாதுகாப்புடன் பிணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். புதுதில்லியில் இந்திய ராணுவத்துடன் இணைந்து நடைபெற்ற திரங்கா மலை மீட்புக் குழுவுடன் 10 சேவையை சிறப்பிக்கும் நிகழ்வில் உரையாற்றிய அவர், பேரிடர் காலங்களில் ஒவ்வொரு உயிரின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுவதே வலுவான இந்தியா என வலியுறுத்தினார். தமிழகத்தில் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணாக்கர் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை வரும் 13 தேதி முதல் பெற்றுக்

கொள்ளலாம். 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வுகள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி தொடங்கி ஜூலை 7ஆம் தேதி வரை நடைபெறும். திருச்சி மின் பகிர்மான வட்டத்திற்குட்பட்ட கோட்ட அலுவலகங்களில் குறைதீர் கூட்டங்கள் இன்று தொடங்கியது. இதன்படி வரும் 12ஆம் தேதி லால்குடியிலும், 19ஆம் தேதி திருச்சி நகரியம், 22 முசிறி, 26ஆம் தேதி மணப்பாறை கோட்ட அலுவலகங்களிலும் நடைபெறுவதால் நுகர்வோர் இதில் தங்களது குறைகளை தெரிவித்து நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தேனி அருள்மிகு வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு வரும் 15ஆம் தேதி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் உத்தரவிட்டுள்ளார். இதை ஈடு செய்யும் வகையில் வரும் 30ஆம் தேதி பணிநலாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று லெபனானை 4-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் டெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நமக்கிட்ட இருக்கிற ஒரு குறைய யாராவது அழகா பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த கதையோ கிட்டத்தட்ட அப்படிதான். ஒரு மன்னருக்கு பாதி கண்ணு தெரியாது, ஒரு கால் ரொம்ப சின்னதா இருக்கும். இவருக்கு அவரோட ஓவியத்தை வரைஞ்சு அரண்மனையில மாட்டணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை. அதனால ஊர்ல இருக்கிற எல்லா சிறந்த ஓவியர்களையும் கூப்பிட்டு என்னை ரொம்ப அழகா வரைகிறவங்களுக்கு பாராட்டும் நிறைய பொற்காசுகளும் கொடுப்பேன். அதே மாதிரி நீங்க தப்பாவோ இல்ல எனக்கு பிடிக்காத மாதிரியோ வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா கடுமையான தண்டனையும் தெரியுமா? அந்த மன்னர் ஒரு காலை மடக்கி ஒரு கண்ணை மூடி காட்டுல ஒரு மிருகத்தை குறி வச்சு அம்பு எய்துற மாதிரி அவர் வரைஞ்சிருந்தாரு. இத பார்த்த அந்த மன்னர் பாராட்டி நிறைய பொற்காசுகளுமே கொடுத்தாரு. நம்ம கிட்டயுமே சில குறைகள் இருக்கதா செய்யும் இல்லையா? அதை ஏத்துக்கிறது மட்டும் இல்லாம அதை அழகா மாத்துறதுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த வாழ்க்கை ரசனையா அமையும். கேட்டுட்டு இருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல, இது ஆரவாரம்.

ஆரவாரம் கேட்டணிச்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்லையும். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வர 11ஆம் தேதி தொடங்கி ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வழக்கம் போல நடைபெறும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்கிறாங்க.

0: காலையில இருந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த நேரம் நமக்கான நேரம், உங்க ஆரோக்கியத்தை கவனிக்கிறதுக்கான நேரங்க. அதுக்காக தான் இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள்.
1: எல்லா நோய்களுக்கும் காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல வரக்கூடியது ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவர் அப்படின்னா கல்லீரல்ல கொழுப்பு சத்து போய் படிவது. லிவர் தான் நம்ம உடம்புல பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். அப்ப அந்த லிவர் வந்து என்ன பண்ணுன்னா, நாம் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கி அதை வந்து சுத்தமாக ஆக்கி தரும். அந்த ஒரு அழகான தன்மை வந்து நம்மளுடைய கல்லீரலுக்கு உண்டு. அந்த கல்லீரல் வந்து எப்ப வந்து மாசுபடும்னா, நம்ம அதிகமா சர்க்கரை பொருட்களையும் கொழுப்பு சத்து மிகுந்த பொருட்களையும் உண்ணும் பொழுது அது போய் அந்த லிவர்ல டெபாசிட் ஆயிடும். அப்போ அந்த கல்லீரலால அதை வந்து ஃபுல்லா நீக்க முடியாது, கொழுப்பு சத்து வந்து அந்த லிவர்ல போய் படைஞ்சிரும். நீங்க கேட்கலாம், நம்ம வந்து கொழுப்பு சத்து உள்ள உணவே சாப்பிடல, நான் சாப்பிடுறது புற மாவு சத்து உணவுகளும் புரத சத்து மிகுந்த உணவுகளும் தான். அப்போ அது போய் எப்படி வந்து லிவரை அட்டாக் பண்ணும் அப்படின்னா, நாம் சாப்பிடக்கூடிய எல்லா உணவுமே ஏதோ ஒரு நிலையில வந்து அது கொழுப்பு சத்தா மாறும். மாவு சத்து மிகுந்த பொருட்கள் நம்ம அதிகமா சாப்பிட்டோம்னா அது கிளைக்கோஜனாக மாறி லிவர்ல ஸ்டோர் ஆகும். அந்த கிளைக்கோஜன் ஸ்டோர் ஆகி அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை பொருட்கள் வந்து கொழுப்பா மாறும். கொழுப்பா மாறி என்ன ஆகும்னா, நம்மளுடைய அந்த லிவர்ல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இதுக்கு வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அந்த ஃபேட்டி லிவர் முக்கியமான காரணம் வந்து வளர்ச்சிதை மாற்றத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். மாவுச்சத்து அதிகம் உள்ள உணவை நம்ம சாப்பிடும் பொழுது அது கொழுப்பாக மாறி லிவர்ல ஒரு படிமமா ஃபார்ம் ஆகும். அடுத்தது பார்த்தோம்னா உடல் பருமன். உடல் பருமனும் ஒரு வகையான ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் தான். அந்த ஒபேசிட்டி அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு, குண்டாகன உடல்வாகி இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக ஃபேட்டி லிவர் இருக்க வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அடுத்தது வந்து நீரிழிவு நோய் இருப்பவர்களுக்கும், முதல்ல அறிகுறி பார்த்தோம்னா பலருக்கு வந்து இந்த ஃபேட்டி லிவரை வச்சுதான் அவங்களுக்கு நீரிழிவு இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. நீரிழிவு வந்து இஸ் அ சைலண்ட் கில்லர். அது வந்து எல்லாருக்குமே உடனே கண்டுபிடிச்சிட முடியாது. சொல்லுவாங்க பாலி யூரியா, பாலி டிப்சியா அண்ட் பாலிஃபேஜியா, அதாவது அதிகமான சிறுநீர் கழித்தல், அதிகமான தாகம், அதிகமான பசி, இது மூணுமே வந்து நீரிழிவுக்கான அறிகுறின்னு சொன்னாலுமே இது எல்லாருக்கும் எல்லா சமயத்திலும் இருக்கிறது கிடையாது. இது ஒரு அப்டமினல் ஸ்கேன் பார்க்கும்பொழுது இது ஃபேட்டி லிவர் இருந்தா அப்ப வந்து அவங்களுக்கு வந்து நீரிழிவு இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா நீரிழிவு இருக்க வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நிறைய மது அருந்தும் பொழுது ஃபேட்டி லிவர் வர வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தோம்னா முக்கியமான சிம்டம்ஸ் என்னன்னா, பெரிய சிம்டம்ஸே இருக்காது ஃபேட்டி லிவருக்கு. ஆனால் ஃபேட்டி லிவரை பொறுத்த வரைக்கும் நாலு வகை, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4, இந்த நாலு வகை இருக்கு. கிரேட் 1ங்கிறது வெறும் ஒரு கொழுப்பு படிமானம் மட்டும் இருக்கக்கூடியது கிரேட் 1. அது வந்து சிம்பிள் ஃபேட்டி லிவர், சாதாரண ஒரு ஃபேட்டி லிவர் அல்லது கொழுப்பு சத்து படிமானம்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம உணவு முறையை ப்ராப்பரா வச்சுக்கிட்டு ஒரு எக்ஸசைஸ் செஞ்சோம்னா இதை வந்து நம்மளால கட்டுக்குள் கொண்டு வர முடியும். இரண்டாவது வந்து ஸ்டியாட்டோ ஹெப்படைட்டிஸ் என்று சொல்வார்கள், அதாவது கொழுப்பு படிமானத்துடன் கூட குடல் வீக்கமும் இருந்தால் அதை வந்து ஸ்டியாட்டோ ஹெப்படைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இதையுமே நம்ம ஒரு எக்ஸசைஸ் மூலமோ, ஒரு உணவு பழக்க வழக்கங்களை ஒழுங்குபடுத்துதல் மூலமோ, கொழுப்பற்ற உணவை உண்ணுவது, அதே மாதிரி சர்க்கரை இல்லாத உணவை உண்ணுவது, மாவு சத்து இல்லாத உணவை உண்ணுவது, இது மாதிரி சாப்பிடும்பொழுது அதை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். மூணாவது வந்து ஃபைப்ரோசிஸ். ஃபைப்ரோசிஸ்னு வரும்பொழுது அந்த நம்ம குடலே வந்து ரொம்ப ஹார்டா நார்த்தன்மையுடன் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அப்புறம் அதோட வந்து பார்த்தா குடல் வீக்கமும் இருக்கும். அதே மாதிரி ஸ்கார் டிஷ்யூ, ஸ்கார் டிஷ்யூ அப்படின்னு சொல்றதுன்னா வீக்கத்துடன் கூடிய ஒரு தழும்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். நாலாவது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தோம்னா சிரோசிஸ். சிரோசிஸ்ங்கிறது குடல் வீக்கம். அப்ப குடல் வீக்கம் ஏற்படும் பொழுது கண்டிப்பா வந்து அதை ரிவர்ஸே பண்ண முடியாது. இப்ப வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க, ஆனாலும் அந்த நிலைமைக்கு நம்ம லிவரை கொண்டு போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா அந்த லிவர் அப்படிங்கிற அந்த பாகம் தான் நம்ம எல்லா பாகத்துடையும் தலையாய பாகம், நம்ம உடலையே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அந்த லிவர் தான். ஸோ நம்ம குடலை வந்து ப்ராப்பரா பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம ஒழுங்கான உணவு பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கும்பொழுது கொழுப்பு சத்து மிகுந்த உணவுகளை குறைக்க வேண்டும். அதே மாதிரி புரத சத்து அதிகமாக சாப்பிடணும். மூணாவது மாவு சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிடாம, மாவு சத்துலயே வந்து நம்ம ஃபைபர் ஜாஸ்தி இருக்கக்கூடிய உணவு, அதே மாதிரி முழு தானியங்கள், தவிடு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவை வந்து நம்ம சாப்பிடணும். காய்கறிகள், பழங்கள் இதை அதிகமாக எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது லிவர் டேமேஜை கண்டிப்பாக தவிர்க்க முடியும். அதனால ஆரோக்கியமான உடலுக்கு ஆரோக்கியமான குடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
0: கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை காக்கணும்னா நம்ம உணவு முறை எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க திருச்சி உணவியல் வல்லுநர் மீரா முரளிதரன் அவர்கள்.

ஆரவாரம் கேட்டிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில். நேர்களே, இன்று இரவு 7 மணிக்கு தடை அதை உடை தொழில் முனைவோர் ஸ்ரீதேவி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கரும்பு சாகுபடியில் மகசூல் அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள், வானொலி வேளாண் பள்ளி 12ஆம் பாடம், கரும்பு சாகுபடிக்கு ஏற்ற பண்ணை கருவிகள் பாடம் நடத்துகிறார் குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி பண்ணை இயந்திரவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பி. காமராஜ் அவர்கள். நேர்களை நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள்.

0: என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜீத் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தாவேக புதிய அரசு அமைப்பதற்கு தலா இரண்டு உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. இன்று சென்னையில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் ஆதரவு கடிதம் தாவேக நிர்வாகி திரு நிர்மல்குமாரிடம் வழங்கப்பட்டது. இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தாவேக அரசு அமைக்க ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். தாவேகாவிற்கு ஆதரவு அளித்துள்ள இடதுசாரி கட்சிகள் அமைச்சரவையில் பங்கேற்காது என்றும் அவர்கள் கூறினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது அரசியல் நிலைப்பாட்டை ஏற்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தாவேக அரசமைக்க ஆதரவு அளிப்பது என்பது அக்கட்சியுடன் கூட்டணி அல்ல என்றும், திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடதுசாரி கட்சிகள் நீடிக்கும் என்றும் அவர்கள் தெளிவுபடுத்தினர். சட்டப்பேரவைத் தேர்தலில் தாவேகாவிற்கு வாய்ப்பளித்து மக்கள் முன்மொழிந்ததை இடதுசாரி கட்சிகள் வழிமொழிவதாகவும் திரு சண்முகமும் திரு வீரபாண்டியனும் தெரிவித்தனர். தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தாவேக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அக்கட்சி அரசமைக்க 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் ஆதரவளித்தது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவர் அரசமைக்க தற்போது இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் தாவேக மற்றும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 116 அதிகரித்துள்ளது. பெரும்பான்மைக்கு இன்னும் 2 இடங்கள் தேவைப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவை அறிவிக்கும் பட்சத்தில் தாவேகாவிற்கு பெரும்பான்மை பலம் கிடைத்துவிடும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் பதவிப்பிரமாணம் எடுத்துக் கொள்வதற்கும் மாநிலத்தின் நலனை முன்னெடுத்துச் செல்வதற்கும் புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தாவேகாவிற்கு அமமுக ஆதரவு அளித்திருப்பதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமமுக சார்பில் மன்னார்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு காமராஜ் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுச்சேரி தனியார் விடுதியில் தங்கியிருப்பதாக கூறியுள்ளார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பது என்ற நிலைப்பாட்டில் அமமுக உறுதியுடன் உள்ளதாகவும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தாவேகாவுடன் காங்கிரஸ் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வைத்துள்ளது ஏற்புடையதல்ல என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை கண்ணியமற்றது என்று குறை கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தாவேக தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் இந்த வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வி என்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த தேர்வில் வெற்றி பெற தவறியவர்கள் மனம் தளராமல் மீண்டும் முயற்சிக்குமாறும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மரவமங்கலம் கண்மாயில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே உள்ள மரவமங்கலத்தில் உள்ள

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேக புதிய அரசு அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது நிலைப்பாட்டிற்கு ஆதரவளிக்கும் என்று அக்கட்சிகள் அறிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும்.

0: கண்மாயில் கிராம மக்கள் மீன்பிடி திருவிழா நடத்தினர். கிராம கோவில் வழிபாட்டிற்கு பின் கொடியசைத்து இத்திருவிழா தொடங்கி வைக்கப்பட்டது. 300 ஏக்கர் பரப்பளவுள்ள இக்கண்மாயில் மழைக்காலங்களில் சேகரமான நீரில் மீன்கள் வளர்க்கப்பட்டன. கோடை காலம் இது என்பதால் கண்மாயில் தண்ணீர் வற்றிய நிலையில் மீன்பிடி திருவிழா கொண்டாடப்பட்டது. மரபுமங்கலத்தை சுற்றியுள்ள பூதக்குடி, புரசடி உடைப்பு உள்ளிட்ட சுற்றுப்புற கிராம மக்களும் இம்மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்று கச்சா, வலை உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களுடன் ஆண்கள் மற்றும் பெண்களுமாக கண்மாயில் இறங்கி மீன்பிடிக்க துவங்கினர். பொதுமக்களின் வலைகளில் விரால், ரோகு, கெண்டை, கெளுத்தி, ஜிலேபி ஆகிய மீன் வகைகள் சுமார் 2 டன்களுக்கு மேல் பிடிக்கப்பட்டது. சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் முதல் தென்மேற்கு மத்திய பிரதேசம் வரை விதர்பா, ராயல்சீமா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு வரும் மே 14 வரை தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை அடுத்த 7 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக மின்னல்கரை எச்சரிக்கை. அடுத்த 2 நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற செஞ்சிலுவை தின நிகழ்ச்சியில் ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லியிடம் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மலை கிராமங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்காக வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகேயுள்ள திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அங்கு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் சுதந்திர போராட்ட வரலாறு குறித்து கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ள புகைப்படங்களை ஆட்சியர் திரு விஷு மகாஜன், காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதன் ஆகியோர் இன்று பார்வையிட்டனர். வீரபாண்டி கௌமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு வரும் 15 தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சாஹில் ஜாதவ் 149-147 என்ற புள்ளிக்கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்கோ வீனரை வென்றார். உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கீசாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அபே சிங், வீர் சோட்ராணி, வேலவன் செந்தில்குமார், ராமித் டாண்டன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. சீனாவின் சுஜோவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரீத்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். ஆல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ண பிரசாத் தரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத், சூரஜ் கோலா, அர்ஜுன் ரெட்டி, அச்சுதாதித்ய ராவ் இணைகளும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேகா புதிய அரசு அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது நிலைப்பாட்டிற்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சிகள் அறிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் திரைப்பட பாடல்கள்.

0: நாம் கேட்டு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். தேசிய தேர்வு முகமை NTA ஜூன் 2026 ஆண்டிற்கான UGC நெட் தேர்விற்கான விண்ணப்ப பதிவு செயல்முறையை தொடங்கியுள்ளது. உதவி பேராசிரியர் தகுதி, இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகை JRF மற்றும் PhD சேர்க்கை பெற விரும்பும் விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளமான UGCnet.NTA.NIC.in மூலம் விண்ணப்பிக்கலாம். இந்த ஆண்டு முதல் UGC நெட் தேர்வில் புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு தனி பாடமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்த பாடங்களின் எண்ணிக்கை 85 உயர்ந்துள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாள் May 20.
1: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்தோம். இனி கேட்கலாம் மாவட்ட செய்திமடல் சென்னை அஞ்சலாக.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் சுமன்.
1: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஆற்காடு, ராணிப்பேட்டை, சோளிங்கர், அரக்கோணம், தனி ஆகிய 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு April 23 விறுவிறுப்புடன் நடைபெற்று முடிந்தது. வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களுக்கு குடிநீர், ORS கரைசல் என அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு இருந்தனர். வாக்குச்சாவடி மையங்களில் பாதுகாப்பு பணியில் போலீசார் மற்றும் துணை ராணுவத்தினர், முன்னாள் ராணுவத்தினர் என மொத்தம் 2000+ பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். வருவாய்த்துறை, கல்வித்துறை என வாக்குப்பதிவு பணிகளில் 5984 ஊழியர்கள் ஈடுபட்டனர். அதன்படி அரக்கோணம் தனி தொகுதியில் 90.12%, சோளிங்கர் தொகுதியில் 89.84%, ராணிப்பேட்டை தொகுதியில் 88.51%, ஆற்காடு தொகுதியில் 91.03% வாக்குகள் பதிவாகின. ஒட்டுமொத்தமாக மாவட்டம் முழுவதும் 89.9% வாக்குகள் பதிவாகியிருந்தது. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது சுமார் 77.63% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இந்த தேர்தலில் புதிய உச்சமாக இதுவரை இல்லாத அளவிற்கு 89.9% வாக்குப்பதிவாகியுள்ளது. வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு வாக்குச்சாவடி அலுவலர்கள் வாக்குப்பதிவிற்காக பயன்படுத்திய வாக்குப்பதிவு இயந்திரங்களை

0: பத்திரமாக பூட்டி சீல் வைத்தனர். பின்பு அவற்றை வாகனங்களில் ஏற்றி வாக்கு எண்ணும் மையமான வாலாஜா அறிஞர் அண்ணா மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்திற்கு எடுத்துச் சென்றனர். அங்கு ஏற்கனவே பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தொகுதி வாரியாக பிரித்து அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைத்து பூட்டி சீல் வைத்தனர். மே 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அதுவரையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பத்திரமாக வைக்க தேவையான வசதிகளும் அதனை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டு 24 சுழற்சி முறையில் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த ஏப்ரல் 23 அன்று வாக்குப்பதிவுக்காக பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் வாலாஜா அறிஞர் அண்ணா அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. மே 4 தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்றது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையமான வாலாஜா அறிஞர் அண்ணா மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதால் வாக்கு எண்ணும் பணியில் 5000 வருவாய்த்துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்தில் 675 போலீசாரும் 30 மத்திய தொழில்படை வீரர்களும் தனித்தனியே 3 பாதுகாப்பில் ஈடுபட்டனர். அரக்கோணம் தனி சட்டமன்ற தொகுதிகளில் 21 சுற்றுகளாகவும் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் 25 சுற்றுகளாகவும் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி 22 சுற்றுகளாகவும் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி 23 சுற்றுகளாகவும் வாக்குகள் எண்ணப்பெற்றனர். சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்கு எண்ணுவதற்காக தலா 14 மேசைகளும் தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக தலா 4 மேசைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தாகிரா, டாக்டர் கபில், காந்திராஜ் ஆகிய 3 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் SM சுகுமார் 41,762 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். குறிப்பாக ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட பெண் வேட்பாளர் தாகிரா கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் R காந்திக்கு எதிராக போட்டியிட்டு 5,872 வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை தோற்கடித்தார். இதன் மூலம் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற முதல் பெண் வேட்பாளர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். மேலும் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை அந்தந்த வேட்பாளர்கள் பெற்று கொண்டனர். இந்த வெற்றியால் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் மேலதாளம் முழங்க ஆட்டம் போட்டு உற்சாகமாக கொண்டாடினர்.
1: ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் M சுமன். இன்னும் சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று இந்தியாவும் சிங்கப்பூரும் கூறியுள்ளன. 17 ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். இன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதன் தலைவராக திரு சுவேந்து அதிகாரி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேற்குவங்கத்தில் பிஜேபி அரசு முதல் முறையாக நாளை பதவியேற்கிறது. அம்மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21 மறு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் 15 காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தவிக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது புதிய அரசு அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து

இடதுசாரி கட்சிகள் அளித்த கடிதங்களையும் அவர் ஆளுநரிடம் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவிகவுக்கு 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு என் ரங்கசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவராக திரு நமச்சிவாயம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் செயலியில் இவை இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற திரங்கா மலை மீட்புக் குழுவின் 10 ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மலைப்பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்காக ராணுவத்தினருக்கு இக்குழு பயிற்சி அளித்து வருவதாக அவர் கூறினார். உலக தரத்திற்கு இணையான பயிற்சிகளை இக்குழுவினர் வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். குஜராத்தில் ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பான இறுதி விசாரணை அறிக்கை 1 மாத காலத்திற்குள் வெளியிடப்படும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்த விசாரணை வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கான இழப்பீட்டுத் தொகை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் தங்களது துறையில் நிபுணத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி வலியுறுத்தியுள்ளார். தமது துறையில் பணியாற்றி வரும் இளம் உயர் அதிகாரிகளுடன் இன்று கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இலக்கினை நிர்ணயித்து அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். கர்நாடக மாநிலம் யஷ்வந்த்பூரிலிருந்து ஹொசூர் வரை இயக்கப்பட்டு வரும் மின்சார ரயிலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பெரிய நாகதுணை வரை நீட்டிக்க ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழக மக்கள் சார்பில் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிடம் தாம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இதேபோல் குண்டூர் திருப்பதி இடையேயான விரைவு ரயிலை திருச்சி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ரயில்வே ஏற்றுக்கொண்டு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் 6ஆம் கட்ட இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோரிடையே கலாச்சார ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி ஒரு மாநிலத்தைச் சேர்ந்த இளையோர் பிற மாநிலங்களுக்கு சென்று அதன் கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுவரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 6000க்கும் மேற்பட்ட இளையோர் பயனடைந்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார்.

0: தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான தீவிரவாத தடுப்பு குறித்த பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. தீவிரவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் இரு நாடுகளும் கூறியுள்ளன. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் இந்த பணிக்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளின் மேம்பாட்டிற்கான திட்டங்களின் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறுபான்மையினர் நலத்துறை இணைச் செயலர் திரு ராம்சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்பட்டதா என்பது குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. புதிய திட்டங்களுக்கான அனுமதி குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகாராஷ்டிராவில் சாலை விபத்துகளை குறைப்பதற்காக 60 போக்குவரத்து பூங்காக்களை ஏற்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பிரதாப் சர்நாயக் தலா 1 கோடி ரூபாய் செலவில் இந்த பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார். போக்குவரத்து விதிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பூங்காக்களில் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பூங்காவும் 1 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படும் என்றும் திரு பிரதாப் சர்நாயக் கூறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. சீனாவின் ஜூசுவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரீத்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். அல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். இப்போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறி இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12, 21-12 என்ற செட்கணக்கில் கவுதமாலாவின் நிக்தே சோட்டோ மேயரை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், த்ருவ் ராவத், சுராஜ் கோலா, அர்ஜுன் ரெட்டி, அச்சுதாதித்ய ராவ் இணைகளும், கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைபேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று இந்தியாவும் சிங்கப்பூரும் கூறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: மணி 7:25 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.
2: பண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கி
3: உலகம்.
2: பண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கி.
3: நிகழ்ச்சியில் இன்று கரும்பு சாகுபடியில் மகசூலை அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள், வானொலி வேளாண் பள்ளி. இன்று 12வது பாடமாக கரும்பு சாகுபடிக்கு ஏற்ற பண்ணை கருவிகள் குறித்து பாடம் நடத்தவிருக்கிறார் திருச்சிராப்பள்ளி குமுளூர் வேளாண் பொறியியல் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பண்ணை இயந்திரவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பி. காமராஜ் அவர்கள். பாடம் தொடர்பான கேள்வி பதில், மெல்லிசை, அறிவிப்புகள் ஆகியவை இடம்பெறுகின்றன.

முதலில் சர்க்கரை உற்பத்திக்கு முக்கிய மூலப்பொருளாக இருக்கக்கூடிய ஒரு வருட பணப்பயிரான கரும்பு சாகுபடியில விதை முதல் அறுவடை வரை அதை உற்பத்தி செய்யறதுல நிறைய சிரமங்களை நம்ம கரும்பு சாகுபடி

0: பணியாளர்கள் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலுமே கூட கரும்பு சாகுபடிய விடுறதே கிடையாது. ஏன்னா அது ஒரு பணப்பயிர் இல்லையா? ஒரு குழந்தைய நாம வளர்க்கும் பொழுது 10 மாசம் வயிற்றுல சுமந்து எப்படி வளர்த்து எடுக்கிறோமோ அது போல 10 மாசம் வளர்த்து எடுத்தா கை நிறைய வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு நிறைய உழவர் பெருமக்கள் இதை கையில் எடுக்கிறது உண்டு. ஆனால் இதை உற்பத்தி செய்கிறதுல இருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் கரும்பு விதை நீர்த்தி செய்கிறது, தண்ணி பாய்ச்சறது, அதை நடவு செய்யறது, களை எடுக்கிறது, உரம் போடுறது, அறுவடை இப்படின்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே கூட இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் உழவர்களுடைய சிரமத்தை போக்குவதற்காக கரும்பு சாகுபடியில் விதை முதல் அறுவடை வரை நிறைய இயந்திரங்களை புதுசு புதுசா தினசு தினசா கண்டுபிடிச்சு அதை நடைமுறைப்படுத்தியும் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைய நிகழ்வுல கரும்பு சாகுபடிக்கு ஏற்ற பண்ணை கருவிகள் இது குறித்து பாடம் நடத்த இருக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி குமுளூர் வேளாண் பொறியியல் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பண்ணை இயந்திரவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பி காமராஜ் அவர்கள்.
1: உழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உலகமே உழவு தொழிலை நம்பியே இருக்கிறது என்பதை இந்த குரல் நமக்கு உணர்த்துகிறது. உலகத்தின் உயிர்நாடி வேளாண்மை என்றால் வேளாண்மையின் உயிர்நாடி பண்ணை இயந்திரங்களும் மற்றும் கருவிகளும் ஆகும். முதலில் பண்ணை இயந்திரமயமாக்கல் குறித்து பார்ப்போம். 30 கோடி முகமுடியால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் என்ற மகாகவி பாரதி பாடிய காலத்தில் இந்தியாவின் மக்கள் தொகை சுமார் 30 கோடியாக இருந்தது. ஆனால் இன்று அது 5 மடங்காக உயர்ந்து சுமார் 150 கோடியை எட்டியுள்ளது. நாளுக்கு நாள் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. ஆனால் விவசாய நிலப்பரப்பு அதே அளவில் இல்லை. மேலும் நகரமயமாக்கல் ரியல் எஸ்டேட் வளர்ச்சியின் காரணமாக சாகுபடி நிலங்களின் பரப்பளவும் குறைந்து கொண்டே வருகிறது. இந்நிலையில் குறைந்த நிலப்பரப்பில் உணவு தானியங்கள் உற்பத்தி அதிகப்படுத்துவது என்பது காலத்தின் கட்டாயம். அதற்கான முக்கிய தீர்வாக பண்ணை கருவிகள் அவசியமாகிறது. நவீன இயந்திரங்கள் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் குறைந்த நேரத்தில் அதிக பணிகளை செய்து உணவு உற்பத்தியை உயர்த்தவும் உழைப்பு மற்றும் செலவை குறைக்கவும் முடிகிறது. எனவே உணவு பாதுகாப்பையும் வேளாண் முன்னேற்றத்தையும் உறுதி செய்ய பண்ணை கருவிகள் மிகவும் அவசியமானதாக உள்ளது. இப்போது கரும்பு சாகுபடியில் பயன்படும் முக்கியமான பண்ணை கருவிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். தமிழ்நாட்டில் கரும்பு ஒரு முக்கியமான பணப்பயிராக விளங்குகிறது. சர்க்கரை, வெல்லம், எத்தனால், ஆல்கஹால் போன்ற பல்வேறு தொழில்களுக்கு கரும்பு முக்கிய மூலப்பொருளாக பயன்படுகிறது. மேலும் விவசாயிகளின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் கரும்பு சாகுபடி முக்கிய பங்காற்றி வருகிறது. முன்பு கரும்பு சாகுபடியில் அனைத்து வேலைகளும் மனித உழைப்பையே நம்பி செய்யப்பட்டன. இன்று நில தயாரிப்பு முதல் அறுவடை வரை இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் வேலை நேரம் குறைகிறது, தொழிலாளர் செலவு குறைகிறது, சாகுபடி அதிகரிக்கிறது மற்றும் சாகுபடி துல்லியம் ப்ரிசிஷன் ஃபார்மிங் இதுவும் முக்கியமாக அமைகிறது. உதாரணமாக விதைகள் ஒரே இடைவெளியில் விதிக்கப்படுவதல், உரம் தேவையான அளவில் இடப்படுதல், மருந்து சமமாக தெளிக்கப்படுதல், அறுவடை இழப்புகள் குறைவாக இருப்பது முக்கிய காரணமாகும். இதனால் அதிக மகசூலும் கிடைக்கிறது. தமிழில் ஒரு பழமொழி உண்டு, உழவன் சேற்றில் காலை வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். விவசாயி கடினமாக உழைத்தால் மட்டுமே நாம் அனைவரும் உணவு பெற்று வாழ முடியும். விவசாயியின் உழைப்பே நாட்டின் உணவு ஆதாரம் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. இன்று அந்த உழைப்பை மேலும் எளிதாகவும் வேளாண்மையை லாபகரமாக மாற்றவும் பண்ணை இயந்திரமயமாக்கல் பெரும் துணையாக இருந்து வருகிறது. பண்ணை இயந்திரங்கள் அவை இயங்கும் சக்தியின் அடிப்படையில் 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. கரும்பு சாகுபடியில் மனித உழைப்பு முதல் நவீன இயந்திரங்கள் வரை பல்வேறு கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவற்றின் வகைப்பாடுன்னு பார்த்தோம்னா மனித சக்தியால் இயங்கும் கருவிகள், கால்நடை சக்தியால் இயங்கும் கருவிகள், இயந்திர சக்தியால் இயங்கும் கருவிகள். மனித சக்தியால் இயங்கும் கருவிகள்னு பார்த்தோம்னா மனிதர்களால் நேரடியாக இயக்கப்படும் கருவிகள் இவைகள். கால்நடை சக்தியால் இயங்கும் கருவிகள்னு பார்த்தோம்னா மாடுகள்

கப்பல்கள் மற்றும் பிற கால்நடைகளின் உதவியால் இயக்கப்படும் கருவிகள். இயந்திர சக்தியால் இயங்கும் கருவிகள்னு பார்த்தோம்னா என்ஜின், மின்சாரம், டிராக்டர், பவர் டில்லர், மினி டிராக்டர், இதனால் இயக்கப்படும் கருவிகளை குறிக்கும். மனிதர்களால் நேரடியாக இயக்கப்படும் கருவிகள் மனித சக்தியால் இயங்கும் கருவிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளன. உதாரணமாக பார்த்தோம்னா கைத்தெளிப்பான்கள், கைகளால் இயங்கும் களையெடுக்கும் கருவிகள், கைகளால் இயங்கும் அதாவது மனிதனால் இயங்கும் கரணை வெட்டும் கருவிகள். இக்கருவிகள் குறைந்த செலவில் கிடைப்பதுடன் சிறிய நிலப்பரப்பில் பயன்படுத்த மிகவும் ஏற்றவை. கால்நடை சக்தியால் இயங்கும் கருவிகள் மாடுகள் அல்லது எருதுகளின் உதவியால் இயக்கப்படும் கருவிகள் கால்நடை சக்தியால் இயங்கும் கருவிகள் எனப்படுகின்றன. இயந்திர வசதி குறைவாக உள்ள பகுதிகளில் இவை இன்னும் பயன்பாட்டில் இருந்து வருகின்றன. உதாரணமாக மாட்டு கலப்பை, மாட்டு வண்டி, எருதால் இயக்கும் வரப்பு அமைக்கும் கருவிகள். இவை பாரம்பரிய விவசாய முறைக்கு ஏற்றவை. தமிழில் ஒரு பழமொழி உள்ளது, மாடு இருந்தால் மண் வளம். இது மாடுகளும் வேளாண்மையும் ஒன்றோடொன்று இணைந்தவை என்பதை உணர்த்துகிறது. என்ஜின், மின்சாரம் அல்லது டிராக்டர் மூலம் இயங்கும் கருவிகள் இயந்திர சக்தியால் இயங்கும் கருவிகள் எனப்படுகின்றன. தற்போதைய கரும்பு சாகுபடியில் இவை அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. உதாரணமாக டிராக்டர், மினி டிராக்டர், பவர் டில்லர், நிலத்தின் அளவுகளுக்கு ஏற்ப இவை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. டிராக்டரை பார்த்தோம்னா பெரிய நிலங்களில் உழவு மற்றும் போக்குவரத்து பணிகளுக்கு மிகவும் ஏற்றது. மினி டிராக்டர்னு பார்த்தோம்னா சிறிய மற்றும் நடுத்தர நிலங்களுக்கு ஏற்றது. பவர் டில்லர் குறுகிய நிலங்கள் மற்றும் உழவு பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவை மூன்றும் நில தயாரிப்பு, வரப்பு அமைத்தல் மற்றும் பல பண்ணை பணிகளில் முக்கிய பங்காற்றி வருகின்றன. இயந்திர சக்தியால் இயங்கும் இணைப்பு கருவிகளை பற்றி பார்ப்போம். முதன்மையாக ரோட்டாவேட்டர், கரும்பு நடவு இயந்திரம், களையெடுக்கும் கருவிகள், உரமிடும் கருவி, பவர் ஸ்ப்ரேயர், கரும்பு தோகை, கரும்பு சோகை உரிக்கும் கருவிகள், கரும்பு அறுவடை இயந்திரங்கள் என்பது முக்கியமானதாக கருதப்படுகின்றன. இக்கருவிகள் குறைந்த நேரத்தில் அதிக பணிகளை முடிக்க உதவுகின்றன. தொழிலாளர் செலவை குறைத்து சாகுபடி துல்லியத்தையும் மகசூலையும் உயர்த்துகின்றன. இதனால் கரும்பு சாகுபடியில் பண்ணை இயந்திரமயமாக்கலின் முக்கியத்துவம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே வருகிறது. முதலாவதாக நிலம் தயாரிக்கும் கருவிகள். கரும்பு சாகுபடியின் நல்ல நிலம் தயாரிப்பு என்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அவற்றுக்கு பயன்படும் கருவிகள் டிராக்டர், மினி டிராக்டர், பவர் டில்லர். ஸோ அதனோட இணைந்த கருவிகள்னு பார்த்தோம்னா வலை கலப்பை, சட்டி கலப்பை, வரப்பு அமைக்கும் கருவி, ஆழ உழுவு கருவி. அடுத்ததாக கரும்பு நடவு கருவிகள். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, பருவத்தே பயிர்சை, பட்டம் தப்பினால் நட்டம். பருவ காலங்களில் உடனடியாக நமக்கு நடவு செய்வதற்கு ஆட்கள் கிடைக்கப்படுவதில்லை. ஸோ அதை நிவர்த்தி செய்யும் வகையில் பல கருவிகள் நடவு செய்ய பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அவைகள் கரணை வெட்டும் கருவி, கரும்பு நடவும் கருவி, கரும்பு வரிசை நடவும் கருவிகள், கரும்பு கரணை வெட்டி நடவு செய்யும் கூட்டு இயந்திரம், ஒரு பரு கரணை வெட்டும் இயந்திரம். அதில் கரும்பு கரணை வெட்டும் கருவியை பார்த்தோம்னா இக்கருவியின் மூலம் விதைக்கிரணைகளை சரியான அளவில் வெட்ட பயன்படுகின்றன. நன்மைன்னு பார்த்தோம்னா விதை சேதாரம் ரொம்ப குறைவு, செலவும் ரொம்ப குறைவு. கரும்பு நடவு இயந்திரம்னு பார்த்தோம்னா இக்கருவியை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் கரும்பை மண்ணில் இடவும் உரமிடுதலுக்கும் மண் மூடுதலுக்கும் பயன்படுகிறது. நன்மைன்னு பார்த்தோம்னா நேரம் சேமிக்கப்படுகிறது, சமமான ஆழத்தில் நடவு செய்ய பயன்படுகிறது. அடுத்ததாக ஒரு பரு கரணை வெட்டு இயந்திரம். நன்மைன்னு பார்த்தோம்னா விதை கரும்பு சேமிக்கப்படுகிறது, நல்ல முளைப்பு திறனை கொண்டதாக உள்ளது. களை நீக்கும் கருவிகள் அடுத்த முக்கியமான ஆபரேஷன் இதுவும் ஒன்று. களையை விட்டால் கதிர் குறையும். இதன் பொருள்னு பார்த்தோம்னா வயலில் களைகளை நீக்காமல் விட்டுவிட்டால் பயிர் வளர்ச்சி பாதிக்கப்படும். பயிர் வளர்ச்சி பாதிக்கப்பட்டால் விளைச்சல் குறைந்துவிடும் என்பதாகும். ஸோ அதனால் பவர் வீடர், சுழலும் களை நீக்கும் கருவி, டிராக்டர்களால் இயங்கும் களை நீக்கும் கருவி, களை நீக்கி வரப்பு நீக்கும் கருவிகளை பயன்படுத்தி களைகளை கட்டுப்படுத்தலாம். முதலாவதாக பவர் வீடர் எஞ்சினால் இயங்கும் களை எடுக்கும் கருவி என்பதாகும். அதாவது இயந்திரம் மூலம் இயக்கப்படும் கருவி களைகளை நீக்க பயன்படுகிறது. இது கரும்பு வரிசைகளுக்கு இடையே உள்ள களைகளை அகற்ற பயன்படுகிறது. மண்ணை தளர்த்தி காற்றோட்டத்தை இதன் மூலம் அதிகரிக்கலாம். நன்மைன்னு பார்த்தோம்னா தொழிலாளர் செலவை குறைக்க முடியும், நேரத்தை சேமிக்க முடியும். அடுத்த கருவி சுழலும் களை நீக்கும் கருவி. இக்கருவியில் சுழலும் கத்திகள் உள்ளன.
இக்கத்திகள் மூலம் களைகளை வெட்டி அகற்ற

காணப்படுகிறது. இதன் மூலம் மண் துகள்கள் நன்கு உடைந்து மென்மையாக்கப்படுகிறது. இதனால் மண் ஈரப்பதத்தை பாதுகாக்க உதவுகிறது. நன்மைன்னு பார்த்தோம்னா சீக்கிரமே களைகளை கட்டுப்படுத்த முடியும், மண் காற்றோட்டம் அதிகரிக்கப்படுகிறது. அடுத்த கருவி டிராக்டரால் இயங்கும் வரிசையில் களை நீக்கும் கருவி. இது டிராக்டருடன் இணைந்து இயக்கப்படும் கருவியாகும். ஒரே நேரத்தில் பல வரிசைகளில் களைகளை அகற்ற முடியும். கரும்பு வரிசைகளுக்கு ஏற்ப இதனுடைய கருவிகளை தென்மீன்ஸ் குழுக்களை மாற்றியமைத்துக் கொள்ளலாம். அதிக பரப்பளவில் வேகமாக வேலை செய்ய முடியும். அடுத்த கருவியானது களை நீக்கிக் கொண்டே வரப்பு அமைக்கும் கருவி. கரும்புக்கு மண்ணணைப்பதும் களை நீக்குவதும் ஒரே நேரத்தில் செய்கிறது. இதன் மூலம் வேர் வளர்ச்சியை அதிகரிக்க உதவுகிறது. மேலும் நீர் சேமிப்பும் அதிகமாகிறது. அடுத்த கருவி கரும்பு சோகை ஆர் கரும்பு தோகை நீக்கும் கருவி. இக்கருவியின் மூலம் உலர்ந்த இலைகளை அல்லது சருகுகளை எளிதிய அகற்ற பயன்படுகிறது. நன்மைன்னு பார்த்தோம்னா பூச்சி தாக்குதல், சோகையை நீக்கப்பட்ட கரும்பு வயல்களில் பூச்சி தாக்குதல் குறைவாக காணப்படும். மேலும் மருந்து தெளிக்கும் போது அதன் திறன் மேம்படும். நல்ல காற்றோட்டமாக இருப்பதால் மகசூலும் அதிகமாக கிடைக்கும். அடுத்ததாக கரும்பு அடிக்கட்டைகளை அகற்றும் கருவி. இக்கருவியின் மூலம் மருதாம்பு கரும்பில் பழைய அடிக்கட்டைகளை எளிதாக அகற்ற பயன்படுகிறது. அடுத்த டாபிக் மிகவும் முக்கியமான டாபிக் என்னன்னா கரும்பு அறுவடை இயந்திரம், அதாவது கரும்பு கூட்டு அறுவடை இயந்திரங்கள். நமக்கு எல்லா ஒரு பழமொழி தெரியும், நம்ம எல்லாமே வந்து அறுவடை நாளையே வந்து உழவனின் திருநாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதாவது விவசாயியின் கடின உழைப்பின் பலன் கிடைக்கும் நாளையே மகிழ்ச்சியான நாளாக கொண்டாடப்படுகிறது. கரும்பு அறுவடை இயந்திரம் என்பது கரும்பு சாகுபடியில் மிகவும் முக்கியமான நவீன இயந்திரமாகும். இது கரும்பை வெட்டவும் இலைகளை நீக்கவும் மற்றும் கரும்பை சிறு சிறு துண்டுகளாக வெட்டியும் சிறு சிறு துண்டுகளாக ஒரே நேரத்தில் வெட்டி மேற்கொள்ளப்படுகிறது. இதனால் அறுவடை பணிகள் மிக வேகமாகவும் துல்லியமாகவும் நடைபெறுகின்றன. இந்த இயந்திரத்தின் மூலம் சுமார் 1 ஏக்கர் முதல் 2 ஏக்கர் வரை 1 மணி நேரத்திற்கு கரும்பை வெட்ட முடியும். மேலும் ஆரம்ப முதலீடு மற்றும் இயக்க செலவு அதிகமாக இருந்தாலும் நீண்ட காலத்தில் தொழிலாளர் செலவை குறைத்து பொருளாதார ரீதியாக பயனளிக்கிறது. அதாவது குறைந்த நேரத்தில் அதிக பரப்பளவில் அறுவடை செய்ய முடிவதால் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. இவ் அறுவடைகள் 3 வகைகள் உள்ளன. 1 முழு கரும்பு அறுவடை இயந்திரம், அதாவது ஹோல் ஸ்டாக் ஹார்வெஸ்டர். அடுத்ததாக துண்டாக்கும் அறுவடை இயந்திரம், சாப்பர் ஹார்வெஸ்டர். 3வதாக பில்லட் ஹார்வெஸ்டர், அதாவது சிறு சிறு துண்டுகளாக வெட்டும் கரும்பு அறுவடை இயந்திரம். அடுத்ததாக பில்லட், அதாவது சிறு துண்டுகளாக கரும்பு அறுவடை இயந்திரம் வெட்டும் அறுவடை இயந்திரம். ஒரே அளவிலான கரும்பு துண்டுகள் கிடைக்கும் இந்த அறுவடை இயந்திரத்தில். அதாவது இயந்திரத்தில் ஏற்றுதல் மற்றும் அரைத்தல் மிக எளிதாக இருக்கும், தொழிலாளர் தேவை குறைகிறது, பெரிய பண்ணைகளுக்கு மிகவும் ஏற்றது. மேலும் குமுளூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கரும்பு சாகுபடிக்கு ஏற்ற 3 முக்கிய கருவிகளை கண்டுபிடித்து அதற்கான காப்புரிமையும் பெற்றுள்ளோம். 1வதாக 1 பரு கரணை வெட்டும் இயந்திரம், அடுத்ததாக 1 கையால் இயக்கப்படும் கரும்பு தாய்குறுத்து வெட்டும் கருவி, 3வதாக 2 கைகளால் இயக்கப்படும் கரும்பு தாய்குறுத்து வெட்டும் கருவி. இக்கருவிகள் கரும்பு நடவு பணிகளை எளிதாக்கி தொழிலாளர் செலவை குறைத்து வேகமான மற்றும் துல்லியமான சாகுபடிக்கு உதவுகிறது. இந்த கருவிகள் 3 நீடித்த நிலையான கரும்பு சாகுபடிக்கு ஏற்ற கருவிகளாகும். நீடித்த நிலையான கரும்பு சாகுபடி என்பது குறைந்த இயற்கை வளங்களை பயன்படுத்தி அதிக கரும்பு உற்பத்தியை பெறும் நிலைத்த சாகுபடி முறையாகும். அதாவது கரும்பு சாகுபடியில் குறைந்த விதையை பயன்படுத்துதல், குறைந்த நீர் பயன்படுத்துதல், குறைந்த செலவு மற்றும் அதிக மகசூல் பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு நவீன மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு விவசாய முறையாகும். முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் நோக்கம் குறைந்த விதை பயன்பாடு. பாரம்பரியத்தில் பயன்படுத்தப்படும் கரும்பின் அளவை விட இதில் மிக குறைந்த அளவே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது பாரம்பரிய முறையில் 2 மற்றும் 3 கணுக்கள் கொண்ட துண்டுகள் வெட்டப்பட்டு நடப்படுகின்றன. ஆனால் இங்கு 1 பரு மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. 2 முதல் 3 கணுக்கள் கொண்ட துண்டுகள் 1 ஹெக்டேருக்கு அதிக அளவு விதை கரும்பு தேவைப்படுகின்றன.
இதனால் விதை

0: செலவு அதிகமாகிறது. அதாவது பாரம்பரிய முறையில் வந்து 8 முதல் 10 டன் வரை ஒரு ஹெக்டேருக்கு விதை கரும்பு தேவைப்படுகிறது. ஆனால் நீடித்து நிலையான சாகுபடியில், அதாவது எஸ்எஸ்ஐ முறையில், ஒரு ஹெக்டேருக்கு 2 முதல் 3 டன் வரை மட்டுமே விதை கரும்பு தேவைப்படுகிறது. அதாவது 60 முதல் 70% வரை விதை சேமிக்கப்படுகிறது. அடுத்த நோக்கம் நாற்று முறை வளர்ப்பு. இந்நாற்று முறை வளர்ப்பு எஸ்ஆர்ஐ செம்மை நெல் சாகுபடி முறையை போன்றே கரும்பிலும் நாற்று விட்டு நாற்றை வயலில் நடப்படுகின்றன. அதாவது முதலில் நாற்றங்காலில் நாற்றுகள் வளர்க்கப்படுகின்றன, பின்பு 30 நாட்கள் கழித்து வயலில் நடவு செய்யப்படுகின்றன. இதன் மூலம் நல்ல முளைப்பு மற்றும் ஒரே மாதிரியான வளர்ச்சி கிடைக்கிறது. மூன்றாவது நோக்கம் நீர் சேமிப்பு. சொட்டு நீர் பாசனம் மற்றும் நுண்ணீர் பாசனம் மூலம் நீர் சேமிக்கப்படுகிறது. இதன் மூலம் 30 முதல் 40 வரை நீர் பயன்பாடு குறைக்கப்படுகிறது. நான்காவது நோக்கம் விரிவான இடைவெளி நடவு. செடிகளுக்கு போதுமான இடைவெளி இம்முறையில் வழங்கப்படுகிறது. அதாவது வரிசைக்கு வரிசை இடைவெளி 4 முதல் 5 அடி பயன்படுத்தப்படுகிறது. செடிக்கு செடி, பிளான் டு பிளான், 2 முதல் 3 அடி பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஸோ இதன் மூலம் ட்ரெடிஷ்னலில் பார்த்தோம்னா பாரம்பரிய முறையில் இதனுடைய மகசூல் வந்து 5 முதல் 8 கிளைகள் டில்லர்ஸ் வரைக்கும் வரும். ஆனால் நீடித்த நிலையான சாகுபடியில் ஒரு பருவிலிருந்து ஒரு கணுவிலிருந்து 10 முதல் 20 கிளைகள் வரை வருகின்றன. எனவே எஸ்எஸ்ஐ மூலம் கரும்பு சாகுபடி செய்தால் 50% அதிகமாக நமக்கு மகசூல் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. இது காற்றோட்டமாக இருப்பதனால் ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் மேம்படுத்தப்படுகிறது. தென் ஐந்தாவது நோக்கம் செடிக்கு செடி மற்றும் வரிசைக்கு வரிசை இடைவெளி அதிகமாக இருப்பதனால் இயந்திரங்களின் பயன்பாடு அதிகரிக்கப்படுகிறது. பவர் வீடர் பயன்படுத்தப்படுவதாக இருந்தாலும் சரி, கரும்பு நடவு இயந்திரங்கள் பயன்படுத்துவதாலும் சரி, இல்லை பாசன அமைப்புகளாலும் சரி, ஸோ எளிதாக தென் அறுவடை இயந்திரங்களை பயன்படுத்துவதும் சரி, இந்த முறையில் எளிதாக இருக்கும். நன்மைன்னு பார்த்தோம்னா மகசூல் 50% அதிகரிப்பு வாய்ப்பு உண்டு. நீர் மற்றும் உர செலவு குறைவு, தொழிலாளர் தேவை குறைவு, மண் வளம் அதாவது இயற்கை வளம் பாதுகாக்கப்படுகிறது, மேலும் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுகிறது. அரசு மானியம்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு மற்றும் வேளாண் பொறியியல் துறை மூலம் பல இயந்திரங்களுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. மானியம் கிடைக்கும் கருவிகள் ஸோ வருடத்துக்கு வருடம் மாறுபடும். சில முக்கியமாக டிராக்டர், ரோட்டாவேட்டர், மினி டிராக்டர், பவர் வீடர், பவர் ஸ்ப்ரையர், கரும்பு நடும் கருவிகள், கரும்பு அறுவடை இயந்திரங்கள் போன்றவைக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள வேளாண்மை பொறியியல் துறையை அணுகவும். நிறைவேறுன்னு பார்த்தோம்னா கரும்பு சாகுபடியில் பண்ணை இயந்திரங்கள் இன்று காலத்தின் அவசியமாக மாறியுள்ளது. கரும்பு நடவு கருவி, கரணை வெட்டும் கருவி, சோகை நீக்கும் கருவி, களை நீக்கும் கருவி மற்றும் அறுவடை இயந்திரங்கள் போன்ற நவீன கருவிகள் விவசாயிகளின் உழைப்பை குறைத்து அதிக மகசூலை பெற உதவுகின்றன. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அத்தற்றாது, எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழவர்கள் உலகத்தின் ஆதாரமாக உள்ளனர் என்பதை இந்த குறள் எடுத்துரைக்கிறது. மேலும் ஒரு பழமொழி, உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கும் மிஞ்சாது. அதாவது சாகுபடியில் செலவுகள் அதிகமாக இருந்தால் விவசாயிகளுக்கு லாபம் குறையும் என்பதை இப்பழமொழியின் மூலம் தெரிய வருகிறது. ஆனால் இன்று இயந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலம் தொழிலாளர்கள் செலவை குறைத்து குறைந்த நேரத்தில் அதிக பணிகளை செய்து விவசாயியின் லாபத்தை உயர்த்த முடிகிறது. இந்திய அரசமைப்பின் தந்தை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். அறிவியல் மற்றும் கல்வி முன்னேற்றமே சமூக முன்னேற்றத்தின் அடிப்படை என்ற அவரது சிந்தனை இன்று விவசாய இயந்திரமாக்கலிலும் மிகவும் பொருத்தமானதாக உள்ளது. எனவே நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி குறைந்த செலவில் குறைந்த தொழிலாளர்களுடன் அதிக மகசூல் மற்றும் லாபம் பெறலாம். விவசாயம் வளர்ந்தால் நாடு வளரும். மேலும் இதை இயந்திரங்கள் பற்றிய சந்தேகங்கள் உள்ளவர்களுக்கு ஏற்பட்டால் என்னுடைய அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். 9952530530. மீண்டும் கூறுகிறேன், 99 52 530 530. நன்றி, வணக்கம்.
1: கரும்பு பயிர் நட்டு பாரு, கவலையெல்லாம்.

0: வெளிச்சம் போற
1: கரும்பு சாகுபடி கேட்ட பண்ணை கருவிகள் குறித்து இவ்வளவு விளக்கம் கிடைச்ச பிறகும் இன்னமும் நாம கரும்பு சாகுபடி கஷ்டம்னு நாம சொல்லுவோமா என்ன? கிடையவே கிடையாது. கரும்பு சாகுபடி பண்றதுக்கு உற்பத்தியில இருந்து அறுவடை வரைக்கும் இன்னைக்கு நிறைய கருவிகள் இருக்குது அப்படின்னு ரொம்ப தெளிவா இதுவரைக்கும் நமக்கு பாடம் நடத்தினாங்க திருச்சிராப்பள்ளி குமுளூர் வேளாண் பொறியியல் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பண்ணை இயந்திரவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பி. காமராஜ் அவர்கள். கரும்பு சாகுபடியாளர்களே, பண்ணை இயந்திரங்களை பயன்படுத்துவோம், மகசூலை அதிகப்படுத்துவோம்.

0: ஒரு பரு கரணை முறையில் முளைப்பு சதவீதம் எவ்வளவு கிடைக்கும்?
1: இப்ப கரும்பு சாகுபடியில வந்து ஒரு பருணை கரணை முறையில் நீங்க பயன்படுத்தும் போது முளைப்பு சதவீதம் 80 முதல் 90% வரை இருக்கும்.
0: நாற்றாங்கால் பராமரிப்பை எப்படி செய்ய வேண்டும்?
1: நாற்றாங்கால் பராமரிப்பை பற்றி சொல்லணும்னா, நல்ல வடிகால் வசதியுள்ள இடத்தில் நாற்றாங்கால்களை அமைக்க வேண்டும். மற்றும் கோக்கோ பிட்டு, அதாவது குடித்தட்டு இருக்கீங்களா, ட்ரே, கோக்கோ பிட்டு வந்து ப்ரோட்ரேவில் இட்டு அதில் ஒரு பரு கரணையை வைத்து தேவையான அளவு நீர் தெளித்து விதை நேர்த்தி செய்வதால் நோய் தாக்குதல் குறையும். மற்றும் 25 முதல் 35 நாட்களில் நாற்றங்கால்கள் நடவுக்கு தயாராக இருக்கும். அதற்கு பிறகு எடுத்து நம்ம மெயின்லேண்ட்ல வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த முறையில் குறைந்த விதையில் நல்ல முளைப்பு திறன் மற்றும் அதிக தூர்கள் கிடைக்கும்.
0: சொட்டு நீர் பாசனம் அமைத்தால் எவ்வளவு நீர் சேமிக்க முடியும் சார்?
1: சொட்டு நீர் பாசனத்தில் வந்து சுமார் 30 முதல் 40% வரை நீர் சேமிக்க முடியும். மேலும் உரத்தை நேரடியாக வேர் பகுதிகளுக்கு வழங்குவதால் உரச்செலவு குறையும், மகசூலும் அதிகரிக்கும்.
2: வணக்கம் சார், என் பேர் கே.எம். கனிராஜ். கும்ளூர் கல்லூரியில பேட்டன்ட் வாங்கப்பட்ட கருவிகள் விவசாயிகளுக்கு எங்க கிடைக்குது? அதுக்கெல்லாம் பயிற்சி வழங்கப்படுதா?
3: கண்டிப்பாக பயிற்சிகள் நமது கல்லூரியில் வழங்கப்படுகிறது. நீங்கள் அதை பற்றிய தகவல்களை அறிய கல்லூரிக்கு நேரடியாக வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். மேலும் உங்களுக்கு பயிற்சிகளும் இல்லை விளக்கங்களும் தேவையெனில் அங்கேயே காண்பிக்கப்படும்.
4: என் பேர் முக்கணி. கரும்பு நடவு இயந்திரம் பயன்படுத்தினால் எவ்வளவு வேலையாட்களை சேமிக்க முடியும்?
3: கரும்பு நடவு இயந்திரத்தை பயன்படுத்தும் போது ஒரே சமயத்தில் கரணையை இடுதல், உரமிடுதல் மற்றும் மண்முடுதல் போன்ற பணிகளை செய்ய முடியும். இதனால் சுமார் 50 முதல் 70% வரை தொழிலாளர்களை சேமிக்க முடியும்.
5: சார், சுகர் கேன் கம்பைன் ஹார்வெஸ்டர் எல்லா வயல்களிலும் பயன்படுத்த முடியுமா?
3: இவ்வறுவடை இயந்திரத்தை எல்லா வயல்களிலும் பயன்படுத்துவது கடினம். எங்கே பயன்படுத்தணும்னா, நிலம் வந்து நல்லா சமமாக இருக்கணும், நீர் தேங்காத நிலமாக இருக்கணும். அங்கே சிறப்பாக இயந்திரமானது செயல்படும். மேலும் நீர் தேங்கிய நிலங்களில் இதை பயன்படுத்துவது கடினமாக இருக்கும். எனவே இவ்வியந்திரத்தை பயன்படுத்தும் போது வயலில் நீர் தேங்கியிருக்கக்கூடாது.
6: கேள்வி பதில் கேட்டீர்கள். கரும்பு சாகுபடியில் மகசூலை அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள் வானொலி வேளாண் பள்ளி பாட வரிசையில் அடுத்த வாரம் நிறைவு பாடமாக கரும்பில் அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்து பாடம் நடத்தவிருக்கிறார் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய உணவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம். மாரிமுத்து அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக

மெலிசை கேட்டீர்கள். இனி வேளாண் பெருமக்களே, வெப்பத்தை தாங்கும் பயிர் மேலாண்மை உத்திகள். கோடை மழையை பயன்படுத்தி சரிவுக்கு குறுக்காக நிலத்தை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை சேமிக்கலாம். அதிக வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய பயிர் ரகங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். வெப்ப அலை வீசும் காலங்களில் விதைப்பு நேரத்தை மாற்றுவது அல்லது பயிர் சுழற்சியை மாற்றுவது அவசியம். மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைக்க காய்ந்த இலைகள் வைக்கோல் பயன்படுத்தி மூடாக்கு போட வேண்டும். பயிர்களை நேரடி சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்க நிழல் வலைகளை பயன்படுத்த வேண்டும். 5% கயோலின் கரைசலை தெளிப்பதன் மூலம் இலைகளின் வெப்பநிலையை குறைத்து அதிகப்படியான நீராவி போக்கை தடுக்கலாம். கடல் பாசியிலிருந்து பெறப்படும் உயிர் ஊக்கிகளில் மோனிடால் மற்றும் பாலிசாக்கரைடுகள் நிறைந்துள்ளன. இவை பயிர்களில் உள்ள நச்சு தனிமங்களை சமநிலைப்படுத்துவதுடன் உச்சி வெயில் நேரத்திலும் இலைகளின் வெப்பநிலையை சீராகவும் குளிர்ச்சியாகவும் வைத்திருக்க உதவுகின்றன. பூசா ஹைட்ரோஜெல் என்பது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு உறிஞ்சு பாலிமர் ஆகும். இது மண்ணில் நீரை சேமித்து வைத்து தாவரங்களுக்கு தேவைப்படும் போது மெதுவாக வெளியிடும் திறன் கொண்டது. இது தனது எடையை விட பல மடங்கு அதிக நீரை உறிஞ்சி சேமிக்கும். இதனால் வறட்சி காலங்களிலும் பயிர்கள் காய்ந்து விடாமல் வளர உதவுகிறது. ஒரு ஏக்கருக்கு சுமார் 1 முதல் 2.5 கிலோ வரை பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறார்கள். இது மண்ணில் 1 வருடம் வரை செயல்படும். அதன் பிறகு தானாகவே மக்கிவிடும். பூசா ஹைட்ரோஜெல் பயன்படுத்துவதால் நீர் தேவை குறைகிறது. உரங்கள் பூச்சி

கொல்லிகள் நீரில் கரைந்து வீணாகுவதை தடுக்கிறது. மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைத்து விளைச்சலை அதிகரிக்கிறது. பொதுவாக பூசா ஹைட்ரோஜெல் என்பது குருணை வடிவில் கிடைக்கிறது. நீர் மேலாண்மை. நீர் இழப்பை குறைத்து வேர் பகுதியில் நேரடி நீர் வழங்க சொட்டு நீர் பாசனமே சிறந்தது. நீர் ஆவியாவதை தடுக்க காலை அல்லது மாலை வேளைகளில் பாசனம் செய்ய வேண்டும். பயிர்களின் மேல் நீர் தெளிப்பதன் மூலம் பயிர் சூழலில் வெப்பத்தை குறைக்கலாம். மா மற்றும் இதர தோட்டக்கலை பயிர்களில் அதிக வெப்பத்தால் ஏற்படும் பூக்கள் பிஞ்சுகள் உதிர்வதை தவிர்க்க 3% பஞ்சகவ்யா கரைசலை தெளிக்க வேண்டும். வெப்பத்தை தாங்கி அதிக மலர்கள் பூக்க 3% பஞ்சகவ்யா 0.4

ஆவியாவதை தடுக்க காலை அல்லது மாலை வேளைகளில் பாசனம் செய்ய வேண்டும். பயிர்களின் மேல் நீர் தெளிப்பதன் மூலம் பயிர் சூழலில் வெப்பத்தை குறைக்கலாம். மா மற்றும் இதர தோட்டக்கலை பயிர்களில் அதிக வெப்பத்தால் ஏற்படும் பூக்கள் பிஞ்சுகள் உதிர்வதை தவிர்க்க 3% பஞ்சகவ்யா கரைசலை தெளிக்க வேண்டும். வெப்பத்தை தாங்கி அதிக மலர்கள் பூக்க 3% பஞ்சகவ்யா, 0.4% ஹியூமிக் அமில கரைசலை மாதம் ஒருமுறை தெளிக்க வேண்டும். கருந்தலை புழுக்களின் தாக்குதலை தவிர்க்க 1 ஏக்கருக்கு 2100 பிரக்கோனிட் ஒட்டுண்ணிகளை வெளியிடலாம். ஒவ்வொரு மரத்திற்கும் நாள் 1க்கு 100 லிட்டர் நீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். கோடை காற்றால் வாழை மரங்கள் சாய்வதை தடுக்க 5 மாதங்களுக்கு மேலான மரங்களுக்கு முட்டு கொடுக்க வேண்டும். கோடையில் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் போது நீரின் உப்புத்தன்மை அதிகரிக்கும். இதனை தவிர்க்க அடிக்கடி நீர் பாய்ச்சுவதுடன் இலைகளின் ஓரங்கள் கருகினால் தகுந்த நுண்ணூட்டச்சத்து வழங்க வேண்டும். இந்த செய்தியினை திருச்சிராப்பள்ளி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் கோடை உழவால் கோடி நன்மை. புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்றுனர் முனைவர் ஏ சுகன்யா, தொடர்ந்து கோடை காலத்தில் தென்னையை தாக்கும் கருந்தலை புழு மேலாண்மை, சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எம் ரவி ஆகியோர் வழங்கும் உரை இடம்பெற உள்ளது. நாளை 7:25 உழவர் உலகத்தில் மண் என்பது சொத்து அல்ல, திருப்பி தர வேண்டிய கடன் நேர்முகம். பங்கேற்கிறார் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி சிவரஞ்சனி அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக. நிகழ்ச்சிகளை கேட்டு பயன் பெறுங்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் இப்பொழுது 8:00. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் திரு ஜோசப் விஜய் பதவியேற்பது உறுதியாகியுள்ளது. முன்னதாக ஆட்சி அமைக்க மொத்தம் 118 உறுப்பினர்கள் தேவைப்பட்ட நிலையில் தவக 107, காங்கிரஸ் 5 தவிர இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலா 2 உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களுடன் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்த திரு விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். தொடர்ந்து ஆதரவு அளித்த இடதுசாரி கட்சிகளின் அலுவலர்களுக்கு நேரில் சென்று அவர் நன்றி தெரிவித்தார். மேற்கு வங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். கொல்கத்தாவில் இன்று நடைபெற்ற பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதன் தலைவராக அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அம்மாநிலத்தில் முதன்முறையாக பிஜேபி பதவியேற்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஆரம்ப சுகாதார மருத்துவக் குழுக்களை வலுப்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த பயிற்சியை மத்திய சுகாதார அமைச்சர் திரு JB நட்டா இன்று புதுதில்லியில் துவக்கி வைத்தார். மருத்துவ முன்கள பணியாளர்கள் விரைந்து மருத்துவ சேவைகளை திறமையுடன் வழங்க இப்பயிற்சி வழிகொள்கிறது. ஆரம்ப சுகாதார பணியாளர்களுக்கு வழங்கப்படும் இப்பயிற்சியால் மருத்துவ சேவையின் தரம் உயர்வதோடு உயர்நிலை மருத்துவர்களின் பணிச்சுமை குறைய வகை செய்கிறது. பொது சேவை என்பது அரிய வாய்ப்பு என்றும் இதில் பணிபுரியும் அதிகாரிகள் கடமை உணர்வுடன் செயலாற்ற வேண்டுமென மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெமானி வலியுறுத்தியுள்ளார். தொலைத்தொடர்புத்துறையின் உதவி செயலாளராக பொறுப்பேற்றுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளுடன் இன்று உரையாற்றிய அவர் தெளிவான முன்னுரிமைகளுடன் பணியாற்ற வேண்டுமென அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் 12வது வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. சென்னையில் இன்று தேர்வு முடிவுகளை வெளியிட்டு பேசிய மாநில பள்ளிக் கல்வித்துறை செயலர் திரு சந்திரமோகன், 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக கூறினார். மாணவிகள் 97% பேரும் மாணவர்கள் 93.19% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 753,000 மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் மாணவர்களை விட மாணவிகள் 3.81% கூடுதலாக தேர்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள 140 பள்ளிகளில் 4 அரசு பள்ளிகள், 5 அரசு உதவி பெறும் பள்ளிகள், 33 மெட்ரிக் பள்ளிகள் என 42 பள்ளிகளின் மாணாக்கர் 100% தேர்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே தேர்ச்சி பெற்ற மாணாக்கர் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை வரும் 13ஆம் தேதி முதல் பெற்றுக்கொள்ளலாம். 12வது

வகுப்பு துணைத் தேர்வுகள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி தொடங்கி ஜூலை 7ஆம் தேதி வரை நடைபெறும். திருச்சி மாவட்ட மைய நூலகத்தில் இளையோர் திறன் மேம்பாட்டிற்கான இலவச கோடைகால பயிற்சி முகாம் வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட நூலக அலுவலர் திரு சான் பாட்ஷா தெரிவித்தார். பெரம்பலூர் மாவட்டம் நொச்சியம் உள்ளிட்ட கிராமங்களில் பொது விநியோகத் திட்ட குறைதீர் கூட்டம் நாளை நடைபெறும் என ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாலினி தெரிவித்தார். இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டத்திலும் நாளை நடைபெறும் இம்முகாமில் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், நீக்கம், முகவரி மாற்றம், புதிய அட்டை கோருதல், அத்தியாவசியப் பொருட்களின் தரம் குறித்த குறைகளை மனுக்கள் மூலம் தெரிவித்து தீர்வு பெறலாம். திருச்சி மாநகராட்சிக்கு சொந்தமான கருமண்டபம் எரிவாயு தகன மையத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் வரும் 13ஆம் தேதி வரை அங்கு பிரேதங்களை தகனம் செய்ய இயலாது என ஆணையர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். இதற்கு மாற்றாக பிராட்டியூர், பஞ்சப்பூர், கோணக்கரை, அரியமங்கலம் மற்றும் ஓயாமரி தகன மையங்களை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை மற்றும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் குமரிக்கடல் பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தேனி அருள்மிகு வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு வரும் 15ஆம் தேதி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் உத்தரவிட்டுள்ளார். இதை ஈடு செய்யும் வகையில் வரும் 30ஆம் தேதி பனி நாளாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று லெபனானை 4-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. டெல்லியில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸை வென்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் டெல்லி கேபிட்டல் சற்று முன் 8 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 69 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: இந்த அமைதியான இரவு வேளையில உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களோட சேர்த்து பயணிக்க தயாரா?
1: ஆ, நிச்சயமா நேயர்களே, ரொம்ப சந்தோஷமா நீங்க ஆர்வமா பங்கெடுத்துக்க காத்திருப்பீங்க. 0431-800-402-1 இது வந்து புதிய நேயர்களுக்கு, 246-102-1 இது வந்து ஏற்கனவே அறிமுகமான நேயர்களுக்கு. ஸோ அறிமுக நேயர்களுக்கு 240-102-1, அறிமுகமான நேயர்களுக்கு 240-102-1. ஒரு அருமையான பாடலோட நம்ம இரவு இசை இனிமே தொடருவோம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல கேட்டறிஞ்சிருக்கிறீங்க. இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக முதல் நேயர் யார் எங்க இருந்துன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் விழுப்புரம் ராதாகிருஷ்ணன் பேசுறேன் மேடம்.
0: ராதாகிருஷ்ணன் ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: ஹலோ
0: ஐயா, கேக்குதுங்களா நான் பேசுறது?
1: கேக்குங்க.
0: ஆ சரி, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: பெரிய மருந்து படத்துல இருந்து விடற பிள்ளை பாட்டு வேணும் மேடம்.
0: ஓகே, கொடுத்துடலாமா? நன்றிங்க இணைப்பில் வந்ததுக்கு.

0: கண்டிப்பாக ஸ்வர்ணலதா குரலில் ஒரு அருமையான பாடல் கேட்டோம். பெரிய மருது படத்துலேருந்து நேர் அருமையான பாடலை தான் தெரிவி பண்ணியிருந்தார். திருச்சி வானொலி அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். அடுத்து நம்மோடு வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேர்? ஆ, நாங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் உங்கள்கிட்ட பேசுகிறோம்.
1: திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் வெங்கடாஜலபுரத்தில் சுப்பையா டெய்லர் பேசுகிறேங்க.
0: சரிங்க சுப்பையா, என்ன பாடங்கள் ஐயா வேணும்?
1: சந்தோஷம், ரொம்ப நாளாக பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஆட்சிக்கு வந்ததுனால ரொம்ப இதாக பேசலாம்.
0: ஓ சரி சரி,
1: உங்களை எழுத்து கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
0: சரி, ஆனால் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டு தானே இருந்தது. எங்கள்கிட்ட நீங்கள் பேசுகிற

0: இது மட்டும் தான் இப்ப எல்லாம் இருந்தது.
1: பட்டா போட்டு
0: சரி சரி,
1: உங்களை பேச முடியாம தான் ஒரு தயக்கம்.
0: அதுதான் சரி சரி, பண்பலை உங்களோட தான் பயணிச்சிருக்கு. சரி, என்ன பாடல் வேணுங்க சுப்பையா?
1: எனக்கு வந்து முத்து படத்துல வந்து சில்லானா சுதானா அந்த பாட்டை போன சந்தோஷமா அந்த பாட்டை போனேன்.
0: சந்தோஷம் சார், நன்றி.
1: சூப்பரா விஜய் அவர்கள் நாளை பதவி ஏத்தணும் அதுக்காக.

0: இரவு இசை இனிமை கேட்டுட்ருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்லயும். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிற நேயர் யாருங்கிறதுன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: அம்மா வணக்கம்மா. புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர்லேருந்து சையத் அப்பையார் பேசுகிறேம்மா.
0: ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து சின்னத்தம்பிலிருந்து போமா ஊர் ஓலங்கிற பாட்டை கொடுத்துருங்க. அனைத்து அன்னையர் தின வாழ்த்துக்கள் எல்லா மக்களும் சொல்லிடுவோம். அன்னையர் தின வாழ்த்துக்கள் நாளைக்கு.
0: ஓகேங்கய்யா, நாளைக்கு 4:30 இல்ல?
1: ஓகே,
0: 10ஆம் தேதி கொண்டாடக்கூடிய அன்னையர் தினத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க. நன்றிங்கய்யா இந்த பாடல் உங்களுக்காக.

0: 8:30 நாம் இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியில். அடுத்து நம்மோடு வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருச்சி வண்ணாரப்பேட்டையிலிருந்து ஆர் உதயகுமார்.
0: உதயகுமார், சரி. உதயகுமாருக்கு என்ன பாடல் வேணும்?
1: ஹலோ,
0: என்ன பாடல் வேணுங்க உதயகுமாருக்கு?
1: ஆத்தா உன் கோவிலில் படத்திலிருந்து சின்னஞ்சிறு பூவை உன்னை தொடங்க.
0: நன்றிங்க சார், நன்றி
1: நன்றி.

0: இனிமையான பாடல்களை கேட்டுட்ருக்கிறோம். இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் யாருங்கிறதுன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். நான் கும்பகோணத்திலிருந்து ஆர் முருகேசன் மேடம்.
0: முருகேசன் சார், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: நாள் எல்லாம் பௌர்ணமி பௌர்ணமிங்கிற படத்திலிருந்து அந்த பாட்டு போடுங்க மேடம். வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றிங்க, நன்றிங்க. ஏதோ பாடல் வந்துட்டே இருக்கு.

0: கேட்கிறேன்.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இணைந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு திருச்சி மத்தியாலய 936 கிலோஹெர்ட்ஸில் அரங்கி செய்யிருக்குதுங்க. இதில் மைத்திலி கண்ணன் அவர்களோட பாட்டு இடம்பெற இருக்கிறது. சாஸ்திரிய சங்கீதம் விரும்பி கேட்குறவங்க இன்றிரவு 10 மணிக்கு திருச்சி மத்தியாலய 936 கிலோஹெர்ட்ஸில் மைத்திலி கண்ணன் அவர்களோட பாட்டு கேட்கலாம்.
2: அது மட்டும் இல்லை, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது உங்க மனசுல நீங்காம நிழலாடுற பழைய திரை இசை பாடல்களை நேயர்கள் வந்து இன்னைக்கு கால் பண்ணி கேட்கலாம். 4-1-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 246-106-1 240-102-1 அப்படின்ற இந்த எங்களுக்கு கூடுதலா நானும் ஏதோ ஒன்று சொல்லல.
1: 10 மணி அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. சரிங்க, இரவு இசை இனிமேல் அடுத்து நம்மோடு. வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்யா, கரூர் மாவட்டம் காவல்காரம்பட்டியில இருந்து தங்கராஜ் பெரியக்கா பேசுறியா. அன்பு பேரனுக்கு அன்பு பேத்திக்கு இரவு வணக்கம் யா.
1: மைதிலி கண்ணன் அவர்களோட பாட்டு இருக்கு, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாகஸ்வரமும் வரும், வயலின்சையும் வரும். நீங்க இந்த திருச்சி வானொலி போட்டின் இருக்கு இல்லையா ரேடியோ? அப்படியா, செல்லுலயுமே ஒரு இது இருக்கு, நாங்க வந்து விளக்க சொல்றோம். நாங்களுக்கு
2: நியூஸ் ஆன் ஏர் செயலி வந்து வச்சிருந்தீங்கன்னா அதுல வந்து நீங்க கேட்க முடியும்.
1: எங்களை மாதிரியே உங்களுக்கு அங்க லோக்கல்ல பேரன் பேத்திங்க இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி.
2: நீங்க பேரன்னு சொன்னதுல தாங்க முடியல, அவ்வளவு சந்தோஷத்துல இருக்காரு.
1: இனிமையான ஒரு பாடல் வந்து நேருக்காக கொடுத்துடலாம். அவர் விரும்பி கேட்ட பாடலா கூட அது இருக்கலாம்.
4: சிறுவாணி தண்ணிய போல் சிலு சிலுன்னு சிரிப்பிருக்கும்.

0: இந்த பாடலை கேட்கும் போது நம்மளாலையும் சிரிக்காம இருக்கவே முடியல.
1: போட்டி போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சிருக்காங்க.
0: அவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறதுல நம்ம எல்லாரையுமே வந்து சிரிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. இரவு இசை இனிமை கேட்டுட்டு இருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேரி அரங்கிருந்து வணக்கம்.
2: வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்ல இருந்து ஜெனிஃபர் பேசுறேன்.
0: ஜெனிஃபர், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
2: எனக்கு எண்ணெய் தொட்டாலை கொண்ட சாங் வேணும் மேம்.
0: ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
2: தேங்க்யூ மேம்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமேல் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியின் நிறைவு நேயர்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், வணக்கம். உங்க பேருங்க
1: சார்? திருச்சி திருநகர்ல இருந்து கே கே முத்துக்குமார் பேசுறேன்.
0: கே கே முத்துக்குமார்.
1: ஆமா சார்.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு தான் அஜித்குமார் படத்துல இருந்து ரெட்டை சேடை வயசுல இருந்து காஞ்சி பட்டு வருத்தி அந்த பாடல் போடுங்க சார். அஜித்குமார் சிகரெட் மட்டும்.
0: அப்படியா? எங்க?
2: அப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? எல்லாருக்காகவும்.
0: சரிங்க, சரி சரி. நம்ம பண்பலை வந்து காற்று மாதிரி எல்லாத்துக்கும் சொந்தம். அதனால வந்து எல்லா பாடல்களையும் எல்லா தரப்பு நேயர்களுமே கேட்கலாமே. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேயர்கள் அபி வந்து ரொம்ப அருமையான பாடல்களாக கேட்டாங்க இல்லையா? ரொம்ப செலக்டிவான சாங்ஸாக வந்தது.
2: அது நேரம் போனதும் தெரியல,
0: தெரியவே இல்லை. பாருங்க, நமக்கு இப்போ தான் 8:05 ப்ரோக்ராம் ஆரம்பித்தோம். 8:55
2: நிறைவு
0: நேரம் பேசிட்டாரு. ரொம்ப அவர் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இந்த பாடலை வந்து நம்ம வழங்கிடலாம்.

0: curve team has already assured the country's first medal in the tournament with a stunning win over record 10-time Olympic champion South Korea in the semi-final yesterday. In football, India scripted history by qualifying for the quarterfinals of the AFC Under-17 Women's Asia Cup for the first time with a commanding 4-0 victory against Lebanon in the final Group B fixture at Suzhou in China today. For India, Preetika Burman in the 7th and 85th, Alva Devi Senjam in 36th and Joya in 72nd minute scored goals. Reaching the semi-final of this tournament would guarantee India's spot in the 2026 FIFA Under-17 Women's World Cup. And in IPL cricket, Delhi Capitals have set a target of 143 runs for Kolkata Knight Riders at Arun Jaitley Stadium in Delhi. Put into bat, Delhi Capitals scored 142 runs, losing 8 wickets in the stipulated 20 overs. Earlier, Kolkata Knight Riders won the toss and opted to bowl. And now, before we end the bulletin, the headlines once again. Suvendu Adhikari to be the first BJP Chief Minister of West Bengal, swearing in tomorrow morning at Kolkata's Brigade Parade Ground. TVK Chief C. Joseph Vijay gets support from Congress, VCK, IUML and left parties to take oath as Tamil Nadu Chief Minister tomorrow. Supreme Court expresses concern over rising drug menace in Punjab, calls for fundamental shift in state's policy and nab major traffickers. India and Singapore agree to enhance information sharing in countering terrorism. And in archery, Simranjeet Kaur advances to semi-final of the women's recurve event at World Cup Stage 2 in Shanghai. For details of this story and more, log on to our website, newsonair.gov.in and News on AIR app. And that's all in the news at 9. Good night.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.
3: ரம்யமானது ஒரு இரவு பொழுதில் மென்மயமான இசையில் திருச்சி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸில் இது இனிய ராகம்.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸின் இனிய ராகத்தில்.

நேர்களை உங்களை நினைவிற்கு நமது திருச்சி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றிரவு 10 மணிக்கு அரங்கிசை. இதில் மைத்திலி கண்ணன் அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. என் சி மாதவ் அவர்கள் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம். கோடையின் குளிர்மழை சாரலாக திருச்சி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கின்றோம். இனிய ராகத்தில் இனிய ராகம் தரும் அடுத்த பாடல் இது.

இனிய அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இனிய ராகம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10 மணி. இப்பொழுது கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய இதில் மைதிலி கண்ணன் அவர்களின் பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையின் தொடக்கமாக அஞ்சேல் என்றே என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், பிலகரி ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசையில் அடுத்து நட்டன கோபால என தொடங்கும் ஊத்துக்காடு வெங்கட் சுப்பையர் இயற்றியது ராகம் ஆபேரி ஆதித்தாளம்.

அரங்கிசையிலினி ஜங்கார சுதி செய்குவார் என தொடங்கும் சுதானந்த பாரதி பாடல். ராகம் பூர்வி கல்யாணி, ஆதி தாளம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸில் நேரம் இப்போது 10:29. இன்றைய அரங்கிசையில் மைத்திரி கண்ணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். என்.சி. மாதவ் அவர்கள் வயலின், பி. ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையில் தொடர்வது குழலோசை என தொடங்கும் அம்புஜம் கிருஷ்ணா பாடல், ராகம் சாருகேசி, மிஸ்ர ஜம்பை தாளம்.

அரங்க செயல் நிறைவாக சிதம்பரம் போகாமல் இருப்பேனா என தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் ராகம் செஞ்சிருட்டி ஆதித்தாளம்.

இதுவரை இன்றைய அரங்கிசையில் மைத்திலி கண்ணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். என் சி மாதவ் அவர்கள் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம். நேர்களே, உங்களின் நினைவிற்கு நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசையில் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆனால்

இதுவரை இன்றைய அரங்கிசையில் மைத்திலி கண்ணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். என் சி மாதவ் அவர்கள் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம். நேர்களே, உங்களின் நினைவிற்கு நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசையில் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. திருச்சி மத்தியலை 900 கிலோஹெர்ட்ஸிலும், DRM இன்ப ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் எமது இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு மீண்டும் இதே அலைவரிசைகளில் நாளை காலை மணி 5:45 தொடங்கும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.